0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும்
3: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
5: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் mega sale.
6: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
7: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
8: Listen to us around the universe. www.cmr.fm.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-6049.
3: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773.
5: Everything okay, no problem indigenam.
6: Bar kalamu closing da, tadikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
3: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selithi kondirukkindirgala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing
6: the Pradesh Jail. Thanks. Selvam.
5: Chari, chari.
8: Listen to us around the universe. www.cmr.fm.
9: KM Business Solutions, Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca. 647-522-1775. 647-522-1775.
8: Listen to us around the universe. www.cmr.fm.
10: வலிக்க ஆரம்பிக்கிறது இது மெல்லிசை திரைப்பட பாடல்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462
1: 416-992-2462. listen to us around the universe. Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து Vacuum இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
0: ஆயிஷா சில்க், 12,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறை. டெக்ஸ்டைல் துறையில் 20 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி திரிவுகள், 1,000 மேற்பட்ட லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குருத்தாஸ், ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை திரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ். 2140 மோர்னிங் சைட் அவென்யூ அண்ட் ஃபிஞ்ச் ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில். 416-298-6116 பட்டுக்கிழக்கூர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
1: Listen to us around the universe. www.cmr.fm.

0: வணக்கம். நேரம் 9:30 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் பிரியா வின்சென்ட், செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் ஹரணி அமரசூரிய எதிர்வரும் ஜூன் மாத இறுதியில் பாகிஸ்தானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மீட்க உள்ளதாக இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிக மேஜர் ஜெனரல் மருத்துவர் நயார் நசீர் தெரிவித்துள்ளார். நெல் சந்தைப்படுத்தல் சபையிடம் உள்ள மேலதிக நெல் இருப்புகளை விற்பனை செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கர்நாடக அரசின் திட்ட அறிக்கையை ரத்து செய்ய ஜல்சக்தி அமைச்சகத்திற்கு அறிவுறுத்துமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாட்டில் அனைத்து வகுப்புகளுக்கும் பாடசாலைகள் திறக்கப்படும் திகதி தள்ளி வைக்கப்படுவதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: பிரதமர் ஹரணி அமரசூரிய எதிர்வரும் ஜூன் மாத இறுதியில் பாகிஸ்தானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிக மேஜர் ஜெனரல் மருத்துவர் நயார் நசீர் தெரிவித்துள்ளார். விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால் காந்தவுடன் விவசாய அமைச்சர் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே உயர்ஸ்தானிகர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த அமைச்சர் லால் கந்த, அரசியல் ரீதியாக இலங்கை மீது எவ்வித தேவையற்ற அழுத்தங்களையும் பிரயோகிக்காத ஒரு நாடாக பாகிஸ்தான் திகழ்கிறது என குறிப்பிட்டதுடன், எவ்வித அரசியல் லாபங்களையும் எதிர்பார்க்காமல் இலங்கைக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கி வருவதற்காக பாகிஸ்தானுக்கு நன்றியையும் தெரிவித்தார். அத்துடன் அமெரிக்க ஈரான் மோதல் விவகாரத்தில் பாகிஸ்தானின் தலையீடு பாராட்டுதற்குரியது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளுமே விவசாய நாடுகளாக இருப்பதால் பரஸ்பரம் இரு நாடுகளுக்கு உதவக்கூடிய திறன் காணப்படுகிறது என்று பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் நயார் நசீர் தெரிவித்துள்ளார். கால்நடை உற்பத்தியில் பால் உற்பத்தியிலும் பாகிஸ்தான் உலகளவில் 5வது இடத்தில் உள்ளது. எனவே இந்த துறையில் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான உறவை வளர்ப்பதற்கான பெரும் சாத்தியக்கூறுகள் உள்ளன. இலங்கைக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்க நாங்கள் தயாராக உள்ளோம். மேலும் பாகிஸ்தான் சர்க்கரை உற்பத்தி மட்டுமின்றி காய்கறிகள் மற்றும் பழங்கள் உற்பத்தியிலும் உயர்மட்டத்தில் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். தமது நாட்டில் சிறந்த தரத்திலான பாஸ்மதி அரிசி வகைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், இலங்கைக்கு பொருத்தமான பாஸ்மதி ரகங்களை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் தெரிவித்தார். அத்துடன் பாகிஸ்தான் மிகவும் சுவையான உயர்தர மாம்பழ வகைகளையும் உற்பத்தி செய்கிறது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். மட்டுக்கிழப்பு குறுக்கள் மடம் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு இன்றைய தினம் களவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த வழக்கானது எதிர்வரும் ஜூன் மாதம் 15வது தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்கிடமான மனித புதைகுழி தொடர்பான வழக்கின் ஸ்கன் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டமை தொடர்பில் களவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைவாக பேராசிரியர் ராஜ் சோமதேவ் அவர்களினால் இந்த புதைகுழி பகுதியில் நவீன தொழில்நுட்பமான ஒலி அதிர்வெண் காந்தப்புல ஆய்வு முறைமையை பயன்படுத்தி ஸ்கேனிங் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் உள்ள பரிந்துரைகள் ஆராய்ந்த நீதிமன்றம் இது தொடர்பான மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக வழக்கினை எதிர்வரும் ஜூன் மாதம் 5வது தேதிக்கு ஒத்திவைத்துள்ளதுடன், அன்றைய தினம் திறந்த நீதிமன்றத்தில் இவ்வழக்கினை மீண்டும் அழைப்பதற்கான கட்டளையையும் பிறப்பித்துள்ளது. 1990ஆம் ஆண்டு ஹஜ் பயணம் மேற்கொண்டு வந்தவர்கள் குறுக்கள் மடம் பகுதியில் ஆயுததாரிகளினால் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக குரலற்றவர்கள் அமைப்பு களவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் தொடர்ந்து அது தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அங்கு எந்தவித சான்று பொருட்களும் விற்கப்படாத நிலையில் வழக்காளிகளின் சொந்த செலவில் ஸ்கேன் செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. இதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் வழக்கு நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. உயிர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள பெருமளவான காணிகளை விடுவிக்க மிக விரைவில் நடவடிக்கை எடுப்போம் என மீண்டும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபுரனை இணைத்துக் கொள்கிறோம்.
2: உள்ள பெருமளவிலான காணிகளை விடுவிக்க மிக விரைவில் நடவடிக்கை எடுப்போம் என மீண்டும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற உயர்மட்ட கலந்துரையாடல் பின்னரே ஊடகங்களுக்கு அத்தகைய கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். மக்களின் காணி மக்களுக்கு என்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். அந்த காணிகளை விடுவிக்கும் முகமாக உயர்மட்ட குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டு காணி விடுவிப்பு தொடர்பில் கள ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றனர். அது உடனடியாக விடுவிக்கக்கூடிய காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். குறிப்பாக வழிபாட்டிடங்கள் பாடசாலைகள் என்பவற்றை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல உயர் பாதுகாப்பு வலயத்தில் பிரதான வீதிகள் சில பகுதிகள் காணப்படுகின்றன. அவற்றை விடுவித்து முழுமையாக வீதிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. உடனடியாக விடுவிக்கப்பட முடியாத காணப்படும் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஆராயப்பட்டு விடுவிக்கப்படக்கூடிய காணிகளை எதிர்காலத்தில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். விடுவிக்க முடியாத காணிகள் தொடர்பில் காணி உரிமையாளருடன் பேச்சுகள் நடத்தி அது தொடர்பில் தீர்மானிக்கப்படும். விமானிய விஸ்தரிப்புக்காக எத்தனை ஏக்கர் காணி தேவை என்பது தொடர்பில் ஆராயப்படுகிறது. அந்த காணிகளை வழங்குவது தொடர்பில் எதிர்காலத்தில் பேச்சுகள் நடத்தியிருக்கிறோம். அதேபோல விவசாய காணிகளை விடுவிப்பது தொடர்பிலும் விவசாய திணைக்கள் அதிகாரம் பேச்சுக்களை நடத்தி வருகின்றோம். அத்தகைய தரவுகள் கிடைத்ததும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே யாழ் மாவட்டத்துக்கு இன்றைய தினம் விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதி பாதுகாப்பு அமைச்சரான மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர பலால் உயர் பாதுகாப்பு வலயத்தில் விடுவிக்கப்படாத பிரதேசங்களுக்கு கள ஆய்வு ஒன்றை மேற்கொண்டிருந்த பின்னரே ஊடக சந்திப்பு இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கதாகும்.
0: விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்த சுமார் 115,000 மெட்ரிக் டன் நெல் தற்போது நெல் சந்தைப்படுத்தல் சபை களஞ்சிய சாலைகளில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் சிறுபோகத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்வதற்கு தேவையான களஞ்சிய வசதிகள் மற்றும் நிதியை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் குறித்த நெல் இருப்பில் போதுமான பாதுகாப்பு இருப்பை மாத்திரம் வைத்துக் கொண்டு ஏனைய பகுதியை விற்பனை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளது. இதுக்குமைய முறையான விலை மனு கோரல் நடைமுறை பின்பற்றி அந்த நெல் இருப்புகளை விற்பனை செய்வதற்காக விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் நிலவும் சட்ட பிரச்சினைகளை நாடாளுமன்றமே தீர்க்க வேண்டும். தேர்தலை நடத்தும் துல்லியமான திகதியை இப்போது கூற முடியாவிட்டாலும் விரைவில் அத்தேர்தல் நடத்தப்படும். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபிரனை இணைத்துக் கொள்கிறோம்.
2: சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் நிலவும் சட்ட பிரச்சினைகளை நாடாளுமன்றமே தீர்க்க வேண்டும். தேர்தலை நடத்தும் துல்லியமான திகதியை இப்போது கூற முடியாவிட்டாலும் விரைவில் அந்த தேர்தல் நடத்தப்படும். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த நிதி முழுமையாக டிட்வா புயல் பாதிப்பு நிவாரணங்களுக்கு பயன்படுத்தப்படவில்லை. அவசர சேவைகளுக்காக மிகச்சிறியதொரு தொகையை அங்கிருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நிதி இல்லையென யாரும் வீணாக அலட்டிக் கொள்ள தேவையில்லை என அமைச்சரவை பேச்சாளரான நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்திருக்கிறார். அரசாங்கத்தின் கொள்கை வகுப்பாளரான டில்வின் சில்வாவின் கருத்தை அதே அரசாங்கத்தின் முக்கிய பிரமுகர் ஒருவர் மறுத்து கூறியிருப்பது அரசியல் அரங்கில் விவாதப் பொருளாக மாறியிருக்கிறது. இலங்கையில் நீண்டகாலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை நடத்துவது மற்றும் அதற்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக ஆளுங்கட்சியின் தலைமைக்குள் முரண்பாடு தோன்றியிருக்கிறது. அண்மையில் யாழ்ப்பாணத்தில் உரையாற்றிய ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தற்போது மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது, அந்த தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த நிதியானது அண்மையில் ஏற்பட்ட டித்வா புயல் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கட்டியெழுப்பதற்கு முழுமையாக ஒதுக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழரசுக் கட்சித் தலைவர்கள் உட்பட பல தலைவர்களும் அதனை கண்டித்திருந்தவுடன் திகதியை எங்கோ இருக்கும் ஒரு கட்சியின் செயலாளர் தீர்மானிக்க முடியாது, நாட்டின் தேர்தல்
0: திருகோணமலையிலிருந்து கல்முனை அம்பாறை மற்றும் அக்கறை பெற்றவரை ஒருங்கிணைந்து நேர அட்டவணைப்படி சேவையில் ஈடுபட்டு வரும். தனியார் பேருந்துகளின் நேரத்தை சுழற்சி முறையிலான நேரத்திற்கு மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் ஆளுநர் செயலகத்துக்கு முன்பாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள், சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்கிழக்கு கரையோர பிரதேச தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினரின் ஏற்பாட்டில் 20க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபடாமல் ஆளுநர் செயலகத்தின் முன்பாக தரித்து நிறுத்தப்பட்டு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். கிழக்கு மாகாண வீதி போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ள திட்டமிடல் பணிப்பாளர், அதிகார சபையின் தலைவர் ஆகியோர் அரசு நடைமுறைகளையும் நீதிமன்ற கட்டளையையும் கருத்திக் கொள்ளாது தன்னிச்சையாக தங்களுக்கு வேண்டிய 3 பேருந்துகளை உட்புகுத்த முனைகின்றனர். இதற்காகவே நேரத்தை குறைத்து 14 வருடங்களுக்கு மேலாக நடைமுறையில் இருக்கின்ற ஒருங்கிணைந்த நேர அட்டவணையை சுழற்சி முறையிலான நேரத்துக்கு மாற்றி இதனை இன்றிலிருந்து நடைமுறைக்கு கொண்டு வருமாறு கோரியுள்ளதாக பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்தனர்.
1: இந்திய செய்திகள்.
0: மேகதூதுவில் அணை கட்டுவது தொடர்பான கர்நாடக அரசின் திட்ட அறிக்கையை ரத்து செய்ய ஜல்சக்தி அமைச்சகத்திற்கு அறிவுறுத்துமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதூது நீர்த்தேக்கத்திற்கான பூமி பூஜை நடைபெறும் என கர்நாடக அரசின் அறிவிப்பு காவிரி நதி நீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி மேலாண்மை வாரியத்தின் உத்தரவை மீறும் வகையில் இருப்பதாகவும் இது தொடர்பாக கர்நாடக துணை முதலமைச்சர் பேசியிருப்பது வாழ்வாதாரத்திற்காக காவிரி படுகையை நம்பியிருக்கும் தமிழக விவசாயிகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் விஜயின் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீர்ப்பிடிப்பு பகுதியில் மேற்பகுதியில் அமைந்துள்ள மாநில பகுதியில் உள்ள மாநிலத்திற்கு நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் எந்த நடவடிக்கையும் செய்யக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் அதனை மீறும் வகையில் கர்நாடக அரசின் செயல் இருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எனவே மேகதூது திட்ட பணிகளை முன்னெடுத்து செல்லும் கர்நாடக அரசின் முயற்சி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மட்டுமல்லாமல் நடைமுறையில் உள்ள சுற்றுச்சூழல் சட்டங்களையும் அப்பட்டமாக மீறும் செயல் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இத்தகைய சூழலில் மேகதாது அணை தொடர்பாக தமிழக அரசின் கோரிக்கையை நிராகரித்து கர்நாடக அரசின் திட்ட அறிக்கையை பரிசீலித்து வருவது வியப்பளிப்பதாகவும் அத்திட்ட அறிக்கையை ஜலசக்தி அமைச்சகம் மற்றும் மத்திய நீர்வள ஆணையம் நிராகரிக்க பரிந்துரைக்குமாறும் பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார். கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாட்டில் அனைத்து வகுப்புகளுக்கும் பாடசாலைகள் திறக்கப்படும் திகதி தள்ளி வைக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 2026-2027 கல்வியாண்டிற்கான பாடசாலை வரும் ஜூன் 1 திகதி தொடங்கும் என ஏற்கனவே அரசு அறிவித்திருந்தது. இருந்த போதிலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வருவதாலும் மாநிலத்தின் சில மாவட்டங்களில் தொடர்ந்து 100 டிகிரி தாண்டி வெயில் கொளுத்தி வருவதாலும் வழக்கம் போல பாடசாலை திறப்பது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் 4 திகதி அனைத்து பாடசாலைகளும் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. 1 முதல் 12 வகுப்புகளுக்கு ஜூன் 4 தேதி தான் பாடசாலை திறக்கப்படும் என்றும் முதலமைச்சர் விஜயின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் ஹரினி அமரசூரிய எதிர்வரும் ஜூன் மாத இறுதியில் பாகிஸ்தானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர் ஸ்தானிக மேஜர் ஜெனரல் மருத்துவர் நயார் நசீர் தெரிவித்துள்ளார். நெல் சந்தைப்படுத்தல் சபையிடம் உள்ள மேலதிக நெல் இருப்புகளை விற்பனை செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கர்நாடக அரசின் திட்ட அறிக்கையை ரத்து செய்ய ஜல்சக்தி அமைச்சகத்திற்கு அறிவுறுத்துமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாட்டில் அனைத்து வகுப்புகளுக்கும் பாடசாலைகள் திறக்கப்படும் திகதி தள்ளி வைக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு நேர இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. இரவு 10 மணிக்கு கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். வணக்கம்.
3: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

சுயமார்த்தமிழம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 9:54 நிமிடமாக இருக்கிறது. இது தீபன் வழங்கும் தகவல். தமிழர்கள் வாழ்ந்து இருந்து போன தாயகத்தை காக்கவும் மீட்கவும் களமாடியவன் கதை. தமிழீழ மண்ணின் விடுதலைக்காக பிரிகேடியர் தீபன் அவர்களின் பாதம் பதித்த களம். இசையமைப்பாளர் இசைப்பிரியனின் இசையில் தமிழ் கவிஞர்கள் எழுத்தில் வார்த்தெடுத்த வரிகள். தமிழ் தேசிய கலைஞர்களின் உருவாக்கத்திலே கண்ணீருடன் நாயகன் பிரிகேடியர் தீபன் மற்றும் விடுதலை கேணல் கீபன் நதன் ஆகியோரின் உண்மை வரலாற்றுடன் உணர்வின் வழியாக திருமதி இலக்கிய தீபன் அவர்களின் எண்ணத்திற்கும் செயலாக்கத்திற்கும் அமைவாக தேச காற்று ஆவண காப்பகத்தின் உருவாக்கத்தில் வெளிவரும் பிரிகேடியர் தீபன் களமுனைகளின் சிறுகள நாயகன் புத்தகம் இதனுடன் ஒலிப்பேழையும் வெளியிட்டு வைக்கப்படவிருக்கிறது. 30 மே மாதம் 2026 சனிக்கிழமை மாலை 4 ஸ்காப்ரோவில் தமிழ் இசைக்கலாம் மன்றத்தில் 1120 சாப்ஸ்கோட் ரோட் யூனிட் 3 ஸ்காப்ரோ விலை இடம்பெறவிருக்கிறது. தேசிய ஆளுமைகளின் நிர்வாகத்தில் மாணவர்கள் வழங்கும் இசை நிகழ்வு அனுமதி இலவசம். பிரிகேடியர் தீபன் மலராக்க குழுமம் இந்த தகவலை வழங்கியிருக்கிறார்கள். தொடர்புகளுக்கு 4164506167 4647783466 info@thesakatru.com என்கிற இணையதளத்துக்கு விஜயம் செய்து மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும்.

வணக்கம். நேரம் இரவு 10 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் வாசிப்பவர் பிரியா வின்சென்ட், செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். கனடா முழுவதும் புதிய கிளைகளை அறிவித்த டிம் ஹவுட்டன்ஸ் நிறுவனம் 10,000 உள்ளூர் தொழிலாளர்களை பணியமர்த்தப் போவதாக தெரிவித்துள்ளது. பழங்குடியினரின் நில உரிமை கோரிக்கைகளிலிருந்து தனியார் சொத்துக்களை பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரும் தீர்மானத்துக்கு எதிராக பொதுச்சபையின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளனர். லெபனான் முழுவதும் இன்று நடாத்தப்பட்ட இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்களில் குறைந்தது 11 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 15 பேர் காயமடைந்தனர். முக்கிய கடல் நீரிணைகள் திறந்த நிலையிலும் எவ்வித தடையுமின்றி நீடிக்க வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியினரின் நில உரிமை கோரிக்கைகளிலிருந்து தனியார் சொத்துக்களை பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரும் சட்டப்பூர்வமாக பிணைக்கப்படாத ஒரு தீர்மானத்திற்கு எதிராக திங்களன்று பொதுச்சபையின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் வாக்களித்தனர். கன்சர்வேட்டிவ் கட்சியினர் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து அதற்கு ஆதரவாக வாக்களித்த நிலையில் லிபரல் என்டிபி மற்றும் பிளாக்யூபெக்கோவா ஆகிய கட்சிகள் அனைத்தும் அதற்கு எதிராக வாக்களித்தன. 2025 ஆண்டு பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ரிச்மண்டில் உள்ள சுமார் 300 ஹெக்டேர் நிலத்தின் மீது கலவச்சான் பழங்குடியினர் பழங்குடியின உரிமையை கொண்டுள்ளனர் என்பதை பிரிட்டிஷ் கொலம்பியா உச்சநீதிமன்ற தீர்ப்பின் பின்னர் இந்த பிரச்சினை உருவாக்கியுள்ளது. பழங்குடியினரின் உரிமையும் தனியார் சொத்துரிமைகளும் எவ்வாறு இணைந்து இருக்க முடியும் என்பது குறித்த கேள்விகளுக்கு இந்த தீர்ப்பு வழிவகுத்தது. நீதிமன்ற தீர்ப்பின் கீழ் வரும் நிலங்களில் தனியாருக்கு சொந்தமான எந்த ஒரு முழு உரிமை பத்திரத்தை

0: வருவதாக தெரிவித்துள்ளது. மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் 400 உள்ளூர் ஆள் சேர்ப்பு நிகழ்வுகளை நடத்தியதாகவும் ஆண்டு முழுவதும் மேலும் பல நிகழ்வுகளை நடத்த உள்ளதாகவும் அந்நிறுவனம் மேலும் 25 அன்று கூறியது. தற்போது நாடு தழுவிய 110,000 சிம் ஹோட்டல்ஸ் ஊழியர்களில் சுமார் 4,000 பேர் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் திட்டத்தின் மூலம் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்றும், COVID-19 பெருந்தொற்றை தொடர்ந்து ஏற்பட்ட தொழிலாளர் பற்றாக்குறைக்கு மத்தியில் இது செய்யப்பட்டது என்றும் அந்நிறுவனம் கூறுகிறது. இருப்பினும் இந்த ஆண்டில் நாடு தழுவிய அளவில் இளைஞர் வேலையின்மை அதிகமாக இருப்பதனால் இத்திட்டத்திற்கான அணிகளை விரிவுபடுத்த கோரி அழுத்தம் கொடுப்பது இனி அவசியமில்லை என்றும் அது கூறியது. டிம் ஹோட்டன்ஸ் நிறுவனம் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் திட்டத்தை சார்ந்திருப்பதற்காக சமீபத்திய ஆண்டுகளில் சர்ச்சைக்குள்ளானது. மேலும் அந்நிறுவனம் இத்திட்டத்தை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதாக கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. அடுத்த மாதம் தொடங்கும் ஃபிஃபா உலகக்கோப்பைக்கான வான்கூவர் நகரம் ஒரு மனித உரிமைகள் கட்டமைப்பு திட்டத்தை வெளியிட்டுள்ளது. அதன்படி வீடற்ற மக்கள் இரவு நேரங்களில் பூங்காக்களில் தங்கலாம். ஆனால் ஏற்கனவே உள்ள விதிகளின்படி பகல் நேரங்களில் கட்டமைப்புகள் அகற்றப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. திங்களன்று வெளியிடப்பட்ட இந்த திட்டத்தில் கட்டுமான இடங்களை மூடுவது மற்றும் சுவரழுத்துக்களை அகற்றுவது போன்ற அழகுபடுத்தும் பணிகளை மேற்கொள்ளுமாறு ஃபிஃபாவால் வான்கூவர் நகருக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தாலும் அது மனித உரிமைகளை பாதிக்காது என்று நகரம் கூறியுள்ளது. மேலும் ஏற்கனவே உள்ள நகர விதிகளின்படி பகல் நேரங்களில் பூங்காக்களையும் நடைபாதைகளையும் கட்டமைப்புகள் இல்லாமல் துணை விதிகளுக்கு இணங்க துணை விதி அதிகாரிகள் பராமரிப்பார்கள் என்றும் அந்த ஆவணம் கூறியுள்ளது. எங்களின் அன்றாட துணை விதி இணைக்க பணிகள் தொடரும் என்று வான்கூவர் துணை நகர மேலாளர் சாண்ட்ரா சிங் திங்களன்று நகர மண்டபத்தில் இடம்பெற்ற ஊடகங்களுக்கான சந்திப்பின் போது கூறினார். நாங்கள் அந்த பணிகளை செய்யும் போது மக்கள் தற்காலிக கட்டமைப்புகள், கூடாரங்கள், மேற்கூரைகளை அகற்றுமாறு கேட்டுக்கொள்வதாக கூறியுள்ளார். உங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் கனேடிய உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலக செய்திகள்.
0: லெபனான் முழுவதும் இன்று நடத்தப்பட்ட இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது 11 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 15 பேர் காயமடைந்தனர். இஸ்ரேலிய ராணுவம் தெற்கு லெபனானில் எல்லைப்பகுதிகளுக்கு அருகில் உள்ள பகுதிகளில் இஸ்ரேலால் நிறுவப்பட்ட ராணுவ எல்லையான மஞ்சள் கோட்டிற்கு அப்பால் தனது தரைவழி நடவடிக்கைகளையும் விரிவுபடுத்தியுள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த சமீபத்திய தாக்குதல்கள் பெக்கா பள்ளத்தாக்கையும் தெற்கு லெபனானில் உள்ள பல நகரங்களையும் குறிவைத்தன. நாடு முழுவதும் உள்ள ஹிஸ்புல்லா நிலைகளுக்கு எதிராக மேலும் தீவிரமான ராணுவ நடவடிக்கைகளுக்கு தான் அங்கீகாரம் அளித்துள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பான பதற்றங்களின் பின்னணியில் செவ்வாய் என்று பேசிய அமெரிக்க வெளியுறவுச் செயலாளர் மார்க்கோ ரூபியோ முக்கிய கடல் நீரிணைகளை திறந்த நிலையிலும் எவ்வித தடையுமின்றியும் நீடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் அந்நீரிணைகளில் சுங்க கட்டணம் வசூலிக்கும் முறையை அறிமுகப்படுத்துவது குறித்த எந்தவொரு பரிந்துரையும் உலக வர்த்தகத்திற்கு ஏற்புடையதல்ல என்றும் நீடிக்கக்கூடியதல்ல என்றும் கூறி அவர் அதை நிராகரித்தார். குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லிக்கு செல்லும் விமானத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ரூபியோ இந்த நீர்வழிகள் திறந்திருக்க வேண்டும் என்றும் அவற்றை முடக்கவோ அல்லது கட்டுப்படுத்தவோ மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு முயற்சியும் சகித்துக் கொள்ளப்படாது என்றும் அவர் எச்சரித்தார். குறித்த நீர்நிலைகளை திறந்த நிலையிலும் எவ்வித தடையுமின்றியும் கட்டணங்கள் ஏதுமின்றியும் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் இது தொடர்பாக ஏதேனும் ஓர் ஒப்பந்தம் எட்டப்படும் பட்சத்தில் தற்போதுள்ள முடக்க நிலை போன்ற ஏற்பாடுகள் உடனடியாக திரும்ப பெறப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறினார். அமெரிக்காவுடனான சாத்தியமான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக முடக்கப்பட்ட 24 மில்லியன் அமெரிக்க டாலர் சொத்துக்களை விடுவிக்க ஈரான் கோரியுள்ளது. இதில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டவுடன் 12 பில்லியன் அமெரிக்க டாலரும் மீதமுள்ள தொகை 60 நாட்களுக்குள்ளும் விடுவிக்கப்படும் என ஈரானின் செய்தி நிறுவனம் ஒன்று கூறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.

0: நேபாளத்தின் தலைநகர் காத்மாண்டுவில் அமைந்துள்ள உலக அரங்கில் நடைபெற்ற மத்திய ஆசிய மகளிர் கரப்பந்தாட்ட சாம்பியன்ஷிப்பில் பங்கு பெற்றிய இலங்கைக்கு திங்கட்கிழமை பகல் நடைபெற்ற பங்களாதேஷுக்கு எதிரான போட்டியில் வெற்றியீட்டியது. பங்களாதேஷுக்கு எதிரான போட்டியின் முதல் செட்டில் கடும் சவாலுக்கு மத்திய இலங்கை 25-19 என்ற புள்ளிகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இரண்டாவது செட்டில் இலங்கை 25-9 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றியீட்டியது. கடைசி செட்டில் 25-13 என தனக்கு சாதகமாக்கி போட்டியில் 3-1 என்ற செட்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கசகஸ்தானிடம் 9-25, 18-25, 15-25 என்ற புள்ளிகள் அடிப்படையில் 3 நேர் செட்களில் இலங்கை தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனடா முழுவதும் புதிய கிளைகளை அறிவித்த டிம் ஹோட்டன்ஸ் நிறுவனம் 10,000 உள்ளூர் தொழிலாளர்களை பணியமர்த்தப் போவதாக தெரிவித்துள்ளது. பழங்குடியினரின் நில உரிமை கோரிக்கைகளிலிருந்து தனியார் சொத்துக்களை பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரும் தீர்மானத்துக்கு எதிராக பொதுச்சபையின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் வாக்களித்தனர். லெபனான் முழுவதும் இன்று நடத்தப்பட்ட இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்களில் குறைந்தது 11 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 15 பேர் காயமடைந்தனர். முக்கிய கடல் நீரிணைகள் திறந்த நிலையிலும் எவ்வித தடையுமின்றியும் நீடிக்க வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுச் செயலாளர் மார்க்கோ ரூபியோ வலியுறுத்தினார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு நேர செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை அதிகாலை 5 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
2: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
3: யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்க கனடா கிளை நடாத்தும் பல்கலைச்சங்கமம் கலை நிகழ்ச்சி மே மாதம் 30 சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு மார்க்கம் அண்ட் லோரன் சந்திப்பில், இலக்கம் 550 மார்க்கம் ரோடில் அமைந்திருக்கின்ற சீதபரே கொலேஜியேட் இன்ஸ்டிடியூட்டில் நடைபெறும். 6479993622. பிரிகேடியர் தீபன் மலராக்க குழுமம் நடாத்தும் பிரிகேடியர் தீபன் கலமுனைகளின் செருக்கலநாயகன் புத்தகம் மற்றும் ஒளிப்புகளை வெளியிட்டு விழா மே மாதம் 30 சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு, இலக்கம் 1120 டாப்ஸ்கோட் ரோடு யூனிட் 3 அமைந்திருக்கின்ற தமிழிசை கலாமன்றத்தில் நடைபெறும். 4372251286. கனடா நெல்லியடி மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் வருடாந்த ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் மே மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமை, இலக்கம் 1555 நீல்சன் ரோடில் அமைந்திருக்கின்ற நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 4164743900.
2: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
4: சுகந்தன் 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
7: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
8: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
9: Cigarage is the best for the Tamil community.
10: Listen to us around the universe. www.cmr.fm.

மூன்று பேர் மூன்று காதல் திரைப்படத்திற்காக அந்த பாடல்களை துவைகிற நேரம் இப்பொழுது 10:27 இருக்கிறது. இது கேஎம் பிஸ்னஸ் சொல்யூஷன் வழங்கும் தகவல் இன்கம் டேக்ஸ் இ ஃபைலிங். உங்களின் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்து நிறைந்த நன்மைகளை பெற கேஎம் பிஸ்னஸ் சொல்யூஷன் 6472217 6472217 ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிஃபிகேட், ஸ்மார்ட் சர்வீஸ் லைசன்சஸ், பிடிசி லைசன்சஸ் மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான பேரோல் அண்ட் அக்கவுண்டிங் சர்வீசஸ் இவற்றுடன் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப், பிஆர் சிட்டிசன்ஷிப் இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளுக்கும் மிகவும் நம்பிக்கையான தெரிவாக விளங்குகிறது கேஎம் பிஸ்னஸ் சொல்யூஷன். கெனடியன் ஷெப்பர்ட் சந்திப்புக்கு அருகாமையில் வாரத்திலே 7 சேவைகளை வழங்குகிறது கேஎம் பிஸ்னஸ் சொல்யூஷன். அழையுங்கள் 6472217 6472217 அது கேஎம் பிஸ்னஸ் சொல்யூஷன் வழங்கியிருக்கக்கூடிய தகவல்.

0: எஃப்எம் 103.3 அலைவரிசையில் சுயமார தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:35 நிமிடமாக இருக்கிறது. சமூக அரசியல் அரங்கிலே நிகழும் மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்கான நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. அந்த வகையில் அண்மையில் இலங்கையின் முன்னாள் இலங்கையிலே யுத்தம் இடம்பெற்ற பொழுது 2009 அந்த யுத்தத்தை வழிநடத்தியவர்களிலே மிக பிரதானமானவர், அந்த படைகளை தலைமை தாங்கி நடத்தியவர் இராணுவ தளபதி சரத் ஃபொன்சேகா. இந்த சரத் ஃபொன்சேகாவினுடைய கருத்து அண்மையிலே மிக பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தி இருக்கிறது. அது என்ன? இரண்டு முக்கியமான கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்தார். ஒன்று, விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரனை புதைத்த இடம் எனக்கு தெரியும், ஆனால் அதை நான் சொல்ல மாட்டேன். அவ்வாறு சொன்னால் அங்கே போய் இந்த மக்கள் வந்து வழிபாடு நடத்த ஆரம்பித்து விடுவார்கள், இல்லாவிட்டால் நினைவிடம் அமைக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று ஒரு கருத்து. இரண்டாவது, கடைசியிலே விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனை பிடிக்கிற பொழுது அவருடைய சடலத்தில் இருந்த அந்த ஆடையினை, சீருடையை நான் அகற்றும்படி சொன்னது நான் தான் அப்படி என்று சொல்லி இரண்டு கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். மக்கள் இதில் மக்களுடைய கருத்து என்பது ஒன்று இருக்கிறது. இது இவர் பதிவு செய்த இரண்டு முக்கியமான கருத்துக்கள். ஆக இந்த முக்கியமான கருத்துக்களில் மிக முதன்மையானது இந்த அவரை புதைத்த இடம் எனக்கு தெரியும், அங்கே போய் வழிபாடு நடத்துவார்கள் என்பதற்கு மக்களினுடைய பதில், அவர் இருக்கிற இடம் எது என்று கேட்டால் அது மக்களினுடைய மனம். அதுக்கு தனியாக ஒரு நினைவிடம் அமைக்கவோ ஒரு கட்டிடம் அமைக்கவோ தேவையில்லை. எல்லா தமிழர்களினுடைய இதயத்திலும் அவர் சிம்மாசனமிட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்பது மக்களினுடைய பதிலாக அதற்கு இருந்தது. ஆனாலும் அந்த விடயம் சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிறது. இரண்டாவது, இந்த சீருடையை கடற்றுவது, அதாவது ஒரு ஒரு யுத்தத்திற்கென்ற ஒரு தர்மம் இருக்கிறது. அந்த யுத்தம் முடிவடைகிற பொழுது பிடிக்கப்படுகிற இராணுவ வீரர்கள், படையினர்கள், யுத்தத்திலே பங்காற்றியவர்களினுடைய ஆடைகளை கடற்றுவது என்பது அவர்களினுடைய தனி சுய கௌரவம், தனி மனித மாண்பை அவமானப்படுத்துவதாகும் என்று சொல்லி ஐநாவினுடைய இந்த யுத்தத்துக்கான ஒரு நெறிமுறை இருக்கும் இல்லையா, அதை மீறுவதனால்தான் இதனை யுத்த குற்றம் என்று சொல்லுகிறார்கள். ஆக இதை ஸ்ரீலங்கா படை செய்திருக்கிறது என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. இப்பொழுது சரத் ஃபொன்சேகா பேசியிருக்கிற இந்த விடயமும் ஒரு ஆதாரமாக மாறியிருக்கிறது. நாங்கள் இந்த உரையாடலுக்காக சுரேஷ் சர்மாவை அழைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் தர்மா.
1: வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நீர்களே.
0: மற்றொரு உரையாடலையும் உங்களை சந்தித்திருக்கிறோம் தர்மா. இந்த அண்மையிலே சரத் ஃபொன்சேகா பதிவு செய்திருக்கிற இந்த இரண்டு கருத்துக்களும் குறித்து உங்களுடைய பார்வை என்ன?
1: இந்த விவகாரத்தில் அவர் தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் முன்னுக்கு பின்னாக முரணானதாக இருந்திருக்கின்றன என்பதை கடந்த காலங்களில் நாங்கள் அவதானித்து வந்திருந்தாலும், பல உண்மைகளை உளக்கிடைக்கைகளாக வைத்திருக்கின்ற ஒரு சாட்சியமாக அல்லது இந்த வரலாற்றின் சம்பவ சாட்சியமாக ஃபொன்சேகா கூட இருக்கின்றார். அவருடைய பங்கு என்பது அல்லது அவருடைய வகிபாகம் என்பது நிச்சயமாக இந்த குற்றமுறல் அல்லது யுத்த குற்றம், வோர் கிரைம் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு சாட்சியமாக அமைகின்ற பொழுது, அதன் ஊடாகவே பின்பு அதனை பெரு அதாவது இன்னொரு கட்டத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய அல்லது அது இனப்படுகொலை என்கின்ற விடயத்திற்குள் எடுத்துச் செல்லக்கூடியதற்கான ஆதார சுருதியாக அவர் இருக்கின்றார். அவரது கருத்துக்கள் இருக்கின்றன, அவை தெளிவுபடுத்துகின்றன. அவரோடு இந்த இறுதி யுத்தத்தை பற்றி புத்தகம் எழுதிய கமல் குணரட்னா கூட அவ்வாறான நிலையில் தான் இருக்கின்றார். அவர் எழுதுகின்ற பொழுது அதில் தன்மைகள் மற்றும் தன்னை பாதிக்காத வகையில் எழுதியிருந்தாலும், இங்கே சரத் ஃபொன்சேகா அவற்றை மீறியதானதொரு கருத்து பகிர்வை மேற்கொள்வதற்கான காரணம், அவர் அனுதாப தேடுதலை மேற்கொள்வதற்கும் மற்றும் தேர்தலை நோக்கிய வியூகங்களில் தன்னை ஈடுபடுத்துவதற்காகவும், அவர் ஒரு தேர்தல் பயனாளியாக மாறுவதற்கான சந்தர்ப்பத்தை அவருக்கு இந்த போர் கொடுத்திருந்தது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால் தான் அவருக்கு ஃபீல்டு மார்ஷல் எனப்படுகின்ற அது இயர் ராணுவ பட்டம் கூட வழங்கப்பட்ட பிறகும் மஹிந்த ராஜபக்ஷ தரப்புக்கும் அவருக்கும் இடையிலான முறுகல் என்பது ஏற்பட்டிருந்தது. இந்த முறுகலின் காரணங்களாக இவ்வாறான கருத்துக்கள் தெரிவிக்கின்ற பொழுதும் இங்கே இரண்டு மூன்று விடயங்கள் முரண்படுகின்றன. குறிப்பாக முதலாவதாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், 2009 ஆண்டு மே மாதம் 23 தேதி ராவைய அல்லது ரிவர் என்கின்ற பத்திரிகைக்கு இவர் வழங்கிய பேட்டியின் பொழுது இவ்வாறு இவர் பிரபாகரன் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களின் சடலம் எரியூட்டப்பட்டு அது அங்கே சாம்பலாக நந்திக்கடலிலே வீசப்பட்டு விட்டதாக தெரிவித்திருந்தார். அதனை இந்திய பத்திரிகை கூட எடுத்து செய்தியாக வெளியிட்டிருந்தது. மறுபக்கமாக கடந்த இந்த வருட ஆரம்பத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் நினைக்கின்றேன் ஒரு பத்திரிகையாளர் மகாநாட்டை வைத்து அதில் ஒரு ஒளிப்பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஒரு பத்திரிகையாளரால் பிரதிமைப்படுத்தப்பட்ட ஒளிப்பதிவு. அது வந்து பசில் ராஜபக்ச, கொத்தபய ராஜபக்ச மற்றும் ராணுவ தளபதிகளுக்கிடையாக நடைபெற்ற அந்த உரையாடல். அந்த உரையாடலின் பொழுது அவர்கள் விடுதலை புலிகள் தனது சரணடைய விரும்புகின்றார்கள் என்ற தகவலை மே 17ஆம் தேதி தெரிவித்த பொழுது செஞ்சிலுவை சங்கம் மற்றும் ஐக்கிய நாடுகள் ஆகியவற்றின் பாதுகாப்பின் கீழ் அவர்கள் சரணடைய விரும்புவதான கருத்தில் வந்த பொழுது அவ்வாறு இல்லை, எங்களிடம்தான் நேரடியாக சரணடைய வேண்டும், அதற்குரிய நடவடிக்கைகளை பார்ப்போம் என்கின்ற ரீதியிலான ஒரு கருத்தாடல் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஒளிப்பதிவை அவர் இந்த சுமார் 3 மாதங்களுக்கு முன்னர் வெளியிட்டிருந்தார். அந்த ஒளிப்பதிவு வெளியிடப்பட்டு இப்பொழுது கூறுகின்ற கருத்து என்பது அவர் அதாவது வந்து யுத்த குற்றத்தில் அவர் ஈடுபட்டிருக்கின்றார் என்பதை தெளிவுபடுத்துகின்ற ஒரு விடயமாக மாறி வருகின்றது. அதற்குரிய காரணம் இந்த வெள்ளை கொடி விவகாரம் என்பதில் பசில் ராஜபக்ச மற்றும் கொத்தபய ராஜபக்ச மற்றும் ரொஹான் சந்திரநீர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கிழக்கில் இருந்தவர். அந்த பாராளுமன்ற உறுப்பினர் நிச்சயமாக இவர்களுடனான தொடர்பை நடேசன் அவருடனான தொடர்பின் மூலம்தான் தாங்கள் சரணடைய விரும்புவதான தகவலை தெரிவித்து 3000க்கும் மேற்பட்ட போராளிகளும் 20,000 மக்களும் அரசியல் துறை சார்ந்தவர்களாக சரணடைவதற்கும் ராணுவத்துறை சார்ந்தவர்கள் தொடர்ந்து அங்கே இருப்பார்கள் அல்லது ஒரு இந்த பரிபூர்ணம் ஏற்பட்ட பிறகு அல்லது ஒரு ஆசுவாசமான நிலை தோன்றிய பிறகு அது பற்றி யோசிக்கலாம் என்று இருந்தால் ராணுவத்தை பொறுத்தவரையில் தங்களுக்கு இவ்வாறு வருபவர்கள் மனித வெடிகுண்டுகளாக வருவார்கள் என்கின்ற பயம் இருக்கின்றது என்கின்ற காரணத்தை பசில் ராஜபக்ச சந்திர நேரு அவர்களுக்கு சொல்லி அந்த காரணம் தெரியப்படுத்தப்பட்ட பொழுது இந்த விவகாரங்கள் தெளிவாக விவாதிக்கப்பட்டு இந்த விவகாரத்தில் இன்னும் ஒரு அமைச்சரும் சம்பந்தப்பட்டிருந்தார். அவருடைய பெயர் எனக்குடனே ஞாபகத்துக்கு வரவில்லை. ஆனால் அவர் ஒரு இனவாத கருத்து கூறக்கூடிய ஒரு பிரமுகராக பெரிய அண்மையிலே அந்த சுகாதாரத்துறை சீர்கேடு சம்பந்தமாக கைது செய்யப்பட்டவராகவும் இருந்திருந்தார். அந்த அமைச்சர் கூட இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருந்தார். அப்பொழுது அவர் வெள்ளை கொடிகளுடன் வர வேண்டும், கைகளை உயர்த்தியவாறு வர வேண்டும் போன்ற விடயங்களை கெஹில என்று நினைக்கின்றன அவருடைய பெயர் அப்பொழுது அவர் கூறியிருந்த கருத்துக்கள் அந்த இவ்வாறு வர வேண்டும் போன்ற விடயங்களை தெளிவுபடுத்தி இவ்வாறான விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டு அந்த விடயங்களின் பிறகு நடேசன் அவர்கள் பிரித்தானியாவில் உள்ள பத்திரிகையாளர் அவர் இப்பொழுது காலமாகிவிட்டார் மேரி கொல்வின் அவர்களுடன் தொடர்பு கொண்டு இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன, இருந்த பொழுதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் செல்ல போகின்றோம், இவ்வாறு ஐக்கிய நாடுகள் அவையை கேட்கலாமா? அப்பொழுது ஐக்கிய நாடுகள் அவையின் இந்த விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருந்த விஜய் நம்பியார் என்கின்ற அதிகாரி, அவர் ஒரு கேரளத்தைச் சேர்ந்த இந்தியராக இருந்தாலும் ஐக்கிய நாடுகள் அவையில் பணியாற்றியவர், அவரிடம் தொடர்பு கொள்ளுமாறு வேண்டுகோளை விடுத்திருந்தார். அத்தோடு இந்த சந்திரநீர் அவர் இப்பொழுதும் உயிருடன் தான் இருக்கின்றார், அவரும் ஒரு சாட்சியமாக இருப்பார். அவர் தான் இவ்வாறு பசில் ராஜபக்ச, கொத்தபய ராஜபக்ச ஆகியோருடன் கலந்துரையாடி இந்த சரணடைவுக்கு தான் வழிவகுத்துள்ளதாக நோர்வே, அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஆகிய தூதரகங்களுக்கு அறிவித்திருந்தார். எனினும் நடேசனுடைய கோரிக்கை மேலே கல்வின் அவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் பிரித்தானிய அரசாங்கத்துடனும் ஒபாமா அவர்களின் அரசுடனும் தொடர்பு கொண்டு இந்த விவகாரத்தில் ஒரு சர்வதேச சரணடைவிற்கான பொறிமுறையை உருவாக்க முடிந்தால் நாங்கள் அனைவரும் சரணடைய தயார் என்கின்ற விடயத்தை கூறியிருந்தார். அதன் பொழுது ஒபாமா கூட அந்த காலகட்டத்தில் ஒரு உரையை நிகழ்த்தியது நாங்கள் ஞாபகத்தில் எடுத்துக்கொள்ளலாம். அங்கே ஒரு இனவாத போர் நடக்கின்ற காலத்தில் மக்கள் அழிக்கப்படுகின்றார்கள் என்ற கருத்தியலை கூட அவர் முன்வைத்திருந்தார். எனினும் இந்த சம்பவங்கள் எல்லாம் காட்டுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் அதாவது சரணடைவதற்கு சம்மதம் தெரிவித்தவர்களை இவர்கள் கொலை செய்கின்ற கொலைக்களத்திற்கு கொண்டு செல்கின்றார்கள் என்பது ஒரு போர்க்குற்றவியல். அத்தோடு வெள்ளை கொடிகளுடன் சரணடையுமாறு அவர்களை பணித்துவிட்டு அவர்களையே மீது துப்பாக்கி சூடுகளை நடத்தி முன்னுக்கு சென்றவர்களை அவ்வாறு கொன்றதன் மூலம் பின்னால் அவர்களை தொடர்ந்து செல்ல இருந்தவர்களை தடுத்து அவர்களை கூட படுகொலை குழிக்குள் தள்ளியது என்பது நிச்சயமாக பாரிய போர்க்குற்ற செயல். அதாவது ராணுவ வரையறைகளுக்கும் ராணுவ நடைமுறைகளுக்கும் பொருந்தாத சர்வதேச சட்டங்கள் விழுமியங்களுக்கு ஏற்புடைய செயலாக கருதப்படாத ஒரு முரண்பட்ட செயலை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பது நிரூபிக்கப்பட வேண்டும். அவ்வாறு நிரூபிப்பதற்கான சாட்சியமாக பொன்சேகா தானாகவே வந்து தற்பொழுது இந்த வலையில் வீழ்கின்றார். அது மிகவும் நல்ல விடயம். என்னென்று சொன்னால், முதல் நாங்கள் நிரூபிக்க வேண்டியது இது ஒரு போர்க்குற்றம் அங்கே நிகழ்ந்திருக்கின்றது என்பது. போர்க்குற்றம் என்பது நிகழ்ந்திருக்கின்றது என்பதை நிரூபிப்பதன் மூலம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய தன்மை ஏற்படும். இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால், இந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி இங்கே ஆளுநராக கனடாவில் பதவியேற்க போகின்ற லூயிஸ் ஹார்பர் அவர்கள் இந்த விவகாரத்தில் பலமாக சம்பந்தப்பட்டிருந்தார். இந்த விசாரணைகளின் பொழுது அல்லது இந்த விவகாரத்தை ஆராய்வதன் பொழுது அல்லது ஒரு தனிப்பட்ட தொண்டார்வ நிறுவனத்தினூடாக அல்லது ஐக்கிய நாடுகள் அவையின் ஊடாக இவ்வாறாக சந்தித்த பொழுதும் அவருடைய கருத்தாடல் என்பது சற்றே காரசாரமானதாகவும் இது ஒரு போர்க்குற்றம் என்ற புகையில் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதோடு இருதரப்பும் விசாரிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியலை கொண்டவராக இருக்கின்றார். அவருடைய கருத்தியலை நாங்கள் மாற்றுவதற்கு கூட இந்த பொன்சேகா இப்பொழுது கூறி வருகின்ற விடயம் என்பது ஆதார சாட்சியமாக மாறுகின்றது. அதாவது ஒரு தரப்பு தங்களை இணக்கப்பாட்டிற்கு சென்று எவ்வாறு இந்த விடயத்திலிருந்து வெளிவருவது என்பதை பற்றிய ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதனை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது நாசகாரமாக அவர்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள் என்கின்ற செய்தி அங்கே தொக்கி நிற்கின்ற உண்மையாக இருக்கின்றது. அதனை வெளிக்கொண்டு வருவதற்கு சரத் பொன்சேகாவின் இந்த கூட்டியல் என்பது உதவும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இது நிச்சயமாக அவர் தனது தேர்தலுக்காக செய்தாலும் இதில் உண்மைகள் என்பன இரட்டை தன்மையுடையதாக இருக்கின்றன. அவர் முதல் கூறிய கருத்திற்கும் இப்பொழுது கூறுகின்ற கருத்திற்கும் இடையே சற்றே வித்தியாசங்கள் இருக்கின்றன. அதைவிட பிப்ரவரி மாதம் வேறு ஒரு வீடியோவை வெளியிட்டு பத்திரிகையாளரின் மூலம் இவ்வாறான விஷயம் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். எனவே அவர் உறுதிப்படுத்தல்களுக்கு உதவுகின்றார். தமிழர்களுக்கான ஒரு உதவுகோலாக தன்னை அறியாமல் தற்பொழுது களம் வருகின்றார் என்பதுதான் உண்மை.
0: நிச்சயமாக அவர் இதற்கு முன்னும் தேர்தலில் நின்றிருந்த போது ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். மஹிந்த ராஜபக்ஷ தான், அதாவது மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக அவர் களத்தில் நின்ற பொழுது மஹிந்த ராஜபக்ஷ தான் இந்த யுத்த குற்றங்களை யுத்த காலங்களிலே செய்திருந்தார். ஆனால் பிரபாகரன் தரப்பு அப்படி அல்ல, அவர்கள் யுத்தத்திலும் நேர்மையாக நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி ஒரு கருத்தை பதிவு செய்ததன் மூலம் நம்மிலே பலர், தமிழ் மக்களிலே பலர், அட சரத் பொன்சேகா நம்முடைய தலைவர் இவ்வளவு உயர்வாக பேசுகிறார் அப்படி என்று அதை பெரிது வந்ததெல்லாம் உண்டு. ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களுக்கு நாங்கள் யாரும் ஒரு தரப்பை நல்லவர்கள் என்று நினைக்க போவோமாக இருந்தால் இது பேய் பெருசா பிசாசு நல்லதா, பேய் நல்லதா பிசாசு நல்லதா என்று யோசிக்கிறது போலதான் ஆகிவிடும். அதே நேரம் இதே ஒரு பிற்போக்கான விடயத்தை தான் நாங்கள் செய்திருந்தோம். இப்போது என்றால் தேர்தல் காலத்திலே மஹிந்த ராஜபக்ஷ மீது இருந்த அதிருப்தியினாலே நாங்கள் சரத் பொன்சேகாவுக்கு பெரும்பான்மையாக வாக்களித்திருந்தோம். மஹிந்த ராஜபக்ஷ தவறு என்று சொல்ல சொன்னால் சரத் பொன்சேகாவும் அதே தவறுக்கு துணை நின்ற ஒரு ஆள்தான். எந்த விதத்திலையும் நல்லவர்களாக ஆகிவிட முடியாது. அதே நேரம் இந்த முன்னம் அவர் களத்திலே நிற்கிற பொழுது இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசியிருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் சிங்கள பேரினவாதத்தை தன்னுடைய தேர்தலுக்கு உந்துதலாக பயன்படுத்த நினைக்கிறார் என்று நினைக்கிறேன். அதனாலே தான் இந்த மாதிரியான கருத்துக்கள் பதிவு செய்கிறார். அதே நேரம் இதே மாதிரி இவரோடு களத்திலே நின்றவர்கள் ஒரு இராணுவ மேலாளர் ஒருவரினுடைய விடைபெறுதலின் போது ஒருவர் அதை குறித்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையிலே அவர் சொல்லுகிற விடயம் என்னவென்றால், இந்த ஆடை கழற்றுகிற விவகாரம், நிறைய படையினர் அதுவும் தமிழீழ விடுதலை போராட்ட வீரர்கள் வந்து மரணிக்கிற பொழுது அவர்களை கோவணங்களோடு விடுங்கள், அவர்களுடைய சீருடையை கழற்று விடுங்கள் என்று சொன்னதாகவும், தேசிய தலைவருக்கும் அவ்வாறாகவே செய்ததாகவும், தேச துரோகிக்கு சீருடையாகாது என்று சொல்லி அதை கலற்று சரத் பொன்சேகா பணித்ததாகவும் அவர் மிக தெளிவாக அதிலே எழுதியிருந்தார். அதே மாதிரி இசைப்பிரியா உள்ளிட்ட ஏனைய தமிழீழ விடுதலை போராட்ட வீரர்கள் நிர்வாணப்படுத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக கூட இதுதான் காரணம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆக இவைகள் ஒரு பக்கம் என்று சொல்லிச்சனால் நீங்கள் சொன்னது போல மெதுமெதுவாக இவைகள் தாங்களாகவே வெளிக்கிளம்ப ஆரம்பித்திருக்கிறது. மிக நீண்ட காலமாக தமிழர்கள் இந்த யுத்த குற்ற விவகாரம் தொடர்பாக ஐநாவுக்கு அழுத்தங்களை கொடுத்து கொண்டே வருகிறார்கள். ஆனால் போதிய சாட்சியம் இல்லாமல் அது அப்படியே இழுபட்டு கொண்டே போகிறது. இப்பொழுது சாட்சியங்கள் தானாக மீளல ஆரம்பித்து இது ஒரு பக்கம் என்றால் இந்த மொழிவாய்க்கால் நாள் இம்முறை இடம் பெற்றிருந்தது. இதை பற்றி உங்களுடைய அவதானம் என்ன?
1: அதாவது வந்து ஆற்றுப்படுத்துகைக்கான தளம் அங்கே திறக்கப்படுகின்றது, அல்லது மக்கள் இந்த விவகாரத்தை இட்டு மீண்டும் ஒரு சினம் கொள்ளாமல் அல்லது தங்களுடைய வெறுப்பை அரசிற்கு தெரிவிக்காமல் இருப்பதற்கான கதவுகளைத்தான் அவர்கள் திறந்து விட்டிருக்கின்றார்கள். அதாவது வந்து 75 விழுக்காடான ஒரு சுதந்திரம் என்று கூற முடியாது, நீங்கள் வெளிப்படையாக செய்யக்கூடிய தன்மையை கொடுத்து 25 வீதமான கட்டுப்பாடுகளை மேலும் வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்த 75 வீதமான வெளிப்படையாக செயற்படுதல் என்கின்ற அல்லது சாதாரணமாக ஒரு நினைவு கூறுதல் இடத்திற்கு செல்வது என்பது உங்களுடைய கோபத்தை 100 வீதமும் தணித்துவிடும், உங்களை அது ஆற்றுப்படுத்தும், அமைதியடைய செய்யும், அந்த விடயத்தில் இருந்து தனியே செய்யும். அவ்வாறான முயற்சியாகத்தான் அரசாங்கம் இதனை மேற்கொள்கின்றது. மற்றும் நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தில் ஆம் அவ்வாறுதான் அவர் செய்திருந்தால் கூட அவருடைய தற்போதைய கருத்தியல் விடுதலை புலிகளை காப்பாற்றுவதற்காக பசில் ராஜபக்ச தரப்புகள் முயன்றன, ஆனால் நாங்கள் தான் விடவில்லை, நாங்கள் அவர்கள் முற்றாக அழிக்கப்பட வேண்டும் என்பதில் கருத்தும் கண்ணுமாக இருந்தோம், அதனைத்தான் செய்தோம் என்கின்ற பொழுது அவர்களையும் குற்றவாளிகளாக்குவதோடு தாங்களும் தானும் குற்றவாளியாக அதில் மறைமுகமாக ஏதாவது தெரியாத ஒரு நிலையில் உள்நுழைகின்றார். இவ்வாறான விடயங்கள் நிச்சயமாக இந்த யுத்த குற்றம் என்கின்ற ரீதியில் இந்த விவகாரத்தை மனித உரிமை பேசுகின்ற அமைப்புகள் எடுத்துச் செல்ல வேண்டிய தேவையை மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. இப்பொழுது பார்த்தீர்களானால் போரின் பொழுது விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயற்பட்டவர்கள் இப்பொழுது அது இனப்படுகொலை என்று கூறுவது என்பது நிச்சயமாக அதை களங்கப்படுத்துவதாக அமையும். அந்த இனப்படுகொலை என்று செல்வதையும் அதனை தெரிவு நிலைக்கு கொண்டு வருவதையும் செய்பவர்கள் நடுநிலை சாய்ந்தவர்களாக அல்லது மனித உரிமை சார்ந்தவர்களாக இருந்தால் அதற்குரிய பெருமானம் என்பது வேறு விதமாகவும் அதற்குரிய நேர்மைத்தன்மை கிடைக்கக்கூடியது என்பது விரைவாக கிடைக்கக்கூடியதான ஒரு தோற்றத்தையும் கொண்டு வரும். எனவே இந்த மனித உரிமை சார்ந்த அமைப்புகள் அல்லது தமிழ் அமைப்புகளில் மனித உரிமைகள் குறித்து அக்கறை உள்ளோர் இந்த விவகாரத்தில் முதலில் இதனை யுத்த குற்றமாக வெளிக்கொணர்ந்து அதனூடே பிறகு இனப்படுகொலை என்பதை நிரூபிப்பதற்கு இருப்பதுதான் அந்த சால சிறந்தது, மற்றது காலத்திற்கு பொருந்தக்கூடியது. அதைவிட ஆண்டாண்டு தோறும் சாதாரணமான ஒரு நிகழ்வுகளுக்காக அறிக்கை விட்டுவிட்டு அடுத்த வருடம் அது வெறும் மட்டும் இருப்பதோ அல்லது அதனை ஒரு சிறந்த ஒரு நினைவு நாளாக நாங்கள் மாத்திரம் கொண்டாடுவதோ அல்லது அதற்காக அவர்கள் பட்ட சிரமங்களை எண்ணிய அந்த அதாவது வந்து கஞ்சி கொடுத்தல் போன்றவற்றையோ இல்லாமல் அதனை ஒரு தொடர் சங்கிலி தொடர் விரை நடவடிக்கையாக எடுப்பதாக இருந்தால் தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த வருட நினைவுகள் வரும் வரை காத்திருக்காமல் அதுதான் அந்த உண்மையான கருத்தாக கூற முடியும்.
0: நிச்சயமாக நீங்கள் சொன்னதிலே நிறைய உண்மை இருக்கிறது. அதே நேரம் கடந்த வருடங்களை விடவும் இம்முறை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது எங்களுடைய அடையாளங்களில் ஒன்று என்பது போல முன்னம் விடவும் இரட்டிப்பான மக்கள் அங்கே திரண்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதை விடவும் முதல் நாளே இந்த கவிதை இரா படிப்பது முன்னிரவு கவிதை என்று சொல்லி இந்த நிகழ்வுகள் எல்லாம் திட்டமிட நாங்கள் கலை வழியாகத்தான் போராடினோம். அது அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகும் அதனுடைய நினைவுகள் சந்ததிக்கப்படி கடத்த என்றால் அதே கதை வழியாகத்தான் நினைவுகள் சாட்சிகள் கவிதைகள் கவியரங்கங்கள் இப்படி நிறைய ஆக்கப்பூர்வமான விதத்திலே அதை நினைவு கூர்ந்திருந்தார்கள். அதே நேரம் மக்கள் அச்சமில்லாமல் இது என்னுடைய கதை இல்லாவிட்டால் என்னுடைய வரலாறு என்று சொல்லி அதற்கு உரிமை கோரி அதை அனுஷ்டித்திருந்தார்கள். அதே நேரம் புலம்பெயர் தேசங்களிலும் தாயகத்திலும் மிக உறுதியான முறையிலே அந்த நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டது. அது எல்லாவற்றையும் விட முன்னம் இவர்கள் விடுதலை புலிகளை அழிக்கிற போது அவர்கள் நினைத்தது இந்த குழுவை அழித்து விட்டால் ஈழத்தமிழர்கள் என்றொன்று கிடையாது, அங்கே யாரும் எதையும் உரிமை கோரப்போவதில்லை என்று. ஆனால் மாற்றீடாக அவர்களை எவ்வளவுக்கு எவ்வளவு தீவிரமாக அழிக்க முடியுமோ தேடி தேடி இல்லாமல் செய்த பிற்பாடும் கூட அவர்கள் குறித்ததான குரல் எதிரொலித்து கொண்டே இருக்கிறது, அதாவது அந்த விடுதலைக்கான குரல். அது இம்முறை இந்திய தேசம், அதுவும் தமிழ்நாட்டிலே இருந்து தமிழ்நாட்டு அரசு இனப்படுகொலை நாள் குறித்து ஒரு தகவலை பகிர்ந்திருக்கிறது பெரிய விடயம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அரசியல் தரப்பிலே இயங்கிக் கொண்டிருக்கிற நிறைய பேரினுடைய முகப்புத்தக ட்விட்டர் பக்கங்களிலே அந்த நாளை குறித்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆச்சரியமாக இருந்தது. ஆக எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களுடைய குரல்களை முடக்க நினைக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த பிரபஞ்சம் அந்த குரல்களை ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது, அதற்கான பலத்தையும் சத்தத்தையும் திரட்டி கொண்டே இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மிக்க நன்றி.
1: ஆமாம், இதில் இல்லை, இதில் ஒரு உண்மை இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற விவகாரத்தில் இந்த ஐக்கிய நாடுகள் அவை கூட 100,000+ மேற்பட்ட பொதுமக்கள் இறுதிப் போரில் கொல்லப்பட்டார்கள் என்பதையும் அந்த தொகை என்பது 170,000+ இருக்கலாம் என்கின்ற கணக்கியலையும் குறிப்பிடுகின்ற பொழுது அந்த மக்களுக்கான நீதி என்பதுதான் இந்த இனப்படுகொலை என்கின்ற விவகாரத்தை நிரூபிப்பதாக அமையப் போகின்றது. எனவே அதற்கான முயற்சிகளில் தொடர்ச்சியாக பயணிப்பது என்பது, அதாவது வந்து அந்த இறுதி போரின் பொழுது 100,000+ மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஐக்கிய நாடுகள் அவையின் அறிக்கை தான் இதற்கு ஆதார சுருதி. அதனை கடைபிடித்து அதனை வழிநடத்தி செல்கின்ற பொழுது இதன் பலாபலன்கள் என்பது வேறு விதமாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.
0: நிச்சயமாக, மிக்க நன்றி சுரேஷ் தர்மா இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக.
1: நன்றி பிரியா. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
0: நன்றி. நமக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது இது. இந்த மொழிவாய்க்கால் நாள் நிகழ்ந்து முடிந்து அதை இறை மீட்டுவதற்காக ஒரு மக்கள் கூட்டமாக நாங்கள் அதை எப்படி அனுட்டித்திருந்தோம், எந்த அளவுக்கு அது கடந்த வருடத்தை விடவும் வித்தியாசமாக இருந்தது என்பதை பேசுவதற்கும், அதே போல சரத் ஃபன்சேக் ஆண்மையிலே வெளியிட்டிருந்த இந்த சரட்சைக்குரிய கருத்து தொடர்பாக விவாதிப்பதற்குமான ஒரு நல்ல வாய்ப்பாக அது இருந்தது. 10:56.
2: Nissan head to head event ipadu morning side Nissan il approval credit ku 2026 Nissan Rock 5 varadangalukku zero finance il demo vaaganangalil 6000 varai service 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365 416-804-2365 Ajindan Tavaraja.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000+ மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000 GTA கிரெடிட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? Suzanne.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
9: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HDL. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HDL. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30.
10: காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
11: Listen to us around the universe. www.cmr.fm.

Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும்.

0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
1: 905-270-8800
0: உதயம் சூப்பர் மார்க்கெட். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி,
2: தமிழை இங்கு கொட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
3: ஓ சொல்றியா மாமா ஓ சொல்றியா.
0: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
4: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
5: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சுயமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 11:11. இது கந்தசாமி சைக்கோ கிட கந்தசாமி வருகிற நேரம்.
1: அவர் வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷன் தான், ஆனா மனசு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள். அவன் கேள்விப்பட்டேன்.
2: அந்த கதையிலோட்டு எனக்கு வேண்டாம், நாங்கள் விசிட்டேஷனுக்கு போறோம், பேசாம வாங்க.
3: I want my husband back. Maga vernam antu sonna enna edim Jesus. Take me Jesus. But me magli husband ad pidi pikotum Jesus. Needa puri mudu nalela tirumbi uiroda vandira adana nagira husband vernam Jesus. Take me Jesus.
1: Inna painda manasi puri varum alugrade thanni eduthu kondu husband ugira theratam undu solli.
2: Yeah, summa irungo pa pesamalu.
1: Injilli appa nan mukka veliya la poporen. Enakku inda nikkave enakku oru maadhiri kudakku inda chanathin கதைகள் என்ன சும்மா சொல்றது என்ன அந்த சொல்லி
2: ஐயோ கடவுளை இன்பேலன்ஸ் சும்மா இருக்காளப்பா, சும்மா எல்லாரும் கண்டபடி கொண்டு போகாறோண்டே விழா போகுது. என்னென்று செய்யறது தெரியல. ஏட்டோடா போய் இருந்தா போல ஒரு பொடி சமம்ன்றது ஈஸி வாரோ வாரோ போல விடக்குது. ஆரோண்டு தெரியலையே. என்னோடா புத்து பொருளோடு போட ஒரு ஆள் வரையுது போன நடக்குது. என்ன போய்க்கு நடக்குது தெரியலையே எனக்கு.
4: ஹலோ மேரி மை சைல்ட், ஐ ஆம் ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா, நான் வந்துட்டேன் மேரி. உங்களோட ப்ரேயர்ஸ் நான் கேட்டேன், நான் இங்கே வந்துட்டேன். டோன்ட் வொரி, யூ வில் பி ஓகே.
3: ஜீசஸ் தான் ஜீசஸ். ஏ
4: ஓ மேரி, நீர் ஆசைப்பட்ட எனக்கு. ஐ ஆம் டேக்கிங் யூ வித் மீ மேரி. யோசிக்காதையும் ஜோஜை பற்றி யோசிக்காது.
3: என் நம்பிக்கை ஓச்சை பற்றி யோசிக்க அவருக்கு பேமா பேரன் அவர்கிட்ட ஃபியூனல்லாம் செய்யும் உங்களோட வேலையெல்லாம் கிடைக்கும். நீங்கள் வந்து சிறுக்கதாக தைக்கிறீங்க ஜீசஸ்.
4: மேரி, ஜோஜ் வந்து இனி அவர் வந்தவர் அல்ல. அவர் வந்து உயிக்க போறார். நான் அவரை உயிப்பிட்டுட்டேன். நீ கேட்ட மாதிரி உம்மை என்னோட கூட்டிக் கொண்டு போக போறேன். சரியோ
3: என்ன கூட்டிக்கொண்டு போறாங்க.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: Everything okay, no problem indigenam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kondirukkindirgala? Ungal mortgage-gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155 416-268-0155.
5: எமது
9: சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com.
10: Listen to us around the universe. www.cmr.fm. Listen to us around the universe. www.cmr.fm.

0: சுயமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 11:23 ஆகி இருக்கின்றது. இது நவ் கிறிஸ்டி வழங்கும் தகவல். உங்கள் வாழ்நாள் சமீபில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததோர் ஆயுள் காப்புறுதி அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததோர் காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்துக்கும் குறைந்த மாதாந்த கட்டணத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு முகவர் வேண்டும். அதற்கான சரியான காப்புறுதியை தேர்வு செய்வது கவலைக்குரிய விஷயமா? கவலை வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தருகின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். 416-837-7795.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. ஆயிஷா சில்க் 12,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறை. டெக்ஸ்டைல் துறையில் 20 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி பிரிவுகள், 1,000+ மேற்பட்ட லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ், ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை பிரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ். 2140 மோர்னிங் சைட் அவென்யூ அண்ட் ஃபின்ச் ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில். 416-298-6116 பட்டுக்களுக்கோர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க். வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. Listen to us around the universe. www.cmr.fm.

சுயமாக தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 11:31 ஆகி இருக்கின்றது. ஒரு இரவு பொழுது மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. நகருதா? சிறு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நேரம் நகர்ற மாதிரியே இருக்காது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு நேரம் வந்து டக்குன்னு நித்திரகுள்ற நேரம் அந்த மாதிரி இருக்கும். சரி, எங்கே இருந்தாலும் நீங்கள் வாகனம் செலுத்தி கொண்டே ரேடியோ கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லாவிட்ட வேலையில் இருந்தாலும் சரி, இங்கே எல்லாரையும் ஒரே அலைவரிசையில் இணைச்சி கொண்டு பயணிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. சரி, இன்றைக்கி என்னத்தை குறித்து பேசலாம் அப்படின்னு யோசித்தேன். உங்களுக்காக ஒரு தலைப்பு கொண்டிருக்கிறேன். சரியா, இந்த கனடாவுக்கு வந்ததுக்கு பிறகு நம்மள அநேகம் பேருக்கு வந்து தோன்றுகிற ஒரு விஷயம், நீங்கள் ஊரில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய நேரம் இருந்திருக்கும், ஒன்றுமே செய்யாமல் இருக்கிற நேரங்கள் நிறைய இருந்திருக்கும். பின்னேரம் சரியாக பின்னேரம் ஒரு 4 மணி 5 மணி நீங்கள் வந்து சும்மா ஊரில் இருக்கேக்க உங்களோட ருட்டீன் என்னவாக இருக்கும்? கிராமப்புறங்களில் இருக்கிறீங்களாக இருந்தால், இல்லாவிட்டால் ஊர் பிரதேசங்களில் இருக்கிறீங்களாக இருந்தால், உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை கட்டாயம் இருக்கும். காலையில் எழும்புவீங்க, தாராளமாக நேரம் இருக்கும், பல்லு தட்டுறதுக்குன்னே நல்ல நேரம் இருக்கும், அதுக்கு பிறகு டீ குடிக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம் இருக்கும். டீ வந்து சும்மா போகிற போக்கில் இங்கே மாதிரி அந்த ஆண்ட வேலை வாங்கி குடிச்சிட்டு போகிற டீயாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மிடரும் நம்ம தேநீர் அந்த தியானம் மாதிரி அருந்துவோம் இல்லையா? ஒரு கபடி சப்பனை கால் கொட்டி இல்லாவிட்டா இந்த வீட்டு வாசலில் போய் திண்ணையில் இருந்து கொண்டு, வாசலில் இருந்து கொண்டு, சோஃபாவில் இருந்து கொண்டு, சாய்மான கதிரையில் இருந்து கொண்டு, எங்களோட வீட்டையெல்லாம் கிச்சனுக்குள்ளே ஒரு சாய்மான கதிரை இருக்குது, அது வந்து என்னுடைய தாத்தா காலத்து கதிரை. அது வீட்டில் எல்லா ரேர் வந்தாலும் அந்த கதிரையில் தான் ஓடிப்போ உட்காருவாங்க. அங்கே காலையிலேயே எழும்பி பல்லெல்லாம் விளக்கிட்டு கிச்சனுக்குள்ளே போனால் அது அந்த அந்த அந்த ரிச்சுவலே அப்படி தான் இருக்கும். அது ஒரு சடங்கு மாதிரி. காலையில் போயிட்டு அந்த அந்த கிச்சனில் அந்த கதிரையில் உட்கார்ந்து டீ குடிச்சு அந்த டீயை ஒவ்வொரு மிடராக அப்படி ஆஞ்சு ஆராய்ஞ்சு குடிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த நாளே நமக்கு தொடங்கும். ஆக அந்த மாதிரி ஒரு நாள் தொடங்குதுன்னா பிறகு உங்களுக்கு வேலை இருக்கும், நீங்கள் வேலைக்கு போவீங்க. வேலைக்கு போய்ட்டு ஒரு 4 மணி 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவீங்களா? பிறகு 5 மணிக்கு பிறகு உங்களுக்கு அவ்வளோ நேரம் இருக்கும், நேரமே போகிற மாதிரி இருக்காது. பிறகு சில நேரம் கோயிலுக்கு போவீங்க, பக்கத்தில் சைக்கிள் ஓடி போவீங்க, இல்லாட்டி வீட்டில் ஏதாவது வேலை செய்வீங்க, இல்லாட்டா 3 மணிக்கே வேலை முடிச்சு வந்துட்டீங்கன்னா ஒரு 2 மணித்தையாலும் நித்திரை கொள்றதுக்கு நேரம் இருக்கும். அப்புறம் பின்னேரம் எழும்பி இந்த முத்தம் கூட்டுறது, வீடு கூட்டுறது, வளவை துப்புரவாக்குறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் செய்வீங்க. இப்படி ஒரு நாளில் நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு நேரம் இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டால் 2 வேலை 3 வேலைன்னு போட்டுக்கொள்வோம். காலையில் எழும்புவோம், கடகடன்னு வெளிக்கிடுவோம், ஓடிப்போ அந்த போகிற போக்கில் ஒரு டிமோட்டனில் ஒரு ரேப்பும் ஒரு இல்லாட்டா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாண்ட்விச்சும் ஒரு டீயும் வாங்கிட்டு கடகடன்னு அந்த டீ பச்சை தண்ணி மாதிரி இருக்கும், கொதி தண்ணி மாதிரி இருக்கும், ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. சில நேரம் நீங்கள் டீக்கு பழக்கப்பட்டிருப்பீங்க, இங்கே இருக்கிற அந்த காஃபி கல்ச்சர் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். சில பேர் பழகி இருப்பீங்க, ஆனாலும் ஒரு மாதிரி ஒட்டாமல் இருக்கும் நிறைய நாட்களில். சரி, இப்படி கதைக்கிறதுனால நீங்கள் யோசிக்கக்கூடாது, டிமோட்டன் காஃபிக்கு நான் வந்து நன்றியே இல்லாமல் கதைக்கிறேன் அப்படின்னு. அப்படி இல்லை, என்ன இருந்தாலும் நாங்கள் டீ பிரியர்கள் தானே இல்லையா? சரி, அப்போ அந்த காஃபியை வாங்கிட்டு வேலைக்கு போயிட்ட பிறகு பின்னேரம் வந்துட்டால் அப்படியே ஃபுல் டயர்டாக வீட்டுக்கு வருவீங்க. வீட்டை வந்து சேரவே நல்ல லேட் ஆகிடும். பிறகு வீட்டில் இருக்கிற ஒரு சில வேலைகளை ஒரு சிலர் செய்ய முடியும், இன்னும் ஒரு சிலர் அப்படியே நித்திரைக்கு போயிடுவீங்க, குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு. பெருசாக ஒன்றுமே இருக்காது. சனி ஞாயிற்றுக்கிழமையில் தான் கொஞ்சம் வாழ்கிறதுக்கான நேரம் கிடைக்கும். ஆக நிறைய நன்மைகளை இந்த நாடு கொடுத்துருந்தாலும் சில நேரம் உங்களுக்கு வந்து இந்த நாட்டுக்கு வந்து இதெல்லாம் நான் தொலைச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதெல்லாம் என்கிட்ட இருந்து இல்லாமல் போயிருக்கு அப்படின்னு. அப்படியே ஏதாவது விஷயங்கள் இருக்கா? எதையாவது நீங்கள் இழந்ததாக உணர்றீங்களா? ஏதாவது இப்படி நடக்காமல் இருந்திருக்கலாம், இந்த விஷயத்தை நான் நிறைய நேசித்தேன், நான் ஊரில் இருக்கும்போது எனக்கு இப்படி செய்கிறது பிடிக்கும், ஆனால் இந்த நாட்டுண்ட கடுகதியான இந்த வாழ்க்கை முறை வந்து அந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து எடுத்துக்கொண்டது, இந்த மாதிரி ஏதாவது உணர்ந்துருக்கிறீங்களா? இருந்தால் இணைந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாடு கொடுத்துருக்கிற அந்த அதிவேக வாழ்க்கை முறை எதை உங்களிடத்தில் இருந்து எடுத்துக்கொண்டிருக்கு? இணைந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளுங்கள். 416-593-0055 அழைப்பினை ஏற்படுத்த முடியும். வலிக்க ஆரம்பிக்கிறது இது மீ கவிதைகளா பாடல் மரகதனான் எம் திரைப்படத்திற்காக.

0: அமர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 11:40 இருக்கின்றது. இந்த நேரம் தாமூர் வழங்கும் தகவல் உங்களுக்காக. தாமூர் நிறுவனம் இப்பொழுது மார்க்கத்திலே மிஸ்ஸஸ் ஆகா பிராம்ப்டனில் பல வருடங்களாக வாடிக்கையாளர்களின் உடனடியான தேவைகளை பூர்த்தி செய்து வந்த தாமூர் நிறுவனம் இப்போது மார்க்கத்திலும் 7595 மார்க்கம் ரோடு யூனிட் இலக்கம் 5 வாடிக்கையாளர்களின் உடனடி பண தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக கோலாகலமாக ஆரம்பமாகின்றது. மேலும் அடுத்த ஒரு மாதத்திற்கு 0% வட்டி வீதத்தில் நகைக்கு பணம் கொடுக்கப்படும். மேலதிகமான பணமாற்றம் மற்றும் 120 நாடுகளுக்கு ரெமிட்பி ஊடாக கட்டணம் இல்லாமல் பணம் அனுப்ப முடியும் என்கின்ற மகிழ்ச்சியான செய்திகளோடு தாமூர் நிர்வாகம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. 7595 மாக்கம் ரோடிலே யூனிட் இலக்கம் 5. தொடர்புகளுக்கு 9056677200 என்பது தொலைபேசி இலக்கம். சரி, யார் இந்த நேரம் அழைப்பில் என்று கேட்கலாம். நீங்கள் இந்த நாட்டுக்கு வந்து மிஸ் பண்ணினது இழந்தது என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். எல்லாரும் அடைஞ்சது என்னன்னு தானே கேட்பாங்க. நான் இழந்தது என்னன்னு கேட்டிருக்கிறேன். அதை பற்றியும் பேசத்தானே வேணும் இல்லையா? சரி, யார் இந்த நேரம் அழைப்பில்? வணக்கம்.
1: வணக்கம். ஹலோ.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: நான் குட்டி.
0: என்ன பேர் உங்களுக்கு?
1: குட்டி.
0: குட்டி பேரே நல்ல ஊர் பேரா இருக்கு. ஊர்ல நிறைய குட்டி அண்ணாக்கள் இருக்காங்க.
1: நன்றி.
0: நல்லமா இருக்கீங்களா?
1: ஆமாம். நீங்க?
0: நல்லமா இருக்கேன். நீங்க இந்த நாட்டுக்கு வந்து என்ன இழந்திருக்கீங்க?
1: நாங்கள் ஊர்ல இருக்க வந்து ஒவ்வொரு நாளும் 4 வாசலுக்கு போவோம். அங்க போனா கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால் ரெண்டு விளையாடி முடிச்சு 9:30 தான் வீட்டை போவோம். அது ஒவ்வொரு நாளும் கிழமை நாளாக இருக்கும். வீக்கெண்டாக எப்போ இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அந்த டைமுக்கு போயிடுவோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாம் அங்கே அதைச்சு என்ஜாய் பண்ணி போயிட்ட போகிறது. அது 2008 ஊரை விட்டு வலிக்கிட்டதுலேருந்து அது ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா. இப்போ இந்த காலத்தில் இங்கே வந்து ஒரே ஓட்டம், இங்கே ஓட்டம், ஒரே வேகமான வாழ்க்கையாக இருக்கு.
0: நிச்சயமா, நிச்சயமா. அந்த கிரிக்கெட் விளையாட போறதுன்றது வந்து அது ஒரு சும்மா ஒரு விளையாட்டு இல்லை, அது ஒரு இமோஷன் இல்லையா?
1: உங்களோட
0: அது கொடுக்கற உணர்வே அபரிமிதமா இருக்கும்.
1: ரொம்ப மிஸ் பண்றோம் அந்த வாழ்க்கை.
0: மிக்க நன்றி இணைந்து கொண்டு பகிர்ந்து கொண்டதுக்கு.
1: நன்றி.
0: சில ஆண்கள் வந்து திருமணம் ஆயிட்டா அது அது உண்மையிலுமே அது ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவங்க அவங்களுக்கு கண்டு சந்தோஷம் கொடுக்கறதா எது இருக்கோ அது செய்யறதுக்கான அந்த நேரம்ன்றது அவசியமானது. ஏன்னா நம்மளுடைய நம்மளுக்கு பசி, தாகம், தூக்கம் இதெல்லாம் வெவ்வேறு விதமான தேவைகள். பசிக்கும் போது தண்ணியை கொடுக்க முடியாது இல்லையா? தூக்கம் வரும்போது சாப்பாடை கொடுக்க முடியாது. அதே மாதிரி நாம் போய் கேட்க முடியாது, ஓ நீ தான் என்னை நேசிக்கிறியே, நான் உன்னோடு இருக்கிறது உனக்கு போதாதா, நீ வந்து எதுக்கு விளையாட போகணும், எதுக்கு நீ அதை செய்யணும் இதை செய்யணும்னு நாங்கள் கேட்க முடியாது. ஏன்னா அந்த ஆன்மா, நம்மளுடைய ஆன்மாவை நிறைக்கிற 10 விஷயங்கள் இருக்குமா இருந்தால் அந்த 10 விஷயத்தில் 10 கிடைச்சா நல்லது. ஒரு 6-7 கிடைக்க வேணாமா இல்லையா? அந்த ஒரு விஷயத்தை வச்சு நீ ஏன் மனசை நிறைக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் கேட்கறது முட்டாள்தனம். ஆக நிறைய திருமண உறவுகளில் பார்த்துருக்கிறேன், ஆண்கள் வைக்கிற பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா திருமணம் ஆகிட்டா விளையாட போக முடிகிறதில்ல. எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு 5-6 படியனும் ஒரு 6 பொம்பளை பிள்ளையும் இருக்கும். ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை என்னெல்லாம் ஆசைப்படுமோ அது ஒரு பெண்ணுகிட்ட இருக்கும். ஒரு சின்ன ஆம்பளை பிள்ளை என்னெல்லாம் ஒரு கிரவுண்டுக்கு போய் விளையாடுறது, ஓடி படிக்கிறது, இந்த மாதிரி ஆண் பிள்ளைகளுக்குரிய அந்த விஷயங்கள் எல்லாமும் ஆண்களுக்கு தேவையாக இருக்கும். அவங்க எவ்வளோ வயதில் வளர்ந்தாலும் அது ஒரு உணர்வு. அது ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறது, எல்லாத்தையும் மனைவிகிட்ட கதைக்க முடியாது, எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கதைக்க முடியாது. அப்போ அந்தந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க இல்லையா? அப்போ அதை தக்க வைக்கிறதுக்கான அந்த விருப்பம் நமக்குள்ளே இயல்பாகவே இருக்கும். அது இந்த கிரிக்கெட் விளையாட போகிறதுன்றது அப்படி ஒரு உணர்வு. அது பெரியளோட கிரிக்கெட் விளையாட போகிறேன்னு வந்து அவைக்கு ஏதோ பெரிய வாழ்க்கைன்னு தங்களுக்கே சந்தோஷம் கொடுக்கறது அது உண்டு தான்ன்ற மாதிரி உணர்வாங்க. சில ஆண்களோட பேசும்போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ திருமண வாழ்க்கை குடும்பம் என்று வந்ததுக்கு பிறகு அந்த குடும்பத்துக்கான பொறுப்புன்றது இருக்கு இல்லையா, வேலைக்கு போகணும். இப்போ தனியாக இருக்கும்போது வேலைக்கு போனாலும் போகாட்டையும் பரவாயில்ல, ஆனால் குடும்பம் பிள்ளைகள்னு வந்ததுக்கு பிறகு கட்டாயம் போக வேணும். ஆக இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு களைச்சி விழுந்த வரைக்குள்ள ஆக எனக்காக ஒன்று செய்து கொள்ளறேன் அப்படின்ட்டு அந்த பெட்டை எடுத்துக்கொண்டு விளையாட போகிறது தான் அவங்க அவங்களுக்காக செய்கிற விஷயம். ஆக இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அது இல்லை, அந்த கிரிக்கெட் விளையாடுற கோஷ்டியே ஒரு கோஷ்டி தான், அவர்கள் தான் மிக நெருக்கமான நண்பர்களாக இருப்பார்கள். நிச்சயமாக அதை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க அவ்வளவுன்றது எனக்கு விளங்குது. இப்படி இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேர் அதை கேட்கலாம் விதண்டாவாதமாக, அப்போ பேசாமல் நீங்கள் நாட்டிலேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு. அப்படி இல்லை, எதுவுமே நம்ம சில விடயங்களை வாழ்க்கையில் பணியம் வைக்க வேண்டிய தேவை வரும் சில சில காரணங்களுக்காக. அப்படியே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் நலனுக்காகவோ, பொருளாதார மேம்பாட்டுக்காகவோ, ஒரு சந்ததியினுடைய வளர்ச்சிக்காகவோ ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் இந்த நாட்டுக்கு வந்திருக்கலாம். பிறகு இந்த நாட்டையும் உங்களுடைய சொந்த நாடு மாதிரி நீங்கள் ஆக்கி கொண்டிருக்கலாம். ஆனாலும் நாங்கள் பிறந்து வளர்ந்த அந்த மண்ணினுடைய வேர், அதுக்கான இயல்புன்றது எங்கே போனாலும் எங்களோட தான் இருக்கும். என்ன எங்களால் அங்கே இருக்க முடியலை, அவ்வளோதான். ஆக ஒரு ஆசை வாஞ்ச வந்து கொண்டே இருக்கும். எனக்கெல்லாம் இப்போ கொஞ்ச நாளாகவே இந்தியாவுக்கு போகணும், இல்லாட்டி இல்லை திரும்பவும் போகணும், நாட்டுக்கு போயிட்டு ஒருக்கா பார்த்துட்டு வரணும். பார்த்துட்டு வந்தால் போதாது, அந்த அடிக்கடி அந்த ஒரு ஏக்கமாக இருக்கும் இல்லையா, அந்த டீ கடை திடீர் இந்த நீங்கள் இந்தியா இலங்கை இந்த ரெண்டு பகுதியிலேருந்தும் வந்திருப்பீங்களா, அது உங்களுக்கு இந்த சாய் கடைகள் வந்து ஞாபகத்துக்கு வரும். தீத்தணி கடை, ஊரில் தீத்தணி கடை இருக்கும். எங்களோட வீட்டு பக்கத்தில் எல்லாம் ஒரு பெரிய ஒரு நானாட கடை இருக்குது, நல்ல கொத்தரட்டி போடுவாங்க அங்கே. அந்த கொத்தரட்டியினுடைய வாசனை இப்பொழுதும் அப்பப்போ எனக்கு நாசியில் நினைவுக்கு வரும். அதுவும் நல்ல முட்டை கொத்து மிது மிதுவாக சின்ன சின்னதாக கொத்தி கொத்தி போடுவாங்க, நிறைய முட்டை போட்டிருப்பாங்க, அதனால சாஃப்டாக இருக்கும். ஆக அந்த இந்த பாருங்க இப்போ சொல்லும் போதே அது ஞாபகத்துக்கு வருது, அது உண்டு. அதே மாதிரி நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது, ட்ரிங்கோவில் இருக்கும்போது, அதுக்கு அந்த எங்களுடைய அந்த விடுதிக்கு பக்கத்துலேயே ஒரு கொத்தரொட்டி கடை இருக்கும். இரவு படிக்க நாங்கள்லாம் ஸ்டடிக்கு இருந்துட்டோமா இருந்தால் அந்த மதலை தாண்டி கொத்தரொட்டி வாசனை வேறு, சும்மா இருக்கவே இல்லாது எங்களால் அந்த அளவு. அப்படியும் உணவாக இருக்கலாம், எங்களுடைய பண்பாடாக இருக்கலாம், இப்போவும் அங்கிருக்கிற அந்த காலநிலைக்கேற்ற ஆடைகள், நல்ல நல்ல வடிவடிவான சாரியெல்லாம் கட்டியிருப்போம் அங்கே இருக்க, அது எல்லாத்தையும் இப்போவும் மிஸ் பண்ணுவோம். அங்கிருக்கிற அந்த பண்பாட்டு முறை, எப்போ வேணுமென்னாலும் மல்லிகைப்பூ வேண்டி வச்சுக்கொள்ளலாம், நல்ல வடிவாக பொட்டு வச்சு பூ வச்சு நல்ல சிமிக்கி எல்லாம் போட்டு எங்களோட பண்பாட்டுக்கே உரித்தான அந்த கோலத்தில், அந்த ஆங்கிலத்தில் வந்து நாம் நம்மளுடைய எலிமெண்டில் இருக்கிறதுன்னு சொல்லுவார்கள். அந்த அழகு நிறைய நான் மிஸ் பண்ணுறேன், என்ன கேட்டுங்க நான் இங்கே வந்து அந்த ஒரு பண்பாட்டுக்கே உரித்தான அழகு இருக்கவும் இல்லையா, அதை நிறைய மிஸ் பண்ணுறேன் நான் இங்கே. அதே மாதிரி பார்க்கவே கிடைக்காத ஒரு விஷயம்னா, நீங்கள் பவள மல்லிகைப்பூ பார்த்துருக்குறீங்களா, பவள மல்லிகைப்பூ, அது மல்லிகைப்பூவில் ஒரு விதமான வாசனை இருக்கும். பவள மல்லி வந்து நிறைய கிடைக்காது, பவளமல்லி அவ்வளவு வாசனையாக இருக்கும், ஒரு பூவே அப்படி மூக்கு அப்படி எடுத்துக்கொண்டு போகிற மாதிரியான ஒரு வாசனையாக இருக்கும். அது என்ன செய்யும்னா, இரவில் நல்ல பூக்கும், அடர்ந்து பூத்து அப்படியே சொரிஞ்சு கிடக்கும் காலையில். நீங்கள் வெளியே போய் பார்க்கும்போது விடிய பவளமல்லி பூ மரம் உங்களோட வீட்டில் இருந்துருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பூ அந்த வீட்டு பின்வளவில் அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த பின்வளவு முழுக்கவும் வாசனையாக இருக்கும். ஆக அந்த பவளமல்லி மரம் அந்த அதெல்லாம் இங்கே பார்க்குறது கஷ்டமே கஷ்டம், நான் பார்த்ததே இல்லை இங்கே வந்து. அது காலநிலை, இப்போ எப்போவுமே குளிரோடு இருந்து காலநிலையை நிறைய மிஸ் பண்ணுவோம். அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஊரில் கேட்குற அந்த எப்போவுமே கோயிலில் பஜனை பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும், திருவிழா காலங்கள், அதை நாங்கள் கொண்டாடின விதங்கள், நிறைய விஷயம் இருக்கு. இணைந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளுங்க, நீங்க என்னத்தை மிஸ் பண்றீங்க?
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி, மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம், பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
5: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
6: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
7: 8216462.
8: மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
9: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
10: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
9: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
10: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
9: 416-271-5992.
10: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
11: Listen to us around the universe. www.cmr.fm.
0: CMR தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். யார் அழைப்பு? வணக்கம்.
12: வணக்கம் பிரியா, இது சிவானந்தன்.
0: சொல்லுங்க சிவானந்தன், என்ன சொல்ல போறீங்க?
12: ஆமாம், நான் வந்து இலங்கையில் இருக்கேக்கில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான மறுமொழி. அங்கே உத்தியோகம் பார்க்குற காலங்களில் எங்களுக்கு 7 நாள் வந்து கேஷுவல் லீவுன்னு சொல்லி, மெடிக்கல் லீவ் 14 நாள், ப்ரிவிலேஜ் லீவுண்டு 21 நாள். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மாதமே லீவ் தருவாங்க, சம்பளத்தில் கழிக்க மாட்டினான். ஆனா அந்த விஷயம் வந்து இந்த ஊர்ல இருக்கல. அப்ப நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்றால், நாங்கள் வீட்டை போகும் போது எங்களுக்கு ஒரு பெரிய தலையீடு, அதாவது இந்த மோட்கேஜ், இந்த ரெண்ட் என்ற விஷயம் வந்து இருந்ததாக எங்களுக்கு ஞாபகம் இல்லை. அப்ப எங்களுடைய வருமானம் முழுக்கலுமே எங்களுக்கு ஆன ஒரு செலவு. அடுத்தது நாங்கள் அநேகமான எல்லோருமே நாங்கள் திருமணமானவர்களா இருந்தால் வீட்டில மனைவி வந்து வேலைக்கு போக மாட்டார், முழு பொறுப்பும் சமையல் விஷயங்கள் சரி, உடுப்புகள் துவைக்கிற அப்படியான எல்லா விஷயங்களும் அவர்களையே செய்து கொள்வார்கள். அப்படியான ப்ரிவிலேஜ் வந்து இங்கே இல்லை. ஆனால் இங்கே ஒரு நல்ல விஷயம் இருக்கு என்னென்றால், பாதுகாப்பு இருக்கு. அதே நேரத்தில் இங்க நாங்கள் வந்து அந்த கிரெடிட் கார்டுகள் வந்து வஞ்சகம் இல்லாத தருவார்கள், அது ஞாபகமான வட்டி வீதத்தோடு தான் தருவார்கள். அதில் தான் நான் பெரிசாக பார்க்குறேன். வேற சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நன்றி பிரியா.
0: நிச்சயமாக நிச்சயமாக, மிக்க நன்றி இணைந்து கொண்டு அதை பகிர்ந்து கொண்டதற்காக. நீங்களுமே அழைக்கலாம் 4161-953-0055க்கு அழைத்து சொல்லுங்கள். அப்போது ஊரில் இருக்கும்போது உங்கள்கிட்ட இருந்தது, இப்போ இந்த நாட்டுக்கு வந்து நீங்கள் இழந்தது என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறேன். சில பேருக்கு எவ்வளவு உழைச்சாலும் ஊரில் கொஞ்சம் உழைச்சாலே போதும் கன நாளுக்கு, இல்லையா? பெரிய தேவைகள் இருக்காது, ஆனால் ஒரு தன்னிறைவான வாழ்க்கை இருக்கும். ஆனால் இங்கே அந்த தன்னிறைவான ஒரு அவரேஜான ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் 2 வேலைக்கு போகணுமன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆக அது நிறைய நேரங்களில் உழைக்கிறதுக்காக வாழ்கிறோமா, வாழ்கிறதுக்காக உழைக்கிறோமான்றதையே கேள்விக்குறியாக்கின மாதிரி இருக்கும். சில நேரம் என்னடா செய்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். மருந்துகா வந்திருக்கா வந்திருக்கானவை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி பரவாயில்ல, இன்றைக்கு கஷ்டப்படுறது, இன்றைக்கு உழைச்சா நம்மளுடைய நாளைய சந்ததி நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக அது எல்லாத்தையும் மறந்து அதை செய்கிறது உண்டு. ஆக ஆனாலும் அவ்வப்போது அந்த நினைவுகள் உங்களுக்கு வராமல் இருக்காது இல்லையா? அதனால தான் கேட்குறேன், இங்கே வந்ததுக்கு பிறகு நீங்கள் இழந்ததாக என்னத்தை நினைக்கிறீங்க? பெரிய மேஜர் மிஸ்ஸிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி என்ன இருக்குது? இணைந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரம் இது இன்னும் ஒரு தகவலும் உங்களுக்காக இருக்கிறது. இது தீபன் வழங்கும் தகவல். தமிழர்கள் வாழ்ந்து இருந்து போன தாயகத்தை காக்கவும் மீட்கவும் களமாடியவனுடைய கதை. தமிழீழ மண்ணின் விடுதலைக்காக பிரிகேடியர் தீபன் அவர்களின் பாதம் பதித்த களம். இசையமைப்பாளர் இசைப்பிரியனின் இசையில் தமிழ் கவிஞர்களினுடைய எழுத்தில் வார்த்தெடுத்த வரிகளில் தமிழ் தேசிய கலைஞர்களினுடைய உருவாக்கத்தில் கண்ணீருடன் நாயகன் பிரிகேடியர் தீபன் மற்றும் விடுதலை கர்னல் கீபன் ஆகியோரின் உண்மை வரலாற்று உணர்வின் வழியாக திருமதி இலக்கியா தீபன் அவர்களின் எண்ணத்திற்கும் செயலாக்கத்திற்கும் அமைவாக தேசக்காற்று ஆவண காப்பகத்தின் உருவாக்கத்தில் வெளிவரும் பிரிகேடியர் தீபன் களமுனையில் சிறுகள நாயகன் புத்தகம் இதனுடன் ஒலி பேழையும் வெளியிட்டு வைக்கிறார்கள். இம்மாதம் 30 தேதி சனிக்கிழமை மாலை 4 ஸ்காம்ப்ரோ தமிழிசை கலா மன்றத்தில் 11:20 சாப்ஸ்கோட் ரோட் யூனிட் இலக்கம் 3 ஸ்காம்ப்ரோவில் இடம்பெறுகிறது. தேசிய ஆளுமைகளினுடைய நிர்வாகத்தில் மாணவர்கள் வழங்கும் இசை நிகழ்வு. அனுமதி இலவசம். பிரிகேடியர் தீபன் மலராக்க குழு இந்த தலகவில வழங்கியிருக்கிறார்கள். தொடர்புகளுக்கு நீங்கள் அழைக்கலாம். 416-405-0617 647-7-8-3-3-4-6-6
13: பொன்னின் மதிப்பே காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262
14: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
15: Listen to us around the universe. www.cmr.fm
0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். இது நவ் கிறிஸ்டி வழங்கும் தகவல். உங்கள் வாழ்நாள் சமீபிலே வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வு ஒரு நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததோர் ஆயுட்காப்புறுதி அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததோர் காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் வாகனத்துக்கும் குறைந்த மாதம் அந்த கட்டணத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு முகவர் வேண்டும். அதற்கான சரியான காப்புறுதியை தேர்வு செய்வது கவலைக்குரிய விஷயமா? கவலை வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனத்திடமிருந்து குறைந்த மாத அந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தருகிறார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். 416-837-7795 416-837-7795 என்பது தொலைபேசி இலக்கம். நேரம் இப்பொழுது 12 மணி ஆகி இருக்கின்றது. அடுத்து வருகிற 1 மணி நேரம் நீங்கள் பாடல் விரும்பி கேட்பதற்கான நேரம். அழைப்பினை ஏற்படுத்தலாம். வழக்கமான தொலைபேசி இலக்கங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. 416-593-0055 யார் அழைப்பினுடைய முதல் நேயர்? வணக்கம்.
16: நான் புருஷோத்தமன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன் புருஷோத்தமன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
16: நானோட மாற்றியா இருக்கிறேன். நன்றி. எனக்கு 24 திரைப்படத்துல இருந்து நான் உன் அழகின் தெய்வம் உணர்கிறேன் என்ற பாடல்.
0: நல்ல பாட்டு அந்த பாட்டு.
16: நல்ல பாடம். ஆமா.
0: ஏன் உங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்கும்?
16: ஏன்னா நான் கேட்கிற பாடல்கள் அப்படித்தான், பெண்ணை தெய்வமாகவும் அம்மா தாயின் மறு உருவமாகவும் அப்படியான பாடல் தான் நான் கேட்கிறேன். நான் அப்ப எனக்கு இது பிடிக்கும். அப்படியான பாடல்கள் எனக்கு பிடிக்கும்.
0: சரி, அந்த பாட்டு உங்களுக்காக வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
16: நன்றி, வாய்ப்பு தந்தாக்கு.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
2: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். 12:08 ஆகி இருக்கிறது. யார் அழைப்பில் என்று கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
3: நான் கலியுகவரதன் கதைக்கிறேன்.
2: வணக்கம் கலியுகவரதன், என்ன பாடல் வேணும்?
3: படம் ஜில்லா பாட்டு திங்கினாமணி. மற்றது அந்த செய்தியின் பின்னணியில முக்கியமான நல்ல செய்தியாக. தேங்க்யூ பிரியா.
2: சரி, மகிழ்ச்சி. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
3: ஆமா, பாய்.
2: நன்றி. ஒலிக்க ஆரம்பிக்கிறது அவர் விரும்பி கேட்ட பாடல்.

0: சீமார்த்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். 12:13 நிமிடமாக இருக்கிறது. யார் இந்த நேரம் அழைப்பில்? வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறேன் தேவகுமார். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கின்றோம், நலமா இருக்கின்றோம்.
0: எப்படி போச்சு நேற்றைய நாள்?
1: நேற்றைய நாள் சிரமமா போய் கொண்டிருக்கு.
0: சரி, மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு இன்றைக்கு லவ் இன்சன்ஸ் கம்பெனியில இருந்து போகட்டும் அந்த பாடல் கேட்போம்.
0: போகட்டும் பாடல் அனிருத் மற்றும் பூமி குரல்ல உங்களுக்காக வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
1: நன்றி, நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462. Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
1: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
0: ஆயிஷா சில்க் 12,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறை. டெக்ஸ்டைல் துறையில் 20 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி பிரிவுகள், 1,000க்கும் மேற்பட்ட லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ் ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை பிரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ். 2140 மோர்னிங் சைட் அவென்யூ அண்ட் ஃபின்ச் ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில். 416-298-6116 பட்டுக்கிழக்கூர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க். வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262.
3: Listen to us around the universe. www.cmr.fm. Key D major. Time signature 24. BPM 76. Song Purumanam. Love ballad.

0: சேமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். யார் இழைப்பிலை என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் பிரியா, இது சிவானந்தன்.
0: வணக்கம் சிவானந்தன், என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: நான் விரும்பி கேட்கிற பாடல் கண்ணதாசனின் வரிகளிலே வருகின்ற செந்தாளம் பூவில் வந்தாடும் தன்றல் என் மீது மூழ்கம்மா, முள்ளும் மலரும் படத்தில் வருகிறது. அதை கே ஜேசுதாஸ் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். நன்றி பிரியா.
0: அந்த பாட்டு உங்களுக்காக வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
1: நன்றி.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044 416-888-8044. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டி
0: ஆண்ட்ரியா,
1: ஜூலை 4
0: விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
6: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சுயமார்த்தமிடோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:40 ஆகி இருக்கிறது. அழைக்கலாம் 416-593-0055 உங்களுடைய விருப்ப பாடல்களை விரும்பி கேட்பதற்காக.
1: Can Smile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆஃபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்சியன் டண்டாஸ் இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206 905-949-5656 Can Smile Dental Real Estate-இல் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் Remax Community Realty AKS Realty Team Professional Agents CK Sindhuran மற்றும் குணா குணராஜா Residential Commercial Properties வாங்க விற்க Lease செய்ய Market Knowledge Strategy Experience உடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் Call CK Sindhuran 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar Klamu closing that. Adikira
4: nadi. The customer you're trying to reach is not available.
1: Prithi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam. 416-268-0155. 416-268-0155.
5: 0155
6: GTA-வில் 25 வருட சேவை ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300 புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான அப்ரூவல் குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன் நியூ டு கனடா ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம் இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300
7: Listen to us around the universe. www.cmr.fm

சுயமார்த்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:54 இருக்கிறது. ஒலித்தோய்ந்திருக்கிறது பாடலது ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல். சரி, நான் விடைபெறுகிற நேரம் இது. எஸ்பிபி மற்றும் சித்ரா குரலில் ஒலிக்க ஆரம்பிக்கிறது இந்த பாடல். ஒரு புதிய நாள் பிறந்திருக்கிறது, 27 மே மாதம். இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல நாளாக அமையட்டும். யாரெல்லாம் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை, இன்னும் பல நல்ல நாட்களை கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களோடு நான் விடைபெறப் போகின்றேன். ஒலிக்க ஆரம்பிக்கிறது பாடல் இது டூயட் திரைப்படத்திற்காக. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு கலையகத்தை அருண் இணைந்திருப்பார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்வது பிரியா வின்சென்ட். வணக்கம் நேர்களே.

சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரணி அமரசூரிய எதிர்வரும் ஜூன் மாத இறுதியில் பாகிஸ்தானுக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ள இருப்பதாக ஸ்ரீலங்காவுக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் தெரிவித்திருக்கின்றார். நெல் சந்தைப்படுத்தல் சபையிடம் இருக்கக்கூடிய மேலதிக நெல் இருப்புகளை விற்பனை செய்ய ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. கர்நாடக அரசின் திட்ட அறிக்கையை ரத்து செய்ய ஜலசக்தி அமைச்சகத்துக்கு அறிவுறுத்துமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கின்றார். கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாட்டில் அனைத்து வகுப்புகளுக்கும் பாடசாலைகள் திறக்கப்படும் திகதி தள்ளி வைக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது.

பழங்குடியினரின் நில உரிமைகள் கோரிக்கைகளிலிருந்து தனியார் சொத்துக்களை பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோருகின்ற தீர்மானத்துக்கு எதிராக பொதுச்சபையின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். லெபனான் முழுவதும் நேற்று நடத்தப்பட்ட இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது 11 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. முக்கியமான கடல் நீரிணைகள் திறந்த நிலையிலும் எந்தவிதமான தடையுமின்றி நீடிக்க வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவு செயலாளர் கேட்டிருக்கின்றார். சிஎம்ஆர் தமிழப்பும் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றலை. மே மாதம் 27 நாள் புதன்கிழமை காற்றலை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிறந்திருக்கின்ற இந்த புதிய நாள் உங்கள் எல்லோருக்குமே சிறந்த நாளாக, மகிழ்ச்சியான பாதுகாப்பான நாளாக அமைய வேண்டும் என்கின்ற நல் வாழ்த்துக்களோடு தொடர்கின்ற காற்றலையில் உங்களோடு உங்கள் அன்பின் அருண்குமார் அனைவருக்கும் இனிய வணக்கம் நேர்களே. நன்றி பிரியா வின்சன். தொடர்கின்ற காட்டிலையில் பாடல்கள் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து 1:30 நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். வழக்கம் போலவே 4 நீங்கள் உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்பத்திலேயே பாடல்கள் கேட்கலாம். அதிகாலை 5 பிரதான செய்திகள் ஒலிக்கும். 5:15 இறையோசை நிகழ்ச்சியை கேட்கலாம். 5:30 விடியல் நிகழ்ச்சி ஒலிக்கும். அதைத் தொடர்ந்து 6 வரை வைகரை வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். காலை 6 தொடக்கம் 9 வரை இதே காட்டிலையில் நீங்கள் புத்தம்புது காலை நிகழ்ச்சியோடும் இணைந்து கேட்டு மகிழலாம். துறந்தபுரம் பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை என்னவென்று கவனிக்கலாம்.

20 °C தற்போதைய வெப்பநிலையா இருக்கிறது. காற்று மணித்தியத்திற்கு 23 km வேகத்திலே காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. இன்று காலை வரையான பொதுவான வெப்பநிலை 15 °C ஆக காணப்படும். புதன்கிழமை இன்று பகல் பொழுது பொதுவாக 26 °C, இன்று இரவு 13 °C வெப்பநிலையாக இருக்கும். வியாழக்கிழமை பகல் 23 °C, வெள்ளிக்கிழமை பகல் 23 °C இருக்கும். புதன் வியாழன் வெள்ளி ஆகிய 3 நாட்களுமே சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக தென்படும் என்பது இப்போதைய தகவலில் அறிய கிடைக்கிறது.

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 எஃப்எம்.
1: மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம், காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
2: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
4: Verco Vets Law 416-993-8443.
5: ABS Mr. P.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 எஃப்எம்.
8: காற்றலை 1:24 ஒலிக்கின பாடல். இது கே ஜே யேசுவாஸ் பாடியது. பாடலுக்கான இசை இளையராஜா. 1:30 நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம்.

0: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமாம்.
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: இப்பொழுது முதல் நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். இது வழக்கம் போலவே இதே காற்றில் இப்பொழுது உங்களை சந்திக்கின்ற நேரம். இந்த நேரத்தில் வானொலி கேட்கக்கூடியவர்கள் கூடுதலாக வேலையில் நிற்கக்கூடும் அல்லது வாகன பயணங்களில் இருந்து கொண்டிருப்பீர்கள். எனவே ஒரு எழுதுகோல் இல்லாமல் ஒரு தாள் இல்லாமல் தரவுகளை உள்வாங்கி விடைகளை கண்டுபிடிக்கக்கூடிய வகையிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மிக இலகுவான தரவுகளை இணைக்கப்படுகின்றன. காரணம், நீங்கள் வேலையில் இருக்கக்கூடும் அல்லது வாகன பயணங்களில் இருக்கக்கூடும் என்பதனால். எனவே நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 4165930055 4165930055 இரண்டு வெவ்வேறு சொற்கள் தரப்படும். அந்த இரண்டு வெவ்வேறு சொற்களுக்கும் பொருத்தமான, அதாவது இரண்டு வெவ்வேறு தரவுகள் தரப்படும். அந்த இரண்டு வெவ்வேறு தரவுகளுக்கும் பொருத்தமான இரண்டு சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த இரண்டு சொற்களுக்கும் இடையிலே எழுத்துக்களின் எண்ணிக்கையை மாற்ற முடியாது. முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். முதல் எழுத்தை மட்டும் மாற்றி நீங்கள் அந்த சொல்லை கண்டுபிடிக்க முடியும். எழுத்துக்களின் எண்ணிக்கையை மாற்ற முடியாது என்பதில் கவனத்திலே கொள்ள வேண்டும். உங்களுக்கான முதலாவது கேள்விக்கான தரவுகள், இது 4 எழுத்துக்களை கொண்ட தரவுகள். அதாவது இரண்டுமே 4 எழுத்துக்களை கொண்ட சொற்கள். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்து என்பது, இது வானொலி மற்றும் பத்திரிகை தொலைக்காட்சி போன்றவற்றிலே பணியாற்றக்கூடிய ஒருவரை குறிக்கக்கூடிய சொல். வானொலி மற்றும் தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை துறை போன்றவற்றிலே பணியாற்றக்கூடிய ஒருவரை குறிக்கக்கூடிய சொல் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு 4 எழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய ஒரு 4 எழுத்து என்பது, இது பொதுவாக நாடகங்களை இயக்கி ஆளுமை செய்யக்கூடிய இயக்கக்கூடிய அல்லது நாடகங்களிலே நாடகங்களுக்கான கதைகள் எழுதக்கூடிய, நாடகங்களை இயக்கக்கூடிய அல்லது நாடகங்களில் நடிக்கக்கூடிய ஒருவரை குறிக்கக்கூடிய சொல். நாடகங்களில் நடிக்கக்கூடிய ஒருவரை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கும். அல்லது நாடகங்களில் தொடர்பாக அதை இயக்கக்கூடிய ஒருவரை சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். நாடகங்கள் தொடர்பிலே அதனுடைய இயக்கம், அதனுடைய நடிப்பு என்று பல்வேறு தளங்களிலே இயங்கக்கூடிய ஒருவரை சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். அது இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய ஒரு 4 எழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டுமே 4 எழுத்துக்கள். இதை ஒருமையிலும் சொல்லலாம். இது ஒரு பன்மை தன்மை கொண்ட ஒரு சொல்லாகவும் இருக்கும். ஒருமையிலும் சொல்லலாம், ஆனால் இது ஒரு பன்மை தன்மை கொண்ட ஒரு சொல்லாகவும் அதை பார்க்கலாம். இரண்டு, அதாவது இந்த 4 எழுத்து இரண்டு வடிவங்கள் எழுதலாம். இரண்டுமே 4 எழுத்துக்கள். அதிலே 4 எழுத்தாக வரக்கூடிய எழுத்து இரண்டு வேறுபட்ட எழுத்துக்கள் வரலாம். ஒருமையில் சொல்வதாக இருந்தால் ஒரு எழுத்து வரும். இல்லை, ஒரு பன்மைத்தன்மையிலே சொல்வதாக இருந்தால் அல்லது மரியாதை பண்பின் நிமித்தம் சொல்வதாக இருந்தால் அந்த கடைசி எழுத்து வேறாக வரும். ஒன்று பத்திரிகைத்துறை மற்றும் வானொலி தொலைக்காட்சி போன்றவற்றிலே பணியாற்றக்கூடிய ஒருவரை சொல்வது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு 4 எழுத்து. இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடியது நாடகத்துறையிலே ஆளுமை செய்யக்கூடிய ஒரு ஆளுமையை குறிக்கக்கூடிய சொல். அது நாடக நடிகராக இருக்கலாம் அல்லது நாடகத்தை எழுதக்கூடிய இயக்கக்கூடியவராக இருக்கலாம். பொதுவாக அதில் இயக்கம் மற்றும் நடிப்பு என்பது கூடுதலாக பண்படும். எனவே அந்த வகையில் நீங்கள் பார்க்கலாம். இரண்டுமே 4 எழுத்துக்கள். முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. அழைக்கலாம் 4165930055.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
0: மீண்டும் உங்களுக்கான தரவுகளை சொல்லிக் கொண்டிருப்ப ஆடலுக்கு சென்று வரலாம். கொண்டு வரக்கூடிய விடை இரண்டுமே 4 எழுத்துக்களில் வர வேண்டும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்து என்பது தொலைக்காட்சி மற்றும் வானொலி மற்றும் பத்திரிகை துறை போன்றவற்றிலே பணியாற்றக்கூடிய ஒருவரை சொல்லக்கூடிய அழைக்கக்கூடிய சொல். தொலைக்காட்சி, பத்திரிகை துறை மற்றும் இரண்டுமே, வானொலி துறை, தொலைக்காட்சி துறை மற்றும் பத்திரிகைத்துறை போன்றவற்றிலே பணியாற்றி கொள்ளக்கூடிய ஒருவரை அழைக்கக்கூடிய சொல்லாக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நான்கெழுத்து சொல்லிருக்கும். அது ஒருமையில் சொல்வது போலவும் சொல்லலாம், தனிப்பட்ட ஒருவரை சொல்வது போலவும் சொல்லலாம், அல்லது ஒரு ஒரு பன்மைத்தன்மை நிமித்தம், அல்லது ஒரு பன்மைத்தன்மைன்னு சொல்ல முடியாது, மரியாதை பண்பின் நிமித்தமாக சொல்லுகின்ற சொல்லாக பார்க்கிற போது கடைசி எழுத்து மாறையும் வரும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கெழுத்து என்பது இது நாடகத்துறையில் அந்த நாடகங்களை இயக்கி நடிக்கக்கூடிய, நாடகங்களுக்கான கதைகளை எழுதி இயக்கி நடிக்கக்கூடிய ஒருவரை சுட்டக்கூடிய சொல்லாக இருக்கும். நாடகத்துறையிலே ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஆளுமையாக அவர் இருப்பார், அதுவே பொதுவாக சொல்லலாம். நாடகத்துறையிலே பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஆளுமையாக அவர் இருப்பார். அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை சொல்லக்கூடிய சொல்லாக இந்த இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கெழுத்து சொல் வரும். இரண்டுமே நான்கு நான்கெழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம். அழையுங்கள் 416-593-0055. ஒலிக்கின்ற பாடலை திறந்து நேர்களை சந்திக்கலாம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ பங்காற்றலை ஒரு மணி 42 நிமிடம் அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: வணக்கம் ராஜவர்மன், நலம் தானே?
1: ஆமாம், நான் நலம், நன்றி. நீங்கள்?
0: நலமாக இருக்கின்றோம். என்ன பதில் வரலாம்?
1: முதல் சொல் ஊடகர் வருமா?
0: வரும்.
1: அப்படியானால் அடுத்த பக்கம் நான் வைத்திருக்கும் பதில் நாடகர்.
0: ஊடகர், நாடகர், பார்க்கலாம். நன்றி.
1: ஆம், நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பு. வணக்கம்.
2: வணக்கம், நான் சாந்தி வைக்கிறேன்.
0: வணக்கம் சாந்தி, நலம் தானே?
2: நலமா இருக்கிறேன், நன்றி.
0: என்ன பதில் வரலாம்?
3: என்ன
0: பதில் வரலாம்? பாடகன் வராது. ஊடகத்துறையிலே பணியாற்றக்கூடியவர் ஊடகர் என்று அழைக்கலாம். அது வானொலியோ தொலைக்காட்சியோ பத்திரிகை துறையோ எதுவாக இருந்தாலும் ஊடக பக்கத்திலே பணியாற்றக்கூடியவர்களை ஊடகர் என்று அழைக்கின்ற ஒரு சிறப்பு சொல்லாக இருக்கிறது. ஊடகன் என்று சொல்வதை விட ஊடகர் என்று சொல்வது ஒரு சிறப்பாக இருக்கு. நாங்கள் கவிஞன் என்று சொல்லாமல் கவிஞர் என்று சொல்வோம். அதுபோலவே உழவன் என்று சொல்வதை விட உழவர் என்று சொல்வோம். அப்போ ஏனென்று சொன்னால் அது மரியாதை பண்பின் நிமித்தமாக அருள்விகுதி சேர்த்து சொல்வது. பொதுவாக அது சரியான சொல் என்று சொன்னால் இப்போ ஔவைதான், ஔவையாருடைய பேர் வந்து ஔவையார் அல்ல, அது ஔவைதான் பேர். மரியாதை பண்பின் நிமித்தமாக அருள்விகுதி சேர்த்து ஔவையார் என்று சொல்வோம். அதுபோலவே உழவர், உழவன் என்பதை உழவர் என்று சொல்வோம். அதுபோலவே கலைஞன் என்பதை கலைஞர் என்று சொல்வோம். கவிஞன் என்பதை கவிஞர் என்று சொல்வோம். முருகன் என்பதை முருகர் என்று சொல்வோம். இப்படி நாங்கள் அருள்விகுதி சேர்த்து இந்த மரியாதை பண்பின் நிமித்தமாக அதை சொல்வது. அதே போலவே ஊடகன் என்பதை விட ஊடகர் என்பது ஒரு மரியாதை பண்பின் நிமித்தமாக சொல்லிக்கொள்ளக்கூடிய சொல், ஒரு அருள்விகுதி சேர்ந்த சொல்லாக இருக்கும். அதுபோலவே நாடகத்துறையிலே பன்முகத்தன்மை கொண்ட ஆளும் நடிகரை மட்டும் அவ்வாறு சொல்வதில்லை. நாடக நடிகர் என்றால் அவர் நடிகர் தான். நாடக நடிகராக இருந்தால் அவர் நடிகர். ஆனால் நாடகங்களை இயக்கி, நாடகங்களை எழுதி இயக்கி நடிக்கக்கூடிய பன்முகத்தன்மை கொண்டவர்கள், நாடகத்துறையிலே பன்முகத்தன்மை கொண்ட ஆளுமைகளை சொல்லக்கூடிய சொல்லாக இந்த நாடகர் என்கின்ற சொல் அழைக்கப்படுகிறது. ஒரு சிறப்பான சொல் அது. அந்த வகையில் ஊடகர், நாடகர் என்பது சிறப்பானது. அதற்காக அழைத்த முயற்சி தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். நேரம் 1:45.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000.
7: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTE-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
8: ஆலோசனைகளும் இலவசம்.
7: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661
0: உங்களுக்கான அடுத்த சொல்லை பார்க்கலாம். இது 5-5 எழுத்துக்களில் வரக்கூடிய விடையாக வரும். இந்த விடை 5-5 எழுத்துக்களை கொண்டிருக்கும். இந்த 5-5 எழுத்துக்களிலே முன்னுக்கு வரக்கூடிய 5 எழுத்து என்பது ஒரு ஆண்கள் சார்ந்த உறவு நிலை சொல்லாக இருக்கும். ஆண்கள் சார்ந்த உறவு நிலை சொல்லாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடியதும் ஒரு ஆண்கள் சார்ந்த சொல் தான். அந்த இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய 5 எழுத்து என்பது ஒரு அரசனை குறிக்கக்கூடிய சொல், அல்லது அரச அதிகாரத்தோடு சம்பந்தப்படக்கூடிய ஒருவரை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கும். முன்னுக்கு வரக்கூடியது ஒரு ஆண்கள் சார்ந்த உறவு நிலை சொல், அடுத்ததும் ஆண்கள் சார்ந்த சொல் தான். அது ஒரு அரசனை குறிக்கக்கூடிய சொல்லாக அல்லது அரசு அதிகாரத்தோடு சம்பந்தப்படுகின்ற ஒருவரை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கக்கூடியது இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய ஐந்து எழுத்து சொல். இரண்டுமே ஐந்து ஐந்து எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம்.
9: ஆயிஷா சில்க் 12,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறை. டெக்ஸ்டைல் துறையில் 20 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி பிரிவுகள், 1,000-க்கும் மேற்பட்ட லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குருத்தாஸ் ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை பிரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ். 2140 மோர்னிங் சைட் அவென்யூ அண்ட் ஃபின்ச் ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில். 416-298-6116 பட்டுக்கிழக்கூர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க்.
10: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
9: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
10: 905-417-6069.
9: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
0: ஒலிகின பாடலத்துடன் நேர்களை சந்திக்கலாம். பாடல் இது சியான் ரோல்டன் பாடிய பாடல். சியான் ரோல்டன் மற்றும் பத்மலதா ஆகியோர் பாடிய பாடலாக ஒலிக்கிறது. மீண்டும் தரவிலை சொல்லிவிடுகின்றேன். கொண்டு வரக்கூடிய இரண்டு சொற்களுமே ஐந்து ஐந்து எழுத்துக்களில் வர வேண்டும். இந்த ஐந்து ஐந்து எழுத்துக்களிலே முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ஐந்து எழுத்து என்பது இது ஆண்கள் சார்ந்த ஒரு உறவு நிலைச்சொல். ஆண்கள் சார்ந்த ஒரு உறவு நிலை சொல்லாக இருப்பது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ஐந்து எழுத்து சொல். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய ஐந்து எழுத்து என்பது இது ஒரு அரசனை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கும், அல்லது ஒரு தலைவனை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கும், அல்லது ஒரு அரசு அதிகாரத்தோடு சம்பந்தப்படுகின்ற ஒருவர், அதாவது அரசு அதிகாரத்தோடு உச்சநிலையில் சம்பந்தப்படக்கூடிய ஒருவரை குறிக்கக்கூடிய சொல். அரசு அதிகாரத்தோடு உச்சநிலையில் சம்பந்தப்படக்கூடிய ஒருவரை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கும். இரண்டுமே ஐந்து ஐந்து எழுத்துக்கள். முதல் சொன்னது போலவே இது கூட ஒருமையில் சொல்வது போலவும் சொல்லலாம், அல்லது ஒரு மரியாதை பண்பின் நிமித்தமாக சொல்லக்கூடிய வகையிலும் அருவிகுதி சேர்ந்த சொல்லாகவும் வரும். அப்படி பார்க்குற போது அந்த கடைசி எழுத்தில் மாறுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இரண்டு வகையாக சொல்லலாம், ஆனால் அதை அருவிகுதி சேர்த்து சொல்வதே சிறப்பாக இருக்கும், அல்லது நீங்கள் இயல்பாக ஒருமையிலும் சொல்லலாம். ஒன்று ஆண்கள் சார்ந்த உறவு நிலை சொல், இன்னொன்று அரசனை தலைவனை குறிக்கக்கூடிய சொல்லாக வரும். இரண்டுமே ஐந்து ஐந்து எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். நேரம் 1:50.

0: இரவு 1:54 அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்கள் வணக்கம்.
1: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
1: முதல்வன்
0: பார்க்கலாம். நன்றி, அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்,
0: யோகா சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
2: முதல்வர்
0: பார்க்கலாம். நன்றி, அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் அழைப்பில் வணக்கம்.
3: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், பார்க்கலாம்.
3: முதல்வர்
0: நன்றி உங்களுக்கு.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம், சிவபாலன்.
0: சிவபாலன் சொல்லுங்கள்.
4: முதல்வர்
0: நன்றி உங்களுக்கு.
4: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த ஒரு வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா, தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
5: புதல்வர் முதல்வர்
0: நன்றி உங்களுக்கு. நன்றி. ஆமாம், இரண்டு வகையிலும் சொல்லலாம். புதல்வன் முதல்வன் என்றும் சொல்லலாம், புதல்வர் முதல்வர் என்றும் சொல்லலாம். புதல்வன் என்று சொன்னால் உரிமையிலே சொல்வது, புதல்வர் என்று சொல்கிற போது அருள்வகுதி சேர்ந்து ஒரு மரியாதை பண்பின் நிமித்தமாக சொல்வது. மகனை குறிக்கின்ற சொல் புதல்வன் என்பது, புதல்வர் என்பது மகனை குறிக்கின்ற சொல்லாக இருக்கும். முதல்வன் என்பது ஒரு அரசு துறை சார்ந்து உச்ச நிலையில் பதவியில் இருக்கக்கூடியவர், அரசு துறை சார்ந்து உச்சநிலையில் பதவியில் இருக்கக்கூடியவரை முதல்வர் என்று சொல்வது. அதுபோலவே தலைவன் என்கின்ற சொல்லும் அதற்கு அடையாளமாக இருக்கும். தலைவன் என்பதும் முதல்வனை குறிக்கும். ஒரு அரசு துறை சார்ந்த சொல்லாகவும் அது இருக்கிறது, அரசனை குறிக்கின்ற சொல்லாகவும் இருக்கும். எனவே புதல்வன் முதல்வன் அல்லது புதல்வர் முதல்வர் என்பது சரியானது. அதற்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும்.
6: சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475705773.
7: Nissan Head to Head Event இப்பொழுது Morningside Nissanil Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே, மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
0: உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இதுவும் கூட ஒரு 4 எழுத்துக்களில் வரக்கூடிய சொல்லாக இருக்கும். இந்த 4 எழுத்திலே முன்னுக்கு வரக்கூடிய ஒரு 4 எழுத்து சொல், இது வந்து எங்களுடைய தாய் நிலத்தை சேர்ந்த ஒருவரை சொல்லக்கூடிய சொல். ஒரு இதுவும் ஒரு ஆணை குறிக்கின்ற சொல்லாகவே இருக்கிறது. இது ஒரு எங்களுடைய தாய் நிலத்தை சேர்ந்த ஒருவரை சொல்லிக்கொள்ளக்கூடிய சொல்லாக இருக்கிறது. அங்கே பிறந்த ஒருவர், அந்த நிலத்துக்கு சொந்தமான ஒருவர், அவரை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கும். அது ஒரு ஆண் சார்ந்த சொல். 2 பக்கத்தில் வரக்கூடிய 4 என்பது, இது விவசாய தொழிலோடு சம்பந்தப்படுகின்ற ஒருவர், கமத்தொழிலை செய்யக்கூடிய, கமத்தொழிலோடு சம்பந்தப்படுகின்ற ஒருவரை. கமத்தொழில் என்பது பல்வேறுபட்டதாக இருக்கும், அதிலே குறிப்பிட்ட ஒருவரை சொல்லக்கூடிய சொல்லாக இருக்கும். 1, எங்களுடைய தாயக மண்ணிலே பிறந்த அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் ஒருவரை சொல்லுவது. எங்கள் தாயக மண்ணிலே பிறந்த அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் ஒருவரை, அந்த நிலத்துக்கு உரித்துடைய ஒருவரை சொல்லிக்கொள்ளக்கூடிய சொல்லாக இருக்கிறது. அது ஒரு ஆணை குறிக்கின்ற சொல். அதுபோலவே 2 பக்கத்திலும் இதுவும் கூட ஒரு ஆணை குறிக்கின்ற சொல்லாகவே வரும். கமத்தொழிலோடு சம்பந்தப்படுகின்ற ஒருவர், விவசாயத்தோடு சம்பந்தப்படுகின்ற ஒருவரை சொல்லக்கூடிய சொல்லாக இருக்கிறது. 2 ஆணை குறிக்கின்ற சொல்லாகவே இருக்கிறது. 4 எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம். அழைக்கலாம். 4165930055.
8: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
9: இல்லடா.
8: ஹலோ, காசு வந்ததாடா?
9: இன்னும் வரல காசு.
8: காசு வந்துச்சா?
9: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
10: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
11: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
12: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
13: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
14: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
13: வட்டி வரும் 1.5 வீதத்தில் இருந்து.
14: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
15: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
14: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
13: 416-834-2266.
14: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: ஒலிகின பாடலை திறந்த நேரில் சந்திக்கலாம். கொண்டு வரக்கூடிய 2 சொற்களுமே 4 எழுத்துக்களில் அமைய வேண்டும். அதிலே ஒன்று எங்களுடைய தாய் நிலம், எங்களுடைய தாய் மண், நாங்கள் பிறந்த மண்ணோடு சம்பந்தப்படுகின்ற ஒருவர், அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர், அல்லது அந்த நிலத்தை சேர்ந்தவர், அல்லது அந்த நிலத்தை புறப்படமாக கொண்டவர் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையில், அந்த நிலத்துக்கு எங்களுடைய தாய் மண்ணுக்கு உரித்துடையவர் என்று சொல்லக்கூடிய வகையிலே, அந்த நிலத்தை சார்ந்தவர் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு சிறப்பு அடையாளமாக சொல்லக்கூடிய சொல், ஒரு ஆணை குறிக்கின்ற சொல், அது முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்தாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்து என்பது இது விவசாயத்தோடு கமத்தொழிலோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு ஆணை குறிக்கக்கூடிய சொல், விவசாயத்தோடு கமத்தொழிலோடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஆணை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கும். இரண்டுமே ஆணை குறிக்கக்கூடிய சொல் தான். 4 எழுத்துக்களிலே வரும். நீங்கள் அதை முதல் எழுத்தை மட்டுமே மாற்றி 2 சொற்களை கண்டுபிடிக்கலாம். ஒலிக்கின்ற பாடல் இது சத்யபிரகாஷ் மற்றும் சரண்யா குழுவினர் பாடிய பாடல்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றிலே 2:06 அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த இந்த கேள்விக்கான நேர்களை சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
1: வணக்கம் யோகா.
0: வணக்கம் யோகா, நலம் சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
1: உழவர் அல்லது உழவர்
0: பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
1: நன்றி
0: அழைப்போடு.

0: நன்றி உங்களுக்கு அழைப்போடு காத்திருக்கிறேன் அடுத்த நிறுவனம் வணக்கம் வெண்பா சொல்லுங்கள் என்ன பதில் உள்ளோம் ஈழவர் உழவர் நன்றி உங்களுக்கு அழைப்போடு காத்திருக்கிறேன் அடுத்த ஒரு வணக்கம் வணக்கம் தேவகுமார் சொல்லுங்கள் என்ன பதில் உள்ளோம் ஈழவர் உழவர் அல்லது ஈழவன் உழவன் என்று சொல்லக்கூடிய சொல்லாக இருக்கும் ஈழவன் அல்லது ஈழவர் எப்படி பார்த்தாலும் ரெண்டு மூன்று தான் கொஞ்சம் மரியாதை பண்பின் நிமித்தமாக அந்த ஈழவர் என்று சொல்கிற போது வரும் 2 வருஷம் ஈழத்தை சேர்ந்தவர் அதாவது அங்கே பிறந்தவர் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் அந்த மண்ணுக்கு உரித்துடையவர் என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த சொல்வர் ஈழவர் உழவர் என்று வரும் அல்லது ஈழவன் உழவன் என்று வரும் உழவன் என்பது இயல்பாக தெரியும் விவசாயம் கமம் என்பதோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு தொழில்நிலை சார்ந்த சொல் உலகத்திலே அதிகம் மதிக்கப்பட வேண்டிய ஒரு சொல்லாகவே இந்த உழவன் அல்லது உழவர் என்பதை நாங்கள் பார்க்கலாம் அவர்கள் இல்லாமல் இந்த அரசு உத்தியோகங்கள் என்ன பதவி என்ன படிப்பு பட்டங்கள் பெற்றாலும் அடிப்படையிலே விவசாயிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்பதை நாங்கள் எப்பொழுதுமே ஒரு நன்றி பெருக்கோடு நினைவில் கொள்ள வேண்டிய சமூகமாக நாங்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் உழவர்களை கொண்டாடுகின்ற உழவர்களை மதிக்கின்ற உழவர்களை போற்றுகின்ற உழவுக்கு எப்பொழுதுமே துணை நிற்கின்ற ஒரு நல்ல சமூகமாக நாங்கள் எப்பொழுதுமே எங்களை வழிநடத்தி கொள்வது இயற்கைக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு நன்றியாக இருக்கும் அதையும் நாங்கள் நினைவிலே கொள்ளலாம் எனவே இந்த 2 சொற்களுக்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும் ஈழவன் உழவன் அல்லது ஈழவர் உழவர் என்பது சரியானது 2:09 விளம்பரங்களைத் தொடர்ந்து உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் வழங்கப்படும்
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்
2: உங்களுக்கு எப்பவும் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு அத்தை சாப்பிட வர போய் வந்து கோசரியில் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன் டீன் கலி
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: 905-270-8800
5: இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049
6: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன் எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ் உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றிலே. உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இது நான்கு நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல்லாக இருக்கும். இரண்டுமே நான்கு நான்கு எழுத்துக்களில் வரும். இதிலே முன்னுக்கு வரக்கூடிய நான்கு எழுத்து என்பது, முன்னுக்கு வரக்கூடிய நான்கு எழுத்து என்பது குறிப்பிட்ட ஒரு மரம் கூடலாக காணுகின்ற ஒரு தன்மையை குறிக்கின்ற சொல். குறிப்பிட்ட ஒரு மரம் கூடலாக ஒரு தோப்பாக காணக்கூடிய நிலையை குறிக்கின்ற ஒரு சொல். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய ஒரு நான்கு எழுத்து என்பது, இது பொதுவாக ஒரு அழகான சோலை அல்லது நேர்த்தியான ஒரு பூங்கா என்கின்ற வகையிலே சொல்லக்கூடிய சொல். நேர்த்தியான பூங்கா அல்லது அழகான ஒரு பூங்கா என்று பொதுநிலையில் சொல்லக்கூடிய சொல். ஆனால் இங்கே அன்பு என்கின்ற சொல்லும் அடிப்படையாக இருக்கக்கூடிய தன்மையில் அந்த இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. அன்பு என்பதும் அதற்குள் அடக்கமாக

0: ஆக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கிறது. அந்த இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய ஒரு சொல், ஒரு பூங்கா என்பதோடுவே இரண்டு சொற்களுமே சம்பந்தப்படும், இரண்டு சொற்களுமே ஒரு பூங்கா என்கின்ற நிலையிலே சம்பந்தப்படும். அதில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நான்கெழுத்து என்பது குறிப்பிட்ட ஒரு மரம் ஒரு பூங்காவாக ஒரு தோப்பாக ஒரு ஒரு பெருமளவிலே நிறைந்து காணப்படக்கூடிய தன்மையில் ஒரு குறிப்பிட்ட மரம் சார்ந்த சொல்லாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கெழுத்து என்பது இது பொதுவாக ஒரு ஒரு ஒரு ஒரு தோப்பு ஒரு அழகான தோப்பு அல்லது ஒரு நிறைவான தோப்பு அல்லது ஒரு அன்பு நிறைந்த ஒரு இடம், அதாவது ஒரு ஒரு பூங்காவாக இருக்கக்கூடிய தன்மை. அங்கே அன்புக்கும் ஒரு அதிக இடம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் சொல்லக்கூடிய சொல்லாக இருக்கிறது. இன்னொரு வகையில் பார்த்தால் அந்த இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கெழுத்து என்பது இது எங்களுடைய தேசிய தலைவர் மேதகவை பிரபாகரன் அவர்களுடைய ஒரு சிந்தனை திறனிலே அல்லது அவருடைய ஒரு நீண்டகால எண்ணங்களின் அடிப்படையிலே சிறுவர்களை பராமரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இடத்தையும் குறிக்கிறது. எங்களுடைய தாயக தேசத்திலே தமிழ் ஈழ தேசத்திலே தேசிய தலைவர் மேதகவை பிரபாகரன் அவருடைய நீண்ட நாள் எண்ணக்கருவிலே சிறுவர்களை பராமரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடத்தையும் குறிக்கின்ற சொல்லாக இருக்கிறது. அது இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய ஒரு நான்கெழுத்து சொல்லாக அமையும். அந்த இடத்தில் அது மரங்கள் சார்ந்த பூங்காவாக அது இல்லை, அது ஒரு இடம், அங்கே அன்பு நிறைந்த இடமாக இருக்கிறது. அந்த வகையில் அதை பார்க்கலாம். எனவே நான்கு நான்கெழுத்துக்கள், நீங்கள் முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற
0: மீண்டும் அந்த தரவுகளை சொல்லிக் கொண்டு பாடலுக்கு செல்லவரலாம். இது நான்கு நான்கெழுத்துக்களில் வரக்கூடிய சொல், இரண்டுமே ஒரு வகையிலே பூங்கா என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாகவே இருக்கிறது. ஒன்று ஒரு தனிப்பட்ட, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு மரம், அது ஒரு தோப்பாக ஒரு பூங்காவாக காணக்கூடிய நிலை, ஒரு ஒரு அதாவது அந்த மரம் மட்டுமே எல்லா இடங்களிலும் நிறைந்து காணக்கூடிய அல்லது ஒரு செழுமையாக காணக்கூடிய அல்லது ஒரு ஒரு தனித்தன்மையோடு ஒரு ஒரு பூங்காவாக தோப்பாக காணக்கூடிய நிலையை அதை பார்க்கலாம். அது ஒரு ஒரு குறிப்பிட்ட மரம் சார்ந்த சொல். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கெழுத்து என்பது இது பொதுவாக ஒரு பூங்கா அல்லது தோப்பு என்கின்ற வகையில் வரும், ஆனால் அழகான பூங்கா என்கின்ற வகையில் அல்லது ஒரு நிறைவான பூங்கா அல்லது தோப்பு என்கின்ற வகையிலே வரும். பொதுவாக பார்க்குற போது அங்கே ஒரு வகையாக ஒரு ஒரு அடிப்படையில் அதை பிரித்து பார்க்குற போது ஒரு நிறமும் அதுக்குள்ளே அடங்கி இருக்கும். இன்னொரு வகையில் பார்க்குற போது அது அன்பு நிறைந்த இடம் என்கின்ற அர்த்தத்திலும் அது ஒரு அழகான அடையாளத்தை தருகிறது. அது எங்களுடைய தாயக தேசத்திலே தேச விடுதலை போராட்ட காலம் இருந்த காலங்களிலே தேசிய தலைவருடைய எண்ணக்கருவிலே சிறுவர்களை பராமரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம். ஆனால் அந்த இடங்களும் கூட ஒரு பசுமையான சூழல் தான் அமைந்திருக்கும். நான் பார்த்தவரையிலே அது பசுமையான சூழல் தான் அமைந்திருக்கும். சுற்றி வர எங்கு பார்த்தாலும் மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கூடாரங்கள் நிறைந்த இடத்தில் தான் அது அந்த இடங்கள் அமைக்கப்பட்டது. ஒரு பசுமை சூழல் எங்குமே காணப்படும். இரண்டுமே நான்கு நான்கெழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. ஒலிக்கின்ற பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.

0: அந்த பாடல் கார்த்திக் பாடிய பாடலாக ஒலிக்கேட்டர்கள். நேரம் 2:20 நிமிடம். அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம் இந்த வேளையிலே. அழைப்பிலே வணக்கம்.
1: வணக்கம் சிவபாலன்.
0: வணக்கம் சிவபாலன், சொல்லுங்கள் என்ன பதில் எல்லாம்?
1: மாஞ்சோலை செஞ்சோலை.
0: மாஞ்சோலை செஞ்சோலை பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அழைப்பிலே இருக்கு நடத்துவர். வணக்கம்.
2: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
2: மாஞ்சோலை செஞ்சோலை.
0: நன்றி உங்களுக்கு.
2: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம். வணக்கம். வணக்கம். யோகா சொல்லுங்கள் என்ன பதில்?
3: மாஞ்சோலை செஞ்சோலை.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த ஒரு வணக்கம்.
4: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள் என்ன பதில் எல்லாம்?
4: மாஞ்சோலை செஞ்சோலை.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த ஒரு வணக்கம்.
5: வணக்கம், வெண்பா.
0: வணக்கம், வெண்பா சொல்லுங்கள் என்ன பதில் எல்லாம்?
5: நன்றி
0: வெண்பா. அழைப்பில் இருக்க அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
6: வணக்கம், கண்ணன் செஞ்சோலை.
0: நன்றி கண்ணன், நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
6: நன்றி.
0: நன்றி. அழைப்போடு காத்திருக்க அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம், தேவகுமார் சொல்லுங்கள். நன்றி உங்களுக்கு. நேரம் 2:20 நிமிடம். ஆமாம், மாஞ்சோலை என்பதும் செஞ்சோலை என்பதும் சரியான பதில்கள். மாஞ்சோலை மாமரங்கள் நிறைந்த ஒரு கூடலை அல்லது ஒரு தோப்பை குறிக்கின்ற சொல்லாக இருக்கும். செஞ்சோலை என்பது பொதுவாக செம்மையான சோலை, அதாவது அழகு நிறைந்த சோலை, பசுமை நிறைந்த சோலை, ஒரு நிறைவான சோலை, ஒரு ஒரு முழுமையான ஒரு ஒரு நிறைவுத்தன்மை தரக்கூடிய வகையில் இருக்கும் செம்மையான சோலை செஞ்சோலை. ஆனால் என்னுடைய இடத்திலே ஒரு அன்பு நிறைந்த இடம் என்கின்ற வகையிலே எங்களுடைய தாயகத்திலே சிறுவர் பராமரிப்பு இல்லமாக தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்டது. அதாவது போராட்ட காலங்களிலே தாய் தந்தையர் இழந்த, அது தாய் இழந்திருந்தாலும் சரி தந்தி இழந்திருந்தாலும் சரி, தாய் தந்தி இழந்த பிள்ளைகளுக்கான ஒரு இல்லமாக உருவாக்கப்பட்டது. எங்களுடைய இந்த வெறுமனே அந்த பிள்ளைகளுக்கான ஒரு காப்பகம் மட்டுமல்ல, அங்கிருந்து பல்கலைக்கழகங்கள் வரை படித்தவர்கள் இன்றைக்கும் வெளியிலே ஆளுமையாக இருக்கிறார்கள். பலர் எழுத்தாளர்களாக மாறியிருக்கிறார்கள். பலர் பல்வேறு துறைகளிலே பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் அதில் வளர்ந்து போராளிகளாக ஆனார்கள். எல்லா துறைகளுக்கும், அதாவது ஒரு குழந்தை வளர்ந்து வருகிற போது அந்தந்த குழந்தைகள் எந்தெந்த துறையிலே உருவாக ஆசைப்படுகிறதோ அந்த துறை சார்ந்து அந்த குழந்தைகள் வளர்க்கப்பட்டது. இன்றைய கூட பல எழுத்து அதுக்குள் இருந்து வந்து இருந்தவர்கள் இருக்கிறார்கள். அதிலே இன்னொரு விஷயம் பெருமைப்படக்கூடிய ஒரு விடயம், 2009 மே மாதம் யுத்தம் நிறைவு பெறுகிறது. அதாவது மே 18 எல்லாமே முடிவுக்கு வருகிறது. ஒரு இனப்படுகொலை ஒன்றை செய்வித்ததன் ஊடாக அந்த யுத்தம் முடிவு கொண்டுவரப்பட்டது. அதாவது புலிகளை வெல்ல முடியாது என்கின்ற நிலை இருக்கிற போது ஒரு இன அழிப்பு யுத்தம் ஒன்றை மேற்கொண்டு நாசகார குண்டுகளை வீசி அந்த இன அழிப்பு யுத்தத்தை மேற்கொண்டு பெருமளவில் பொதுமக்களை படுகொலை செய்ததன் ஊடாக அந்த யுத்தம் முடிவு கொண்டு வரப்படுகிறது. இது எல்லா நாடுகளுக்கும் தெரிந்து செய்யப்பட்டிரு விடயம். அதாவது புலிகளை அந்த விடுதலை போராட்டத்தை அளிக்க வேண்டும். அது புலிகள் என்பதல்ல, ஒரு ஒரு விடுதலை போராட்டத்தினூடாக ஒரு நாடு வருவதை இந்த உலகம் ஜீரணிக்க தயாராக இல்லை. அல்லது ஒழுக்கமும் பண்பும் ஒரு நேர்மை திறனும் கொண்டு ஊழல் இல்லாத ஒரு தேசம் உருவாகுவதையும் விரும்பவில்லை. அப்படியும் எடுக்க வேண்டும். ஒரு தேசம் உருவாவதல்ல பிரச்சனை, ஆனால் ஊழல் இல்லாத தேசம், நேர்மையான தேசம், மற்ற நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய தேசம், சொந்த காலிலே உருவாகக்கூடிய தேசம், யாருடைய தவமும் இல்லாமல் சொந்த காலிலே நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தேசம் உருவாவதை உலக வல்லாதிக்க சக்திகள் விரும்பவில்லை. அதனால் இனப்படுகொலை ஒன்றையினூடாக அதை அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வந்தார்கள். சொல்ல வந்த விடயம் என்னவென்றால், 2009 யுத்தம் நிறைவுக்கு வருகிறது. 2009 மார்ச் மாதம் வரையும் செஞ்சோலையிலே இருந்து பல்கலைக்கழகம் சென்று படித்து கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு தேசிய தலைவருடைய அறக்கட்டளையிலிருந்து நிதி சென்றிருக்கிறது. யோசித்து பாருங்கள், என்ன ஒரு ஆளுமை திறன் கொண்ட ஒரு விடயம். எல்லாமே அந்த 2009 இறுதி காலங்கள் வரை எல்லாமே செயல்பட்டது. ஈழநாதம் பத்திரிகை செயல்பட்டது, அங்கே இருக்கக்கூடிய புலிகளின் குரல் வானொலி சேவைகள் செயல்பட்டது இறுதி காலங்கள் வரை. அதனுடைய தேசமும் எல்லை விரிவுகளும் குறைவாக இருந்தாலும் சின்ன சின்ன வாகனங்களுக்குள் வைத்தே ஈழநாதம் பத்திரிகை முடிந்தவரை தன்னுடைய பதிப்புகளை கொண்டு வந்தது. அதாவது ஒரு ஒரு ஒரு குறுகிய ஒரு இடப்பரப்புக்குள் வருகின்ற வரை எல்லாமே கொண்டு வரப்பட்டது. அதுபோலவே மார்ச் மாதம் வரை, 3 மார்ச் மாதம் வரை செஞ்சோலை சிறுவர் வளாகத்திலிருந்து படித்து பல்கலைக்கழகம் போய்கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு தேசிய தலைவருடைய அறக்கட்டளையிலிருந்து அவர்களுக்கான அந்த மாதாந்த கொடுப்பனவு நிதி சென்றிருக்கிறது என்பது அதன் அர்த்தத்தில் சரியாக நின்றதை பார்க்கிற போது அதனுடைய ஆளுமை திறனையும், எவ்வளவு ஒரு யுத்தம் கடுமையாக நடக்கிறது, இன்றைக்கா நாளைக்கா வாழ்வா சாவா என்கின்ற நிலை இருக்கிறது. ஆனாலும் பிள்ளைகளுக்கு போக வேண்டிய அந்த கல்விக்கான நிதி தேசிய தலைவரின் அறக்கட்டளையிலிருந்து போயிருக்கிறது. இது ஒரு தேசிய தலைவருடைய ஆகச்சிறந்த ஆளுமை பண்புகளில் இன்னொரு பக்கத்தை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. இது தேசிய தலைவர் குறித்து எப்போதுமே ஒரு ஒரு நாடு பிடிக்க வந்தவர் அல்லது நாட்டை மீட்க வந்தவர் என்பது மட்டுமே பார்க்கின்றவருக்கு இது புரியாது. இது அதை தாண்டி ஒரு ஒரு ஒரு ஒரு வரலாறு தந்த வல்லமையாக அல்லது இயற்கை தந்த கொடையாக அவரை பார்க்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே அவருடைய அந்த வகைபாகம் என்பது விளங்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். சாதாரணமான ஒரு மனித பிறவியாக அவர் இல்லை என்பதை தான் அங்கு அடிக்கோட முடிகிறது. அந்த வகையில் செஞ்சோலை என்பது தேசிய தலைவரின் ஒரு கனவு இல்லம். அதாவது அவர் ஈழம் விடிந்தால் அதன் பிறகு நீங்கள் என்னவாவீர்கள் என்று கேட்டதற்கான பதில் தெளிவாகவே சொல்லி வைத்திருந்தார். பதவிக்கு வரமாட்டேன் என்று சொல்லி அதையும் நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஈழம் மலர்கிற போது நீங்கள் என்னவாக இருப்பீர்கள் என்று கேட்ட போது நிச்சயமாக பதவிக்கு வரமாட்டேன், எந்த பதவியிலும் இருக்க மாட்டேன். இந்த செஞ்சோலை பிள்ளைகள் மற்றும் பூரிலே காயப்பட்ட காந்தரூபன் அறிவுச்சோலை பிள்ளைகள் இது போன்ற ஊனமுற்ற பிள்ளைகள், அதாவது போரிலே தங்களுடைய உடல் உறுப்புகளை இழந்திருக்கக்கூடிய, அது ஊனமுற்று என்று சொல்வது தவறானது மன்னிக்கவும், மாற்றுத்திறன் கொண்ட அந்த பிள்ளைகளுக்கு, அந்த பிள்ளைகளோடு காயப்பட்ட பிள்ளைகளோடு, அந்த காயப்பட்ட பிள்ளைகளை பராமரிக்கின்ற பணியிலே நான் இருப்பேன் என்று சொல்லியிருந்தார். அவர்களோடு தான் என்னுடைய மிச்ச காலம் நகரும் என்று சொல்லியிருந்தார். காந்தரூபன் அறிவுச்சோலை, அன்புச்சோலை மற்றும் இந்த செஞ்சோலை பிள்ளைகள் இவர்களோடு தான் என்னுடைய காலம் கழியும் என்று சொல்லியிருந்தார். எந்த வகையிலும் பதவிக்கு வரமாட்டேன் என்று சொல்லியிருந்தார். இப்படியான ஒரு ஒரு இயற்கையின் கொடையாக நீங்கள் அவரை பார்க்கலாம். செஞ்சோலை வளாக அந்த கல்வி கற்றுக்கொண்டிருந்த பிள்ளைகள் சிறிலங்கா விமானப்படையின் குண்டுவீச்சிலே 63 பிள்ளைகள் ஒரே நாளிலே கொல்லப்பட்ட நிகழ்வையும் நாங்கள் வரலாற்றிலே மறக்க முடியாத நாளாக வைத்திருக்கின்றோம். அங்கு கல்வி கற்பது பிள்ளைகள் என்பது தெரிந்தும், பக்கத்திலே ரெட்பானா என்கின்ற இடத்திலே சர்வதேச தொண்டு நிறுவனம் பக்கத்திலேயே இருக்கிறது என்பது தெரிந்து கொண்டும், அந்த தொண்டு நிறுவனம் அதில் இருப்பது செஞ்சோலை பிள்ளைகளின் கல்வி வளாகம் என்பதை ஏற்கனவே சிறிலங்காவின் விமானப்படைக்கு அறிய கொடுத்திருந்தது. அப்படி தெரிந்து கொண்டும், படித்துக் கொண்டிருப்பது பாடசாலை பிள்ளைகள் என்பது தெரிந்து கொண்டும், அங்கே ஒரு மருத்துவ முகாம், முதலுதவி சிகிச்சை போன்ற ஆளுமை பண்புக்கான பாடசாலை பிள்ளைகளுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு நடந்து கொண்டிருந்த போது, அதாவது இந்த முகாமைத்துவ பயிற்சி வகுப்பு நடந்து கொண்டிருந்த போது, அந்த பிள்ளைகள் மீது குண்டு போட்டு அந்த 63 பிள்ளைகளை செஞ்சோலை வளாகத்திலே கொன்றுளித்தார்கள். அதையும் நாங்கள் நினைவிலே கொள்ளலாம். அந்த பிள்ளைகளை எப்பொழுதுமே நாங்கள் மறந்துவிட முடியாது என்பதையும் கவனத்திலே கொள்ளலாம். எனவே அந்த சொல்லுக்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். நேரம் 2:27.
7: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
8: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
9: ஆண்டியோட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
10: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இது நான்கு நான்கு எழுத்துக்களில் வரக்கூடிய சொற்களாக இருக்கும். இதிலே முன்னுக்கு வரக்கூடிய நான்கு எழுத்து சொல் என்பது இது ஒரு கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற அல்லது அதற்கு தாண்டியும் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற காலங்களிலும் அதை தாண்டியும் ஒரு அறிவு தேடலுக்கான பல விடயங்களை எங்களுக்கு தரக்கூடிய ஒரு இடமாக அமையக்கூடியது. கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற காலங்களிலும் அதற்கு பிறகும் ஒரு அறிவு தேடலுக்கான பல்வேறு விடயங்களை எங்களுக்கு தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய ஒன்று. ஒவ்வொரு தேசங்களிலும் இது அந்தந்த சமூகத்தின் அறிவுசார் விருத்திக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு தேசங்களிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் அந்தந்த நாடுகளில் அந்தந்த மக்களுடைய அறிவுசார் விருத்திக்கு இது ஒரு மிக முக்கியமான இடமாக இருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் தொடக்கம் படித்து பட்டம் பெற்றாலும் சரி, இது குடும்ப வாழ்க்கைக்கு சென்றாலும் சரி, எந்த காலத்திலும் அறிவு தேடலுக்கான பல்வேறு விடயங்களை நமக்கு வழங்கக்கூடிய ஒரு இடமாக இது உருவாக்கப்பட்டு செயல்படுகின்ற ஒன்று. அது முன்னுக்கு வரக்கூடிய நான்கு எழுத்தாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கு எழுத்து என்பது இது புரட்சியோடு சம்பந்தப்படக்கூடிய சொல் அல்லது எழுச்சியோடு சம்பந்தப்படக்கூடிய சொல் அல்லது ஆர்ப்பாட்டத்தோடு சம்பந்தப்படக்கூடிய சொல். புரட்சி, எழுச்சி, ஆர்ப்பாட்டம் என்பதோடு சம்பந்தப்படக்கூடிய சொல். அது இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கு எழுத்து சொல்லாக வரும். இரண்டுமே நான்கு நான்கு எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம்.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
3: 416-700-2222-J.CA. நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
5: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
0: மீண்டும் தரவுகள். கொண்டு வரக்கூடிய இரண்டு சொற்களுமே நான்கு நான்கு எழுத்துக்களில் இருக்க வேண்டும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய நான்கு எழுத்து என்பது இது அறிவு தேடலுக்கான ஒரு தீனியாக அமையக்கூடிய இடம். அதாவது படிக்கின்ற காலங்களிலும் அதுக்கு பிறகும் எங்களுக்கு எப்போதெல்லாம் நிறைய விஷயங்களை நாங்கள் ஒரு அறிவு சார்ந்து எங்களுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறதோ, அறிவு சார்ந்த ஒரு தேடலாக இருக்கிறதோ, அந்த தேடலுக்கான விடை தருகின்ற அல்லது அதற்கான ஒரு களஞ்சியமாக அமைந்திருக்கின்ற அதற்கான அந்த அறிவு தேடலுக்கான தீனியாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இது ஒவ்வொரு நாடுகளிலும் அந்தந்த மக்களுடைய அந்தந்த நாடு சார்ந்த மக்களுடைய ஒரு அறிவுசார் விருத்திக்கான ஒரு மிக முக்கியமான இடமாக இருக்கிறது. அந்த நிலையில்தான் சிறிலங்கா அரசாங்கம் இனப்படுகொலையின் அதனுடைய கட்டமைக்கப்பட்ட வடிவத்தில் எங்களுடைய தேசத்தில் இதை நாசமாக்கியது. இனப்படுகொலை என்பது வெறுமனே உயிர்களை அழிப்பது மட்டுமல்ல, ஒரு சமூகம் சார்ந்த அடையாளங்களை அழிப்பதும் மடைமாற்றுவதும் கூட இனப்படுகொலையின் ஒரு சரத்துக்குள் வரக்கூடிய விடயங்கள் தான். வெறுமனே உயிர்களை கொள்வது மட்டுமல்ல இனப்படுகொலை என்பது, ஒரு அதாவது வறுமையை அந்த சமூகத்தினுடைய வறுமையை காரணம் காட்டி பிள்ளைகளை, இளநிலை பிள்ளைகளை மதமாற்றம் செய்வது, வழிபாட்டு தலங்களை அழிப்பது அல்லது பூர்வீக நிலங்களை மடைமாற்றுவது, இதெல்லாமே வந்து இனப்படுகொலையின் கட்டமைக்கப்பட்ட சரத்துக்களிலே ஐநாவினுடைய சாசனங்களில் இருக்கிறது. அந்த வகையில்தான் எங்களுடைய தேசத்திலே ஒரு அறிவுசார் களஞ்சியம் உண்டு. சிங்கள தேசம் என்று சொல்லக்கூடிய அண்டை நாட்டினால் இது நாசமாக்கப்பட்டது. அது ஒரு அறிவு தேடலுக்கான இடம். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய ஒரு நான்கெழுத்து என்பது இது எழுச்சி அல்லது போராட்டம் அல்லது ஒரு ஆர்ப்பாட்டம் என்பதோடு சம்பந்தப்படக்கூடிய சொல். மக்களால் மேற்கொள்ளப்படுகின்ற ஆர்ப்பாட்டம் எழுச்சி போராட்டம் என்பதோடு சம்பந்தப்படக்கூடிய சொல். அது இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கெழுத்தாக இருக்கும். 2:34 நிமிடம் பாடத்திலிருந்து நேரில் சந்திக்கலாம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ பங்காற்றில் 2:38 நிமிடம் அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்கள் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்
0: வெண்பா, சொல்லுங்கள் என்ன பதில்
1: வரலாம்.
0: பகல நன்றி, உங்களுக்கு அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம், இது ஞானகாந்தன்.
0: ஞானகாந்தன் சொல்லுங்கள், நலம் தர நீங்கள்.
2: நான் நலமா இருக்கிறேன், நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நலம் நலம், சொல்லுங்கள் என்ன பதில்.
2: நன்றி. நூலகம்.
0: நன்றி.
2: கழகம்.
0: நூலகம் கழகம், நன்றி உங்களுக்கு.
2: நன்றி
0: நன்றி நன்றி. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
3: நூலகம் கழகம்,
0: நன்றி உங்களுக்கு.
3: வணக்கம்.
0: நன்றி நன்றி. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
4: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள்.
4: நூலகம் கழகம்,
0: நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
5: வணக்கம், யோகா.
0: யோகா சொல்லுங்கள்.
5: நூலகம் கழகம்,
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
6: வணக்கம், இது சோபாலன்.
0: சோபாலன் சொல்லுங்கள்.
6: நூலகம் கழகம்,
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
7: வணக்கம், தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
8: நூலகம் கழகம்,
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
9: வணக்கம், நான் கண்ணன்.
0: கண்ணன் சொல்லுங்கள்.
9: நூலகம் கழகம்,
0: நன்றி கண்ணன்.
9: நன்றி.
0: ஆமாம், நூலகம் கழகம் என்பது சரியான பதில். நூலகம் என்பது எங்களுடைய அறிவு தேடலுக்கான தீனி தருகின்ற ஒன்று, அதாவது எங்களுடைய அறிவு தேடலை நிறைவேற்றி வைக்கின்ற ஒரு இடம், ஒரு களஞ்சியமாக இருக்கும். பல்துறை சார்ந்த புத்தகங்கள் மற்றும் வாசிப்புக்குரிய பல்வேறு விடயங்கள் இருக்கும். சிறிலங்கா அரசாங்கத்தினால் எரியூட்டி அளிக்கப்பட்ட ஒன்று, ஆசியாவினுடைய ஆகச்சிறந்த நூலகம், அதுவும் தமிழ் மொழியினுடைய பல்வேறு திரும்ப கிடைக்காத பல்வேறு ஓலைச்சுவடிகள் உட்பட பல்வேறு விடயங்கள் அங்கே இருந்தது. திரும்ப எங்கேயும் எடுக்க முடியாத ஒரே ஒரு பிரதிகள் என்று சொல்லக்கூடிய வகையிலே மிக தொன்மையான சுவடிகள், ஓலைச்சுவடிகள் மற்றும் பொக்கிசங்களாக இருக்கக்கூடிய பல்வேறு விடயங்கள் அங்கே இருந்தது. அது ஸ்ரீலங்காவினுடைய அரச பயங்கரவாதத்தால் எரித்து அளிக்கப்பட்டது. இனப்படுகொலையின் ஒரு வடிவமாகவே இருக்கிறது. இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடியது கலகம், மக்களால் மேற்கொள்ளக்கூடிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பான ஒரு சொல் கலகம் என்று வரும். எனவே அந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும். உரித்தாகட்டும். நேரம் 2:40.
10: Everything okay, no problem and jinam
11: bar kalam closing da tadikira nadi
12: customer you're trying to reach is not available.
13: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416 268 0155, 416 268 0155.
10: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
11: செல்லம் இல்லடா, செல்வம்.
10: சரி சரி.
14: Dr. Sabhavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, pet சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. Bisisaga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. 3 இடங்களில் Dr. Sabhavathi Ravindran.
15: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. Smart Restoration.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றலை. இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு சொல்லாக வரக்கூடியது, அடுத்து வரக்கூடிய இரண்டு சொற்கள் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைகிறது. இது மூன்று மூன்று எழுத்துக்களில் வரக்கூடிய சொல்லாக இருக்கும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது ஆகச்சிறந்த ஒரு கொடை என்பதோடு சம்பந்தப்படக்கூடிய சொல். அதாவது தன்னலமில்லாமல் செய்யக்கூடிய ஒரு கொடை என்பதோடு சம்பந்தப்படக்கூடிய சொல் இதில் முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். தன்னலம் இல்லாமல் எதுவும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய ஒரு கொடை என்பதோடு சம்பந்தப்படும். கடைசியில் வரக்கூடிய, அதாவது இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது ஒரு பேரன்பை குறிக்கின்ற சொல். அது இன்றைக்கு அது ஒரு கொச்சைப்படுத்தப்பட்ட விடயமாக இன்றைக்கு இருக்கிறது. ஆனாலும் இது ஒரு பேரன்பை குறிக்கின்ற சொல். சுயநலம் இல்லாமல் தன்னலம் இல்லாமல் செலுத்திக் கொள்ளக்கூடிய பேரன்பை குறிக்கின்ற சொல். அது இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து சொல்லாக இருக்கும். ஒன்று, தன்னலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் செய்யக்கூடிய கொடை என்பதுதான் முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தினருடைய அடிநாதமாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடியது தன்னலமில்லாமல் சுயநலம் இல்லாமல் செலுத்திக் கொள்ளக்கூடிய பேரன்பு. அது மனிதர்கள் மீது மட்டுமே செலுத்தப்படுகின்ற ஒன்று அல்ல, அது மண்ணின் மீதும் இயற்கையின் மீதும் செலுத்திக் கொள்ளக்கூடிய பேரன்பையும் அது குறிக்கிறது. மண்ணின் மீதும் இயற்கையின் மீதும் செலுத்திக் கொள்ளக்கூடிய பேரன்பையும் அது குறிக்கிறது. இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம்.
1: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
3: Verco Vets Law 416-993-8443.
4: ABS Mr. P.
5: சமடைமில ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
6: தமிழை இங்கு குட்டி
5: ஆண்ட்ரியா
6: சொல்றியா
5: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462.
0: இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைகின்ற கேள்வி, தரவுகளை மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்ப ஆர்டருக்கு சென்றுவரலாம். கொண்டு வரக்கூடிய இரண்டு சொற்களுமே மூன்று மூன்று எழுத்துகளில் இருக்கும். அதில் முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது கொடை. இது தன்னலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் செய்து கொள்ளக்கூடிய கொடையின் ஒரு ஆகச்சிறந்த தன்மையை குறிக்கின்ற சொல். தன்னலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் செய்து கொள்ளக்கூடிய ஒரு கொடையின் உன்னத நிலையை குறிக்கக்கூடிய சொல். அது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். அதுபோலவே இரண்டாம் பக்கத்தில் வரதும் இருக்கக்கூடிய சொல் தன்னலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பேரன்பு. அது இயற்கையின் மீதாக இருக்கலாம், மனிதர்கள் மீது இருக்கலாம், அல்லது மண்ணின் மீது இருக்கலாம், தேசத்தின் மீது இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். ஒரு பேரன்பை குறிக்கின்ற சொல். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். இது இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வி. ஸ்ரேயா கோஷல் மற்றும் ரஞ்சித் ஆகியோர் பாடியது இமான் இசை, ஜுகபாரதியின் வரிகள்.

0: 2:50 நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள நேரில் சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
1: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம்?
1: ஈதல், காதல்.
0: பார்க்கல, நன்றி. உங்களுக்கு அழைப்பில் இருக்கு, அடுத்த நேரில் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், பார்க்கலாம்.
2: ஈகம், மோகம்.
0: ஈகம், மோகம், பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நிறைய சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
3: வணக்கம், யோகா.
0: யோகா சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம்?
3: முதலாவதுக்கு ஈகம் வருமா?
0: வந்த மற்ற பதில் வரது பிழைக்கும்.
3: அப்ப ஈதல், காதல்,
0: பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நிறைய சந்திக்கலாம். அழைப்பில் இருக்கின்ற அடுத்த வணக்கம்.
4: வணக்கம்,
0: வெண்பா சொல்லுங்கள். இதிலே ஈகம், மோகம் என்பது கொஞ்சம் தூரமான சொல். என்ன, ஈகம் என்பது கொடைதான், அதிலே ஒரு உன்னதமான ஈதல், ஈகம் இரண்டுமே ஒரே நிலையில் எடுக்கக்கூடிய சொற்கள். ஆனால் மோகம் என்பது பேரன்பை குறிக்காது. மோகம் என்பது ஒரு வகையான காதலின் ஒரு வகையாக இருக்கக்கூடிய ஒன்று, ஒரு ஒரு நிலை சார்ந்த சொல் மோகம். அது பேரன்பல்ல, அது அது ஒரு ஒரு நிலையில் பரவசப்படுகின்ற ஒரு நிலை, ஒரு ஒரு அன்பு சார்ந்து அல்லது ஒரு காதல் சார்ந்து பரவசப்படுகின்ற நிலை தான் அந்த மோகம் என்பது. அது அது சொல்வார்களே, மோகம் 30 நாள்னு சொல்வார்களே, அந்த மோகம் கலைந்து போய்விடும், அது நீண்ட நாள் நீடிக்காது. காதல் உயிருள்ளவரை நீடிக்கும். அது நான் சொன்னது தன்னலமில்லாமல் சுயநலமில்லாமல் ஒருவர் மீது செலுத்தி கொள்ளக்கூடிய பேரன்பு, அத்தகைய பேரன்பு உயிருள்ளவரை நீடிக்கும். ஆனால் மோகம் நீடிக்காது. மோகம் 30 நாள்னு சொல்வார்கள் பொதுவாக. அந்த மோகத்துக்கான எல்லை வந்து குறைவு, அது அது கலைந்து போய்விடும், அது நீடிக்காத ஒன்றாக இருக்கும். ஆனால் இந்த காதல் என்பது இன்றைக்கு இந்த நிலைக்குள்ளே தான் வச்சு கொச்சைப்படுத்தப்படுகிறது அல்லது கேவலப்படுத்தப்படுகிறது. காதல் என்கின்ற அந்த ஒரு அந்த சொல்லுக்கான தூய தன்மை என்பது இப்போது வழக்கொழிந்து போகின்ற காலமாக இருக்கிறது. அது கண்டவரெல்லாம் அதை பயன்படுத்தலாம் என்ற மாதிரி வந்துடுது இப்போ. ஏனென்றால் அது அது உண்மையிலேயே ஒரு பேரன்போடு சம்பந்தப்படுகின்ற சொல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிறைய விட்டுக் கொடுப்புகளுக்கும் நிறைய புரிதலுக்கும் உள்ளாகக்கூடிய வகையிலே ஒருவர் மீது செலுத்திக் கொள்ளக்கூடிய பேரன்பு. அங்கே டிமாண்ட் என்பதற்கோ அல்லது அதாவது தன்னை முதன்மைப்படுத்துவதற்கோ அல்லது எந்த நிலையிலும் அதற்கு இடம் இருக்காது. அங்கே ஒரு எல்லைகள் இல்லாத ஒரு நிலையில் காணக்கூடிய பேரன்பு இருக்கும். அங்கே அது அது அதிலே அதிலே தான் சார்ந்த நலங்களுக்காக அது இருக்காது. அதுதான் மிக முக்கியமானது. அது அது மனிதர்கள் மீது செலுத்தப்படுவது மட்டுமல்ல, காதல் என்பது இயற்கையின் மீது, மண்ணின் மீது, ஒரு தான் பிறந்து வளர்ந்த தேசத்தின் மீது, தன் சமூகத்தின் மீது, இதெல்லாமே காதல் தான். அங்கே தான் அந்த பேரன்பு என்பது இருக்கிறது. பேரன்பு என்பது எந்த சுயநலமும் இல்லாமல் ஏற்படக்கூடிய ஒன்று, அதுதான் பேரன்பு, அதுதான் காதல். எனவே ஈதல், காதல் என்பது சரியான சொற்கள். அதற்காக அழைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே நன்றியும் பாராட்டுகளும் இருந்தாகட்டும். இன்றைய நிகழ்ச்சியிலே ஆரம்பம் துறக்கம் இறுதி வரை தொடர்ச்சியாக இணைந்து கொண்ட நேர்கள் மற்றும் இடையிடையே நேரம் கிடைக்கிற போது அழைத்து பதில்களை கூறிய நேர்கள் என்று நிகழ்ச்சியை சிறப்பித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். நிகழ்ச்சியோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்புறவுகளுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சி தயாரிப்பு அருண்குமார். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாளில் புதிய சொற்கள் மற்றும் புதிய தேடலோடு உங்களை சந்திக்கலாம். மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் உரித்தாகட்டும்.
5: இசையால் உலகை ஆளும் CMR தமிழ் FM 100.3. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட், உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ், மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
6: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
7: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி,
8: 20 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி பிரிவுகள், 1000க்கும் மேற்பட்ட லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ், ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை பிரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், 2140 மோர்னிங் சைட் அவென்யூ அண்ட் ஃபின்ச் ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில், 416-298-6116 பட்டுக்கிழக்கூர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க்.
9: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
7: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757, 647-459-9757.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காட்டில் 2:58 டொரண்டோ பெரும்பாகத்தினுடைய தற்போதைய வெப்பநிலை என்னவென்று கவனிக்கலாம். தற்போதைய வெப்பநிலை 20°C, காற்று மணத்தியாத்திற்கு 18 29 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. சற்றே கூடுதலான காற்றின் வேகம் இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். இன்று காலவரையான பொழுது பொதுவாக 15°C வெப்பநிலை உணரப்படும். புதன்கிழமை இன்று பகல் பொழுது பொதுவாக 26°C இருக்கும். சூரிய ஒளி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அதுபோலவே வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களும் சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக இருக்கும். வியாழக்கிழமை பகல் 23°C, வெள்ளிக்கிழமை பகல் 23°C வெப்பநிலையாக இருக்கும் என்பது எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. எனவே புதன் வியாழன் வெள்ளி ஆகிய 3 நாட்களுமே சூரிய ஒளி நிறைந்த நாட்களாகவே தென்பட இருக்கிறது என்பதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தகவல். நேரம் 2:59. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றலை.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Nissan head to head event ipadu morning side Nissan il approval credit ku 2026 Nissan Rock 5 varadangalukku zero finance il demo vaaganangalil 6000 varai servicu 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365
6: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
0: நேரம் 3:00.

சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். ஸ்ரீலங்காவில் நெல் சந்தைப்படுத்துதல் சபையிடம் உள்ள மேலதிக நெல் இருப்புகளை விற்பனை செய்வதற்கு ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரணி அமரசூரிய எதிர்வருகின்ற ஜூன் மாத இறுதியில் பாகிஸ்தானுக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ள இருப்பதாக ஸ்ரீலங்காவுக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் மேஜர் ஜெனரல் மருத்துவர் நயார் நசீர் தெரிவித்திருக்கின்றார். கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாட்டில் அனைத்து வகுப்புகளுக்கும் பாடசாலைகள் திறக்கப்படுகின்ற தேதி தள்ளி வைக்கப்படுவதாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கனடா முழுவதும் புதிய கிளைகளை அறிவித்திருக்கக்கூடிய டிம் ஹோட்டன்ஸ் நிறுவனம் 10,000 உள்ளூர் தொழிலாளர்களை பணியமர்த்தப் போவதாக தெரிவித்திருக்கிறது. பழங்குடியினரின் நில உரிமைகள் கோரிக்கைகளிலிருந்து தனியார் சொத்துக்களை பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோருகின்ற தீர்மானத்துக்கு எதிராக பொதுச்சபையின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். லெபனான் முழுவதும் நேற்று நடத்தப்பட்ட இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது 11 பேர் கொல்லப்பட்டு 15 பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள். முக்கியமான கடல் நீரிணைகள் திறந்த நிலையிலும் எந்தவித தடையும் இல்லாமல் நீடிக்க வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுச் செயலாளர் வலியுறுத்தியிருக்கின்றார். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 எலைட் கோ.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000 416-284-7000.
6: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462.

தொடர்ந்து வருகின்ற காட்டலையில் தாய் நிலம் சார்ந்த நினைவு பகிர்வுகளை நீங்கள் கேட்கலாம். தாயக விடுதலைக்காக, எங்கள் தேசத்தின் விடுதலைக்காக அந்த பயணத்திலே தங்கள் உயிர்களை விதைத்திருக்கக்கூடிய எங்கள் மாவீரர்கள், தேச விடுதலைக்கான பயணத்திலே களங்களிலே தங்கள் உயிர்களை விதையாக்கிய எல்லைப்படை வீரர்கள், துணைப்படை வீரர்கள், தமிழக காவல்துறையிலே பணியாற்றி களங்களிலே மக்களுக்கான தொண்டுகளை செய்தபோது வீரச்சாவை தழுவிய காவல்துறை வீரர்கள் என்று, தேச விடுதலைக்காக எங்கள் மண்ணிலே உயிர்களை விதியாக்கிய அத்தனை மாவீரர்களுக்கும் எங்களுடைய அகவணக்கத்தை தெரிவிப்பதோடு அவர்களுடைய நினைவுகளை பகிர்கின்ற ஒரு காட்சியிலே பொழுதாகவும், அதேவேளையிலே சிறிலங்கா அரசாங்கத்தினால் 1948 இன்றைய நாட்கள் வரை சிறிலங்கா அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற இனப்படுகொலை மற்றும் இன சுத்திகரிப்பு, இன அழிப்பு வரலாற்றின் சுவடுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நினைவேந்தல் பகிர்வாகவும் பல்வேறு விடயங்களை நீங்கள் கேட்டறியக்கூடிய காற்றிலாக இருக்கிறது. அதேவேளையிலே சமகால அரசியல் ஈழம் சார்ந்த பல்வேறு விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய காற்றிலாக இது தாய் நிலத்தின் நினைவுகள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றலை. இது தாய் நிலத்தின் நினைவுகள் தொட்டு பயணிக்கின்ற காற்றலை. மண்ணின் விடுதலைக்கான பயணத்தில் எங்கள் தேசம் ஆகச்சிறந்த ஆளுமைகளையெல்லாம் வாழுங்காலத்தின் வரலாறாக எங்களுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே வெறும் ஏட்டுக்கல்வியிலே தமிழர் வீரத்தை சோழ வரலாறாக, மூவேந்தர் வரலாறாக நாங்கள் படித்த காலங்களிலே மயிர் கூச்சறிகின்ற பல்வேறு போர்க்களங்களின் அனுபவங்களை எழுத்தின் வடிவங்களிலே பார்த்து பெருமைப்பட்ட இனம் இந்த இனம். ஆனால் அவை எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளிய ஒரு ஆகச்சிறந்த வீரத்தையும், ஆகச்சிறந்த ஈகத்தையும், ஆகச்சிறந்த தியாகத்தையும், தமக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்கின்ற ஒரு தலைமுறை பிள்ளைகளின் பேரெழுச்சி கொண்ட தேசமாக எங்கள் தேசம் இந்த உலகத்தின் ஒரு புனித பூமியாக பூப்பெடுத்தது. தமக்காக வாழாமல், தன்னலம் கருதாமல், பிறருக்காகவே வாழ்ந்து பிறருக்காகவே தங்கள் உயிர்களை விதைக்கின்ற ஒரு பரம்பரை ஒன்று எங்கள் தேசத்திலே உருவாகியது. அத்தகைய ஒரு புதிய பரம்பரை ஒன்றை எங்கள் தேசத்திலே உருவாக்கிய வித்தாக தேசிய தலைவரின் பிறப்பும் அவருடைய எழுச்சியும் அமைகிறது. அந்த தலைமையின் கீழ் அவருடைய நினைவுகளுக்கு, அவருடைய கனவுகளுக்கு வடிவம் சேர்ப்பதற்காய், அவருடைய கொள்கைகளை நிறைவேற்றுவதற்காய், அவர் நினைக்கின்ற விடயங்களை கண்முன்னே நிகழ்த்தி காட்டுவதற்காய் பல நூறு வீரர்கள், பல நூறு, பல ஆயிரம் போராளிகள், பல நூறு தளபதிகள் எங்கள் மண்ணிலே எழுந்தார்கள். ஒவ்வொருதரும் தனித்தன்மை கொண்ட தளபதிகளாக, ஒவ்வொருதரும் தனித்தன்மை கொண்ட போராளிகளாக, மண்பற்றை விட ஆகச்சிறந்தது வேதம் வேறொன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஆளுமைகளாக அவர்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு போராளிகளும் எங்கள் மண்ணினுடைய அடங்காச்சருக்காக ஒரு திமிராக நின்றார்கள். பண்டாரவன்னியனின் வழித்தோன்றல் வாரசுகளாக எத்தனை பீரங்கிகள் சூழ நின்று முழங்கிய போதிலும் வாள் கொண்டு எதிரிகளை வீழ்த்திய வீரனாக பண்டாரவன்னியன் காலத்தின் வரலாறை படித்து பெருமைப்பட்டவர்கள் நாங்கள். அத்தகைய வீரத்தை எங்கள் மண்ணிலே எங்கள் போராளிகள் நிகழ்த்திய போது அந்த காலத்திலே வாழ்ந்த அவர்களோடு பயணித்த ஒரு பெருமையும் சிறப்பும் இங்கே பலருக்கும் இருக்கக்கூடும். தமிழர்களாக வாழ்வதும் பிறப்பதுமே பெருமை என்று சொல்கிற போது, அதிலும் ஈழத்தமிழர்களாக இருப்பது ஆகச்சிறந்த பெருமை என்று சொல்கிற போது, அதிலும் குறிப்பாக போர் நிகழ்ந்த காலங்களில் பிரபாகரன் காலத்தில் பிறந்து வாழ்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பது இன்னும் பெருமை என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ்ச் சமூகமாக இன்றைய தமிழ்ச் சமூகம் மாறி இருக்கின்ற பெருமையை நாங்கள் கண்கூடு பார்க்கின்றோம். 2009 முன்னர் பிறந்ததற்காகவே பெருமைப்படக்கூடிய பல எழுத்தாளர்களை நாங்கள் இங்கே சமகாலத்திலே எழுத்து ஆளுமைகளாக பார்க்கின்றோம். இப்படி பல விடயங்கள் எங்கள் மண்ணின் ஆளுமைகளாக இருக்கின்ற இந்த காலத்தின் பதிவுகளாகத்தான் பல்வேறு விடயங்கள் இருக்கிறது. இத்தகைய தமிழ் ஈழ விடியலுக்கான பாதையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு தளபதி பற்றிய பதிவே இன்றைய நாளில் அமைகிறது. ஏற்கனவே சொன்னது போல இங்கே ஒரு சில போராளிகளை, ஒரு சில தளபதிகளைத்தான் இங்கே குறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. ஆனாலும் அவர்களை அடையாளப்படுத்துவதனூடாக, அவர்களை நினைவேந்தல் செய்வதனூடாக ஒட்டுமொத்த போராளிகளையும் ஒட்டுமொத்த தளபதிகளையும் இங்கே நினைவேந்தல் செய்கிறோம் என்பதை பேரன்பு கொண்டு இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளுக்கான காலச்சுவடாக இன்று 27 நாளாக இருக்கிறது. 5 மாதம் 2006 24 நாளிலே வீரச்சாவி தழுவிய தமிழ் ஈழத்தின் ஆகச்சிறந்த போர் ஆளுமைகளில் ஒருவராக இருந்தவர்தான் வீரமணி என்கின்ற அந்த ஒரு அதிசய மனிதன். தளபதி பால்ராஜ் அவர்களும், தளபதி தீபன் அவர்களும், இன்னும் பல்வேறு தளபதிகளும் பெருமைப்படுகின்ற ஒரு போர் வீரனாக அவர் பல்வேறு களங்களிலே சாதனைகள் செய்திருக்கின்றார். ஒன்றல்ல, இரண்டல்ல, 50 மேற்பட்ட களங்களிலே அவர் நிகழ்த்திய சாதனைகள் அருமையானது. அதிலும் சில மண் மீட்பு நடவடிக்கைகளிலே, வீரமணி இல்லையென்றால் இது சாத்தியமில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு சில மண் மீட்பு நடவடிக்கைகளிலே அவர் பெற்றுக் கொடுத்த வேவு தகவல்களே அடிப்படையாக இருந்திருக்கிறது. சாவு என்பது சந்திக்க தயங்கிய ஒரு வீரனாக வீரமணி எங்கள் மண்ணிலே திகழ்ந்திருக்கிறார்.
சிங்களப் படைகளின் போர் முனை தளங்களில்தான் அவர் அதிகமான நாட்கள் வாழ்ந்திருக்கின்றார். அவர் தமிழீழத்துக்கான விடுதலை போராளியாக தமிழீழத்தின் பாசறைகளிலே அவர் வாழ்ந்ததை விட, தமிழீழத்தின் போராளிகளுடைய அவர் வாழ்ந்ததை விட, சிங்களப் படைகள் தமிழ் ஈழத்திலே வந்து வல்வளைப்பு செய்து குந்தியிருந்த சிங்களப் படைகளின் தளங்களுக்குள்ளே தான் அவர் பல நாள் தன் வாழ்க்கையை கழித்திருக்கின்றார். மிக மிக மெலிந்த ஒரு உருவம், அதிகம் உயரமில்லாத தோற்றம், ஒரு ஓரல் முகம், மினுங்குகின்ற கண்கள் கொண்ட ஒரு சிறிய உருவம். இப்படியான ஒரு உருவம் ஒன்று நடுநிசியிலே உலாவி திரியும். கழுத்திலே ஒரு நீள வெள்ளை பல் ஒன்று இருக்கும், அது தொங்கிக் கொண்டிருக்கும். ஒரு முறை கண்விட்டு மறுவேளை பார்த்தால் அந்த உருவம் மறைந்துவிடும். மறுவேளை பார்த்தால் தோன்றி தோன்றாமல் மறையும். சுட்டால் அந்த உருவத்துக்கு சூடு பிடிக்காது. வருவது போல் தெரிந்தால் பின் எப்படி அது போனதென்று தெரியாமல் எதிரிகள் திணறிப்போகின்ற உருவம். இதை கேட்கிற போது சில வேளைகளில் இது ஒரு ஒரு கட்டுக்கதையாக பிம்பமாக தோன்றுகின்ற நிலை இருக்கும். என்றால் எப்படி கண்ணில் தெரிந்த ஒருவர் தெரியாமல் போவார், எப்படி முன்னே நின்ற ஒருவர் காணாமல் போவார், ஒருவருக்கு சூடு சுடுகுழலிலிருந்து தோட்டாக்கள் பாய்கிறது ஆனால் அவருக்கு பிடிக்கவில்லை, இப்படியெல்லாம் ஒருவர் இருக்க முடியுமான்னு சொன்னால் வீரமணி என்கின்ற ஒருவர் இருக்கத்தான் செய்திருக்கிறார். ஆயிரம் பேர் வைத்து தேடினாலும் ஸ்ரீலங்கா படைகள் இங்கேதான் ஒரு உருவம் அசைந்தது, இந்த வழியால் தான் போனதென்று ஆயிரம் பேரை வைத்து தேடினாலும் அந்த தேடுகின்ற கண்களுக்குள் புலன் ஆகாமல் ஒரு பிசாசு போன்ற ஒரு வடிவத்திலே சிங்கள படைகளுக்கு தண்ணி காட்டிய ஒரு வீரனாக பல களங்களில் பல களமுனைகளில் அவர் சாதனை வீரனாக இருந்திருக்கின்றார். வீரமணியின் தலைமுறை தலைமுறையாக சலிக்காது கேட்கக்கூடிய வீரக்கதைகள் வீரமணி சார்ந்த கதைகளாக இருக்கிறது. தலைமுறைகளுக்கு தலைமுறைகளுக்கெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய கதைகள் வீரமணியின் போர்க்கள சாதனைகளாக இருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே சொல்லிக்கொள்ளலாம்.

பல்வேறு களமுனைகளில் அவனே நாயகனாக இருந்த கதைகள் ஏராளம் இருக்கிறது. விகடம் துணிக்க, பகுடி தெறிக்க அவன் அவிட்டு விடுகின்ற கதைகளும் இருக்கும். அதாவது கதைகள் உண்மையாக இருக்கும், கொஞ்சம் சுவை சேர்ப்பதற்காக அவன் அங்கே இங்கே என்று கொஞ்சம் இட்டு சொல்லக்கூடிய விதைகள் போராளிகளை எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சி நிலையில் வைத்திருப்பதற்காக அவன் கையாளுகின்ற தன்மையாக இருக்கும். அத்தனை கதைகளும் போர்க்களங்களின் உண்மை கதைகளாக இருக்கும், ஆனால் அங்கே இங்கே என்று சில விடயங்களை அந்த நகைச்சுவைக்காக அவன் சேர்த்து கொள்வான். இயக்கத்துக்கு சேர்கின்ற புதிய படியங்களின் கல்விக்கூடமாகவே அவன் இருந்தான். களமுனைகளில் எப்பொழுதும் திரிந்த அவனை சாவு சந்திக்க தயங்கியது. சாவுக்கு முள்ளந்தண்டு இருந்திருக்க வாய்ப்பில்லை. அவனை எதிர்கொண்டு நிற்க முடியாத தன்மையில்தான் அது கோழைத்தனமாக அவனை எதிர்கொண்டு ஒரு களத்திலே வீழ்த்தியிருக்கிறது. களத்தில் அல்ல, களத்துக்கு வெளியே அவனை வீழ்த்தியிருக்கிறது. மூத்த தளபதி பிரிகேடியர் பால்ராஜ் அவர்கள் அவனை பற்றி சொல்கிற போது, தமிழீழ விடுதலை புலிகளுக்கு இருட்டாக இருந்த கிளிநொச்சி படைத்தளத்தை வெளிச்சமாக்கி தந்தவன் இந்த வீரமணிதான். பால்ராஜ் அவர்கள் வீரமணி பற்றி பகிர்ந்து கொண்ட ஒரு விடயத்தில், சத்ஜய படை நடவடிக்கையின் போது புலிகள் கிளிநொச்சியிலிருந்து பின்வாங்கிய பின்னர் படையினரின் கிளிநொச்சி தள முன்னரங்கு காவல் வேலையை கண்டுபிடிப்பதே கடினமாக இருந்தது. அதுவரையில் இருந்த சில விடயங்களை சிறிலங்கா படைத்திருப்பு மாற்றியிருந்தது, சில புதிய உத்திகளை கையாண்டிருந்தார்கள். அதாவது அவர்களுடைய முன்னரங்க காவல் நிலைகளுக்கு வெளியே வந்து அவர்கள் நடமாட்டங்களை செய்தார்கள். சுற்றுக்காவல்கள் என்று சொல்லக்கூடிய காவலர்களுக்கு வெளியே எதிரி இயங்க தொடங்கினான். வளமையாக முன்னரங்க காவல் நிலைகள் தான் அவருடைய முதல் நிலையாக இருக்கும், அதன் பின்னே தான் அவருடைய இயங்கு நிலை இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியிலே கிளிநொச்சியை ஒட்டிய பகுதியிலே இராணுவ காவலர்களுக்கு வெளியே வந்து அவர்கள் சுற்றுக்காவல் செய்தார்கள், அவர்கள் வெளியே இயங்கினார்கள். அந்த அவர்களை தாண்டித்தான் காவலரங்களை தொட வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அப்போ அவர்களை தாண்டி வேவு வீரர்களால் உள்ளே செல்ல முடியாத ஒரு நிலை ஒன்று எதிரி தோற்றுவித்திருந்தார். எதிரியின் படைய செயல்பாட்டிலிருந்து இது புதுமையானதாக இருந்தது. இதனால் தொடக்கத்திலே முன்னரங்க காவலர்களை கண்டுபிடிப்பதே கடினமான பணியாக இருந்தது. நெருங்க விடாதபடியே செயல்பட்டு கொண்டிருந்தான் படையினர். எனவே தளத்தினுள்ளே என்ன நடக்கிறது, தளத்தின் அமைப்பு எப்படி, ஆள்தொகை என்ன, அதன் வலு என்ன, உள்ளே இருக்கக்கூடிய பீரங்குகள் எத்தனை, அதனுடைய சூட்டாதரவு என்ன, இப்படி எதுவுமே புலப்படாத ஒரு இருட்டு பக்கமாக அது இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இதை இப்படியே விட்டு வைக்க முடியாதென்பது தேசிய தலைவரின் சிந்தனையாக இருந்தது. எனவே வேவுக்கான பல நடவடிக்கைகள் தோல்வியில் அல்லது அதற்கான முதல்கட்ட தோல்விகளை சந்தித்தன. அப்போதுதான் அங்கே வீரமணி தேவைப்படுகின்றான். வீரமணியை அழைத்து புதுமையான ஒரு உத்தியை பயன்படுத்தி உள்ளே அனுப்புவதற்கு முடிவெடுக்கின்றார் பால்ராஜ் அவர்கள். அந்த சவாலான உத்திக்கு சம்மதித்து உள்ளே போவதற்கு வீரமணி சில வீரர்களோடு தயாராக நின்றான். உள்ளே வெற்றிகரமாக சென்றுவிட்ட வீரமணியின் அணி இரண்டாம் நாளிலே எதிரிகளால் சுற்றி வளைக்கப்பட்டு அடி வாங்குகிறது. அதில் அணி நிலைகுலைந்து சிதறுகிறது. வெளியே வேவுக்கு அனுப்பிய கட்டளத் தளபதி பிரிகேடியர் அவர்கள் செய்திக்காக காத்திருக்கின்றார். செய்தி வருகிறது, உள்ளே அடி விழுந்து விட்டது, நிலை குலைந்து அந்த அணி சிதறிவிட்டது என்பது. ஆனால் உள்ளே போன போராளிகளிடமிருந்து செய்திகள் எதுவும் இல்லை. மறுநாளும் இல்லை, நான்காம் நாளும் எந்த செய்தியும் இல்லை. நான்காம் நாள் மாலை பொழுதிலே இரண்டு வேவு வீரர்கள் வந்துவிட்டார்கள். அவர்கள் அடி வாங்கியது, அணி குலைந்தது, தாங்கள் தப்பியது என்கின்ற எல்லா விடயத்தையும் தளபதி பால்ராஜ் அவர்களுக்கு கூறினார்கள். வீரமணி இறந்திருக்கலாம் என்கின்ற ஊகத்தையும் அவர்கள் சொன்னார்கள். ஐந்தாம் நாள், ஆறாம் நாள் ஆகியும் வீரமணி வரவில்லை. இன்னும் உயிருடன் வீரமணி இருப்பதற்கு வாய்ப்பில்லை. கொண்டு சென்ற, அதாவது எல்லோருக்குமாக கொண்டு சென்ற உணவுப் பொருட்களும் தப்பி வந்த இந்த வேவு வீரர்களின் கையிலே இருந்தது. அப்போ அவனுக்கு அங்கே உள்ளுக்கு சாப்பாடும் இல்லை. எனவே வீரமணி பத்தாம் நாளாகியும், வீரமணி பற்றிய தகவல் இல்லாத காரணத்தினால் வீரமணி வீரச்சாவு அடைந்திருக்கலாம் என்ற செய்தியை தலைமைச் செயலகத்துக்கு பால்ராஜ் அவர்கள் அனுப்புகின்றார். 8-9 நாட்கள் கடந்து பத்தாம் நாள்
எட்டு ஒன்பது நாட்கள் கழிந்து பத்தாம் நாள் கழிகின்ற ஒரு பொழுதிலேதான் சுண்டிக்குளத்தில் சில பொதுமக்கள் காவலரனுக்கு வெளியே வந்த இரண்டு படையினரை பிடித்து விட்டதாகவும் அவர்கள் மயங்கி கிடந்ததாகவும் தகவல் கிடைத்தது. அங்கே விரைந்தபோது அந்த படையினர் என்பது எங்களுடைய வீரமணியும் அந்த வீரமணியோடு கூடிய சக வேவு வீரனாகவே இருந்தார்கள். கிளிநொச்சியில் உள்நுழைந்து பதினொரு நாளில் பதினோராவது நாளில் சுண்டிக்குளத்தில் வெளிவந்த வீரமணி பெருமதி வாய்ந்த தகவல்களோடும் சகிக்க முடியாத வாழ்க்கையின் அனுபவத்தோடும் விலை மதிப்பற்ற படிப்பினைகளோடும் அவன் வெளியே வந்திருந்தார். வீரமணியைத் தவிர வேறு யாராக இருந்தாலும் அந்த வீரச்சாவு நிச்சயமாகவே சாவாகவே இருந்திருக்கும். கிளிநொச்சி வரைபடத்தில் தளத்தின் அமைப்பை குறித்து கொடுத்தான் வீரமணி. இதைத்தான் தளபதி பால்ராஜ் அவர்கள் கிளிநொச்சிக்கான வெளிச்சத்தை தங்களுக்கு தந்தவன் வீரமணி என்று குறிப்பிடுகின்றார். செத்துப்போனதாக இருந்த வீரமணி எப்படி சாகாமல் வந்தான்? அவனை பெற்றெடுத்த தாய் கூட அறியக்கூடாத கதைகளை அவன் சுமந்து வந்தான். ஆம், இரண்டாம் நாளிலே எதிரியால் சூழப்பட்டு அடிவாங்கி அணி நிலைகுலைந்து பின் உடம்பிலே தெம்பிருந்த இரண்டு நாட்களும் தளத்தை அவன் சுற்றி பார்த்திருக்கின்றான். அணி சிதறிவிட்ட போதிலும் அந்த உடம்பிலே தெம்பிருந்த இரண்டு நாட்களும் அவன் அந்த படை முகாமை சுற்றி பார்த்திருக்கின்றான். வெளியே வர முயன்ற போது முடியாமல் போயிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் சுற்றுக்காவல். ஒவ்வொரு நாளும் வெளியேறுவதற்கு புதிய புதிய இடங்களை தேடி அவன் அலைந்திருக்கின்றான். உடம்பிலே தெம்பில்லை, சாப்பாடில்லை, பசி ஒரு பக்கத்தில் உயிரை கொள்கிறது, தாகம் மயக்கம் என்று எல்லாவற்றையும் அவன் துரத்தி கொண்டிருந்தான். சில இடங்களில் கிடைச்ச பச்சை பனம்பழத்தை தின்றதோடு மட்டுமல்லாமல் எவரும் செய்ய முடியாத இன்னொரு விடயத்தையும் அவன் செய்திருக்கின்றான். தன்னுடைய சலம், தன்னுடைய சலத்தை எடுத்தே அவன் குடித்து தன் தாகத்தை போக்கிக் கொண்டான். இது வெளியிலிருந்து வெறும் கதையாக கேட்கின்ற எந்த காதுகளுக்கும் இதனுடைய உள்ளர்த்தம் புரியாது. வெறும் கதையாக மட்டுமே இதை உள்வாங்குகிற எந்த செவிகளுக்கும் இதன் ஆழமும் அர்த்தமும் இத்தனை உயிர்கள் எங்கள் மண்ணின் மீது காட்டிய அந்த ஆழ பிடிப்பும் ஒருபொழுதும் புரியாது. வெளியே இருந்து கதைகளாக கேட்கின்ற காதுகளுக்கு இவை வெறும் கதைகள் மட்டுமே. ஆனால் தாயக விடுதலை என்கின்ற மண் நேசிப்பை தன் உயிரினும் மேலாக கொண்ட இனத்துக்கு இது ஒரு வீரனின் வாழ்க்கை பதிவு. ஆம், பச்சை பனம்பழத்தை தின்றும் தன்னுடைய சலத்தை சில நேரங்களிலே தானே குடித்துமாக அந்த வீரன் அந்த தளங்களுக்குள்ளே உயிர் வாழ்ந்திருக்கிறான். வெளியேற முயற்சித்த ஒவ்வொரு பொழுதும் தோற்றுப்போய் பத்தாவது நாளில் தான் அவனுக்கு வெளியேறுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்து அதன் மூலமாக வெளியே வந்து அங்கே கடற்கரையிலே மயக்கமுற்ற நிலையிலே மக்களால் அவன் மீட்கப்பட்டிருக்கின்றான். இப்படித்தான் இருண்டு போயிருந்த கிளிநொச்சி என்கின்ற தளத்துக்கு அவன் வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். ஆம், அது மிக முக்கியமான வெளிச்சமும் கூட. ஏனென்று சொன்னால் சிறிலங்காவின் 50வது சுதந்திர நாளிலே கிளிநொச்சியிலிருந்து தலதா மாளிகைக்கு பேருந்து விடுவோம் என்று அன்றைய சிங்கள அரசு மமதை கொட்டி எக்காலமிட்டு சிரித்து கொண்டிருந்த காலம் அந்த காலம். 50வது சுதந்திர நாளிலே கிளிநொச்சியிலிருந்து தலதா மாளிகைக்கு நாங்கள் பேருந்து விடுவோம் என்று சிங்கள ஆட்சியாளர்கள் சவாடல்கள் விட்டு கொண்டிருந்தார்கள். அந்த சவாடல்களுக்கும் அந்த இள்ளி நகையாடல்களுக்கும் மூக்குடைப்பதற்குத்தான் தலைவர் ஒரு திட்டத்தை தீட்டிக் கொண்டிருந்தார். ஆம், கிளிநொச்சியை நடவடிக்கைக்கு உள்ளாக்கி அந்த நகரின் முதல் பகுதியை கைப்பற்றுவதற்கு மூல காரணமாக இருந்தவனே இந்த வீரமணி என்கின்ற வீரன்தான். ஓயாதலைகள் இரண்டிலே கிளிநொச்சி தளத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட அழிப்பு நடவடிக்கை தொடக்கம் அந்த சமரிலே மையத்தளத்திற்கான சிறப்பு நடவடிக்கை வரை முக்கியமான பங்கெடுத்த வீரமணிக்கு கிளிநொச்சியின் விடுதலையில் தவிர்க்க முடியாத ஒரு பெரிய உரிமை இருக்கிறது. 90களின் பின் வன்னியில் அவன் காணாத போர்க்களமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு
50 மேற்பட்ட களங்களில் அவன் களமாடியிருக்கின்றான். வீரமணியை பற்றி இன்னொரு போராளி ஒருவர் சொல்லுகிற போது, என்னை பற்றைக்குள்ளே இருக்க சொல்லிவிட்டு மனுஷன் கையில் இருந்த சிறிய கருவியோடு கிளிநொச்சி கண்ணன் கோயிலுக்கு போற ரோட்டை கடந்தார். கடக்கவும் சில ஆமிக்காரர்கள் முடக்கால வந்து நின்றாங்கள். துலஞ்சது கதை, ஓட வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டிருக்க அந்த மனுஷன் ஓடையில், யாரு, வீரமணி ஓடையில, கையில் இருந்த அந்த கருவியோட அந்த ஆமியின் பக்கம் பாஞ்சு அத்த உசப்பாங் என்று சிங்கள மொழியிலே கத்தினார். வந்த ஆமி இப்ப இவரை நோக்கி சுடுவதா, இல்லை அவருடைய கட்டளைக்கு பணிந்து கையை மேலே தூக்குவதா என்று தடுமாறிக்கொண்டிருந்த நேரத்தில் தன்னுடைய கையில் இருந்த கருவியை அவங்களை நோக்கி வீசிவிட்டு அந்த தருணத்தில் அவன் சுதாகரித்துக் கொள்வதற்கு முன்பாக அந்த இடத்தில் பற்றைக்குள் இருந்த தன்னையும் வந்து இழுத்து கொண்டு பாஞ்சார் ஒரு பாய்ச்சல். அந்த பாய்ச்சலுக்கு எந்த சொல் வடிவங்களையும் கொடுக்க முடியாது என்று அந்த நினைவுகள் பற்றி இன்னொரு போராளியொருவர் சொல்லுகின்ற தகவல்களும் இங்கே கொட்டி கிடக்கிறது.

கிளிநொச்சி ஏனேன் பாதை பிடிப்புக்கான இறுக்கமான ஒரு காலகட்டம். 2000 பேர் கொண்ட கூட்டுத்தளத்திலே பட்டப்பகலிலே சிறிலங்கா படைகள் சல்லடை போட்டு தேடிக்கொண்டிருந்தன. ஆனால் வீரமணியை காணவில்லை. எங்காவது ஒரு பற்றையில் ஆழத்தில் தன்னுடைய உடலை குறுக்கி உயிரை பிடித்தவாறு பதுங்கிக் கொண்டிருப்பான் என்றுதான் பலரும் நினைப்பார்கள். ஆனால் வீரமணியை தெரிந்த யாருமே அவ்வாறு நினைக்க முடியாது. ஏனென்றால் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பதுங்கி இருக்கக்கூடிய ஒருவன் அவன் அல்ல. கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வளவு வேவு தரவுகளை எடுக்க முடியும் என்று ஓடித் தெரியக்கூடிய ஒருவனாகவே அவன் எப்பொழுதுமே இருந்திருக்கிறான். வீரமணி தன்னுடைய சக தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விடயம், குழம்பிய குட்டையிலே மீன் பிடிப்பது சுகம் என்று அவன் சொல்லிக் கொடுத்தான். ஆம், ஆபத்து நெருங்குகிற போது அந்த ஆபத்தை இன்னும் அதிகமாக்கிவிட்டால் அந்த ஆபத்துக்குள்ளிருந்து தப்பிவிடுகின்ற வாய்ப்பு கிடைக்கும் என்பது தன்னுடைய சக தோழமைகளுக்கு, தன் கீழே இருந்த போராளிகளுக்கு, புதிதாய் இயக்கத்திலே சேர்கின்ற போராளிகளுக்கெல்லாம் அவன் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை பாடமாக அமைகிறது. குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பது சுகம் என்பது போல அவன் ஒரு குதூகல குணத்தோடு தான் அந்த படைத்தளத்தை அவன் சல்லடை போட்டு குறிப்பிடுத்துக் கொண்டிருந்தான். மஞ்சுளா பேக்கரி சந்திக்கு இடக்கை பக்கமாக கொஞ்சம் முன்னுக்கு பழைய சந்தைக்கு பின்னால் நாயுண்ணி பத்தை காடாக கிடந்தது. நாங்கள் பகல் படுக்கைக்காக அந்த இடத்தை கொஞ்சம் குடைஞ்சு நடுவிலே கிடந்த துவக்கை கலட்டி துப்பரவு செய்து கொண்டிருந்தோம். ஆமி அந்த வீதியால் டிராக்டரிலே போய்கொண்டிருந்தவங்கள் திடீரென்று அந்த இடத்திலே டிராக்டரை நிப்பாட்டிவிட்டு இறங்கி வந்து கொண்டிருந்தாங்கள். அவங்கள அந்த பத்தியை குடைஞ்சு கொண்டும் வராங்க. நாங்கள் எப்படி அந்த பத்தியை குடைஞ்சு கொண்டு வந்து உள்ளே இருந்தோமோ, இது ஒரு போராளி சொல்லுகின்ற கதை, நாங்கள் எப்படி ஒரு பத்தியை குடைஞ்சு கொண்டு உள்ளுக்கு வந்தோமோ அதே மாதிரியே எதிரியும் அந்த பத்தியை குடைஞ்சு கொண்டு உள்ளே வருகின்றார். அந்த பத்தையின், நாயுண்ணி பத்தையின் கீழ்ச்சருகெல்லாம் கொட்டப்பட்டு கீழே வெளியாயும் மேலே பற்றையுமாக இருந்தது. அவங்கள் எங்களை கண்டிருக்க வேண்டும் என்று நினைக்க பக்கத்தில் இருந்த வீரமணியோ, அறுவர் நித்திர கொள்ளவும் விடுறாங்கள் இல்லை போல கிடக்கு என்று சொல்லி கையிலே இருந்த கருவியின் கிளிப்பை கலட்டி கொண்டு முணுமுடுத்தபடி இருந்தார். பிறகு பார்த்தால் அந்த வந்த ஆமிக்காரர்கள் அங்கே இருந்த மரந்தடிகளை இழுத்து கொண்டு போய் டக்கர் பட்டியிலே ஏற்றினார்கள். ஆம், அவர்கள் விறகெடுக்க வந்திருக்க வேண்டும். வீரமணி எதிரிகள் பக்கத்திலே வந்து விட்ட பொழுதிலும் எதற்காகவும் கிருங்காத ஒரு வீரனாகவே இருந்தார். எங்கேயுமே சிரிப்பும் பகுடியும் தான் வீரமணியின் அடையாளமாக இருந்தது. வீரமணியோடு வேவுக்கு போறதென்றால் எந்த பதட்டமும் இருக்காதென்பதை சக போராளிகள் சொல்லி அறிந்திருக்கின்றோம். படுத்தால், எழுந்தால், நின்றால், நடந்தால் ஒரே பகுடிதான். சாகிறதென்றாலும் மனுஷன் சிரிப்பு காட்டி போட்டுத்தான் சாவார் போலே என்று சக போராளிகள் சொல்லிக் கொள்வார்கள். அவரோடு கூட பழகிய போராளிகள் சொல்லுகின்ற கதைகளையெல்லாம் கேட்டு பார்க்கிற போதுதான் வீரமணியை சாகடிப்பதற்கு சாவுக்கு கொஞ்சம் தைரியம் குறைவாக இருந்ததோ என்று எண்ண தோன்றுகிறது. வீரமணி பற்றி இன்னொரு போராளி சொல்கிற போது, மன்னாரிலே எடிபல என்கின்ற சிறிலங்காவின் இராணுவ நடவடிக்கைக்கு முன் ஒரு நாள் ஆமியின் தளத்துக்குள்ளே நுழைவதற்காக போய்கொண்டிருந்தோம். ஒரு பெரும் வெட்டை ஒரு பக்கத்திலே நீரேறி பக்கவாட்டையும் கடந்து சென்றிருக்கின்றோம். இராணுவத்தின் தடைக்குள்ளே போக வேண்டும். ஆனால் போவதாக இருந்தால் அங்கே மிதிவெடி முட்கம்பி வேலி கொண்ட பிரதேசமாக இருந்தது. இன்னும் கொஞ்ச தூரம்தான் இருந்தது. அதை கடந்துதான் சிறிலங்கா படைகளின் அந்த காவலரங்களை ஊடறுத்து உள்ளே போக வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் இப்போதே சிறிலங்கா படைகள் எங்களை கண்டுவிட்டு எதிரியின் ஒரு அணி காவலரனுக்கு வெளியே இடப்புறமாக நகர்ந்தது. அதாவது வீரமணியின் அணி உள்ளே வருவதை கண்டுவிட்டு இவர்களுக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டு அவர்கள் பக்கவாட்டாக நகர்ந்து இவர்களை சுற்றி வளைக்க முயன்றார்கள். எதிரி எம்மை கண்டுவிட்டு சுற்றி வளைக்கிறான் என்பதை வீரமணி அண்ணன் கண்டுகொண்டார். எங்களுக்கு பின்னால் பெரிய வெட்டை, வலப்புறத்திலே நீரேறி இடப்புறத்திலே இராணுவம் எங்களை சுற்றி வளைக்க முனைகிறது. திரும்பி ஓடுவதைத் தவிர வேறு மார்க்கம் இல்லை என்றே நான் நினைத்தேன். அதாவது அந்த கூட சென்ற போராளி அவ்வாறு சொல்கின்றார். வீரமணி அண்ணே அந்த நேரத்தில் பிறப்பித்த கட்டளை வேறாக இருந்தது. ஓடுங்கடா தடைக்குள்ளே என்று கத்திவிட்டு முன்னுக்கு தான் ஓடினார். ஆம்,
எந்த இடத்துக்கு போவது கடினம் என்று நாங்கள் நினைத்தோமோ அந்த இடத்தை நோக்கி ஓடுங்கள் என்று வீரமணி அன்னையின் கட்டளை எங்களுக்கு கிடைத்தது. ஆம், இப்போது நாங்கள் முட்கம்பிகளுக்கும் மிதிவடிகளுக்கும் இடையிலே நாங்கள் போய் இருந்து கொண்டோம். எங்களை சுற்றி வளைப்பதாக நினைத்து சுற்றி வளைத்த இராணுவ அணி எங்களை தேடிக்கொண்டே இருந்தது. நாம் எப்படி மறைந்தோம் என்பது சிங்கள இராணுவத்துக்கு தெரியாது. இப்படியும் ஒரு உத்தியை கையாளலாம் என்று அன்றுதான் நான் படித்துக் கொண்டேன் என்று வீரமணியோடு கூட சென்ற அந்த போராளி சொல்லியிருந்தார்.

0: வீரமணி பற்றி வீரமணியின் நினைவு குறிப்பு ஏட்டிலே மூத்த தளபதி பிரிகேடியர் பால்ராஜ் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை எழுதுகின்றார். ஒரு தடவை ஆணரவு முகாம் வேவு பார்க்கவென எதிரியின் காவலனை ஊரடத்துச் செல்ல 6 தடைகளை வீரமணி கடந்திருந்தான். ஒரு தடவை ஆணரவு முகாமை வேவு பார்ப்பதற்கு சென்ற போது எதிரியின் காவலரனை ஊடறுத்துச் செல்வதற்காக 6 தடைகளை வெற்றிகரமாக வீரமணி கடந்துவிட்டான். இறுதியாக ஒரு மண் அணையை கடக்க முயன்ற போது அங்கே இருந்த ஆமி தன் கையிலிருந்த துப்பாக்கியை வீரமணியை நோக்கி நீட்டியிருக்கின்றார். உடனே வீரமணி சிங்களத்தில் ஏதோ சொல்லி வெறிட்ட அவன் சுடுவதை நிறுத்துகின்றான். ஆம், இவரை நோக்கி, வீரமணியை நோக்கி சுடுவதற்காக துப்பாக்கியை தூக்கிய அந்த சிங்கள சிப்பாய் வீரமணி சிங்களத்தில் ஏதோ ஒன்றை சொல்லி வெறிட்டுகின்ற போது அவன் துப்பாக்கியை நீட்டுவதை தவிர்த்து,
1: நான் பேச
0: இயல்பு நிலைக்கு வருகின்ற நிலை ஒன்றை வீரமணி அங்கே ஏற்படுத்தியிருந்தார். எதிரியின் குகைக்குள்ளேயே நின்று எதிரியை சுட வேண்டாம் என்று கட்டளையிடுகின்ற சூழ்நிலையை உருவாக்கி அந்த பிரதேசத்தை வேவு பார்க்க சென்றவன் வீரமணி என்று அவனுடைய நினைவு குறிப்பேட்டில் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்கள் எழுதிய பதிவு ஒன்று இருக்கிறது. வீரமணி பற்றி சார்ல் சண்டினி சிறப்பு படை தளபதியாக இருந்த கோபித் அவர்கள் சொல்லுகின்ற போது, வீரமணியின் தலைமையிலே நாங்கள் ஒரு வேவு நடவடிக்கைக்கு சென்றிருந்தோம். திரும்பி சுட்டதீவால் வந்து கொண்டிருந்த போது தண்ணீருக்குள்ளால் நீரேறியை கடந்துதான் போக வேண்டும் என்று வீரமணி சொன்னார். நடக்கக்கூடிய காரியமா? மிகச் சுலபமாக ஆமி எங்களை காணுவான். பிரச்சனை என்னவென்றால், தண்ணீரின் நடுவுக்குள்ளால ஒரு குத்திய நட்டு அந்த குத்தியில பெரணொன்றை கட்டி ஆமிக்காரர் வேவு பார்க்கின்ற நிலையம் ஒன்றை அமைத்திருந்தார்கள். அதிலே இருந்து பார்த்தால் தண்ணிக்குள்ள இருக்கிற மீனும் தெரியும், கரையில எலியோடுனா அதுவும் தெரியும். ஆமியின் அந்த கண்களுக்குள் தண்ணீரிலே மீன் துளினாலும் தெரியும், கரையிலே எலியோடினாலும் தெரியும் என்கின்ற அளவிலே தண்ணீருக்குள்ளே குத்திகளை இட்டு நிரப்பி அதன் மேலாக ஒரு பரணொன்றை அமைத்து ஒரு காவல் கோபுரம் மாதிரி ஒன்றை எதிரி அதிலே அமைத்திருந்தார். இப்படியான சூழ்நிலையில் இதுக்குள்ளால் எப்படி போறதென்று சால் சண்டனையின் சிறப்பு தளபதியாக இருந்த கோபித்தர்கள் வீரமணியை கேட்கின்றார். இந்த வேளையில வீரமணி அந்த கோபித்தன்கின்ற தளபதிக்கு சொல்கின்றார், வா, அவனுடன் செய்ய மாட்டான், போவோம் என்று சொல்லி சொன்னது மட்டுமல்லாமல் தான் முன்னே நடந்து செல்கின்றார் வீரமணி அவர்கள். நேரே ஆமியின் அந்த பரணை நோக்கி நடந்து பரணுக்கு கீழேயே நாங்கள் போய்விட்டோம். உள்ளுக்குள்ளே எனக்கு நடுக்கமாக இருந்தது. இது சால் சண்டனியின் சிறப்பு தளபதி கோபித் அவர்கள் சொல்லுகின்ற விடயம். உள்ளுக்குள்ளே எனக்கு நடுக்கமாக இருந்தது. நாங்கள் கீழே வரவும் ஆமி பரன்கால் குத்தியிலே அவன் தட்டினான். அந்த பரணமைத்த குத்தி இருக்கிறதல்லவா, அதிலே அவன் தட்டினான். அந்த இடத்தில் நின்றுவிட்டு அந்த அதிலே சாய்த்திருந்த ஏணியிலே ஏறி கௌத என்று சிங்கள ஆமியை பார்த்து கேட்டார் வீரமணி அவர்கள். சிங்களத்தில் ஏதோ அந்த ஆமிக்கு சொல்லிவிட்டு இறங்கி வந்தார் வீரமணி. எங்களுக்கு நெஞ்சி குழிக்குள்ள இருந்த தண்ணீர் சுத்தமாக வற்றி போயிருந்தது. ஆனால் அந்த வேளையிலே கூட வீரமணியின் கண்கள் வேவு பார்த்தது. அந்த சென்றிக்குள்ளே எத்தனை பேர் இருக்கிறாங்கள் வந்து சொல்கின்றார், ரெண்டு பேர் உள்ளு கிடக்கிறாங்கள், ஒருத்தன் இருக்கிறான். ரெண்டு பேர் உள்ளுக்கு கிடக்கிறாங்கள், நித்திரை ஒருத்தன் இருந்தபடியே இருக்கிறான் என்று சொல்லி அதில் கூட வேவு ஒரு மரணம் என்று சொல்லக்கூடிய பொறிய நிலையில் இருந்து கூட ஒரு வேவு வீரனாக தன்னுடைய கண்களை அங்கே அகல விரித்திருந்தார். தளம் திரும்பியதும் இது ஒரு சாதாரணமான விடயமல்ல கடந்து போவதற்கு. எனவே ஒரு தளபதி சால் சண்டனியின் சிறப்பு படை தளபதியாக இருந்த கோபித்தவர்கள் தளம் திரும்பியதும் வீரமணி இடத்திலே கேட்கிறார்கள். அப்போதுதான் அவர் சொல்கின்றார், எங்களுக்கு ஆபத்து வரும் என்றால், இது வீரமணி கோபித்துக்கு சொல்லிய வார்த்தைகள், எங்களுக்கு ஆபத்து வரும் என்றால் அதை எதிரியின் காலுக்குள்ளே அந்த ஆபத்தை கொண்டு போய் விட வேண்டும். அப்படி கொண்டு போய் விட்டோம் என்றால் அந்த ஆபத்து எங்களுக்கு நெருங்காது. இது கேட்பதற்கு மிக குழப்பமாக இருந்தாலும் வேவுக்காரர்களுடைய பார்வையிலே, ஒரு வேவு போராளியின் பார்வையிலே இது மிகப்பெரிய பாட நெறியாக அமைந்தது என்பதை தளபதி கோபித்தவர்கள் வீரமணி பற்றி சொல்லுகிற போது குறிப்பிடுகின்றார். எங்களுக்கு ஒரு எதிரி, எதிரியால் எங்களுக்கு ஒரு ஆபத்து நேர்கிறது என்றால், சூழ்கிறதுன்னு சொன்னால், அந்த ஆபத்தை கொஞ்சம் பெரிதாக்கி இரட்டிப்பாக்கி விட்டு அதை எதிரியின் காலுக்குள்ளே கொண்டு போய் விட வேண்டும். அதாவது வேவுக்கு சென்ற அந்த போராளிகளை சுடுவதாக இருந்தால், தானும் சாக வேண்டி வரும் என்கின்ற நிலையை எதிரிக்கு உருவாக்குகிற போது, தன்னை இழந்து போராளிகளை கொள்கின்ற மனநிலை சிங்கள சிப்பாய்களுக்கு வராது என்று வீரமணி சொல்லியிருக்கின்றார். அதாவது போராளிகளை தாக்கினால் தங்களுக்கும் அந்த சாவு வரும் என்கின்ற நிலையை தோற்றுவித்தால், அவன் தன்னை காப்பாற்றுவதற்கு முடிவெடுப்பானே தவிர, அவன் எங்களை கொள்வதற்கு அல்லது எங்களை துரத்துவதற்கு அந்த நிலையிலே முடிவெடுக்க மாட்டான் என்று அவர் சொல்லியிருந்தார். இந்த நிலை, இந்த படிப்பினை வீரமணிக்கு எங்கே இருந்து வருகிறதுனு சொன்னால், அவன் போராளிகளோடு வாழ்ந்த காலங்களை விட எதிரிகளின் படைநிலைகளுக்குள் வாழ்ந்து எதிரிகளை கண்காணிப்பதே தன் வாழ்க்கையாக கொண்ட ஒரு வேவு வீரனாக அதிகம் வாழ்ந்ததனால், எதிரியின் அசைவு, அவன் நோக்கம், அவன் சிந்தனை, அவன் பார்வை, அவனுடைய நடை உடை, அவன் துணி மாற்றுகின்ற எல்லா பழக்க வழக்கங்களையும் ஆராய்ந்து, இப்படித்தான் இவன் செய்வான், இப்படித்தான் எதிரி இருப்பான் என்பதை தீர்க்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு தளபதியாக, ஒரு வீரனாக அவர் திகழ்ந்திருக்கின்றார்.

ஆம். வீரமணியின் பலம் என்னவென்றால், அவனுக்கு சிங்கள சிப்பாய்களை நன்றாக தெரியும் என்பதுதான். சிங்கள சிப்பாய்கள் எப்பொழுது என்ன செய்வார்கள், என்ன செய்ய மாட்டார்கள், அவர்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன, எந்த நேரத்திலே என்ன செய்வார்கள் என்கின்ற அத்தனையையும் இவன் தன்னுடைய சுட்டு விரலுக்குள் தகவல்களாக வைத்திருந்தான். அவன் எதிரியின் தளங்களுக்குள் தான் வாழ்ந்த காலங்கள் அதிகம். சிங்கள சிப்பாய்களின் அந்தரங்கமான விடயங்களை கூட அவன் அறிந்து வைத்துக் கொண்டு போராளிகளுக்கு அதை பகுதியாக சொல்கின்ற காலங்களும் இருந்திருக்கிறது. இவனுடைய வேவு திறமையும் சண்டைக்களங்களிலே அவன் தன் அணியினரை துணிச்சலாக வழிநடத்திய தன்மைகளையும் கண்டு அவன் ஆளுமைகளை கவனித்த தளபதி தீவனவர்கள், பிரிகேடியர் தீவனவர்கள் இவனை ஒரு போர்முனை தளபதியாக தலைவருக்கு அறிமுகம் செய்தார். ஓயாதலைகள் 3 ஒட்டி சுட்டானிலே தொடங்கிய போது தன் அணி போராளிகளோடு புறப்பட்டு தளத்திலே வைத்து வீரமணி கதைத்தான். அதாவது சண்டைக்கு போர் களமுனைக்கு வந்துவிட்டார்கள். அந்த நேரத்திலே தனக்கு கீழே இருக்கக்கூடிய அணிப்படிகளுக்கு வீரமணி சொன்ன வார்த்தைகள், படிகள், நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லித்தாரன், ஞாபகம் வச்சிருங்கோ. தடைகளை உடைச்சு கொண்டு ஆமீண்ட காப்பரனுக்குள்ள குதிச்ச உடனே அத்த உசப்பாங்க் என்று பலமா கத்துங்கோ. ஆமி கையை தூக்கவில்லை என்றால் கையில் இருக்கக்கூடிய அந்த சிறிய கருவியை எரிஞ்சிட்டு அவர்கள் மீது ஒரு அழித்தொழிப்பு நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஞாபகம் வச்சிருங்கோ, ஆமிய சரணடைய சொல்றதுக்கு அத்த உசப்பாங்க் என்று நீங்கள் கத்த வேண்டும். ஒரு போர்முனைக்குள் செல்கின்ற போதே அந்த எதிரியை சரணடைய செய்யக்கூடிய வாய்ப்புகளை நீ ஏற்படுத்த முடியும் என்று போராளிகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அந்த உள உரன் இருக்கிறதல்லவா, அதுதான் போர் அரங்கிலே போர்க்களங்களிலே தன் அணியினரை கொண்டு சாதிக்க முடியாத களங்களையும் வெற்றிகரமான சாதனை களங்களாக மாற்றிய உத்தியாக வீரமணி கொண்டிருந்தார். புதிய களங்களுக்கு போராளிகள் வருகிற போது சண்டை எப்படியோ எப்படி அமையுமோ என்கின்ற ஒரு பயமும் பதட்டமும் பொதுவாக இருக்கும். அந்த பதட்டத்தை உடைப்பதற்காக இதென்ன பயம், நீ அவனை சரணடையக்கூட செய்யப் போகிறாய் என்கின்ற நிலையிலே தான் போராளிகளுக்கான உள உரனை வீரமணி விதைத்திருந்தார். ஓயாதலைகள் 3 ஆணரவு தளத்தை துடைத்தளிக்க முடிவு செய்த போது அதன் மையப்பகுதியை தனிமைப்படுத்துவதற்காக முதல்கட்டத்திலே பரந்தன் உமையாள்புரத்தையும் பக்கவாட்டாக வெற்றிலைக்கேணியையும் கைப்பற்றுவதற்கு தலைவர் அவர்கள் ஒரு திட்டத்தை வகுக்கின்றார். ஆனால் வெற்றிலைக்கேணி புல்லாவளி கைப்பற்றப்பட பரந்தன் மீதான நடவடிக்கையோ வெற்றியளிக்கவில்லை. பின்னர் கட்டளை தளபதி பிரிகேடியர் தீபன் அவர்கள் தலைமையிலே பரந்தன் மீது ஒரு சிறப்பு நடவடிக்கை ஒன்றை தொடுப்பதற்கு முடிவு செய்யப்படுகிறது. பகலிலே அந்த சண்டையை தொடங்குவதற்கு தலைவரோடு ஆலோசித்துக் கொண்டிருந்தார் தீபன் அவர்கள். அத்தகைய ஒரு அபாயமான சமரை தொடங்குவதற்கு வீரமணி அந்த இடத்தில் தேவைப்பட்டார். ஆம், எதிரிகளின் ஆர்ட்டிலரி டேங்கிகளை வழிநடத்துகின்ற ஒரு மரபு படைக்கு, அதுவும் தற்காப்பு போரிலே மிக வசதியாக இருக்கும். ஆனால் பகலிலே ஒரு சமரை எதிர்பார்க்காத சிங்கள சிப்பாய்கள் மீது முதல் முறையாக செய்யப்படுகின்ற பகல் பொழுது நடவடிக்கை என்பது வெற்றிகரமாக அமைவதற்கான வாய்ப்புகள் பற்றி அங்கே எல்லோரும் ஆராய்ந்தார்கள். ஓயாதலைகள் 2 எதிரியின் முறியடிப்பை மீள முறியடிப்பதற்கு ஒரு எத்தனிப்பை செய்து வெற்றி காணப்பட்ட வரலாறும் இங்கே இருந்தது. அதில் ஒரு அணித்தளபதியாக களம் இறங்கியவர்தான் இந்த வீரமணி. இப்போது பகலிலே தொடங்கப்படும் சமருக்கும் வீரமணி ஒரு பகுதி தளபதியாக நியமிக்கப்பட்டார். ஆம், தீபனவர்கள் எதிர்பார்த்தது போலவே வீரமணி அந்த இடத்துக்கு சென்றார், வென்றார். அந்த நடவடிக்கை பற்றி தளபதி தீவனவர்கள் பிறகு சொல்லிய போது, வீரமணி தன்னுடைய டீமோடு பிடித்திருந்த அந்த காவலரங்களை எதிரியின் டேங்கி அணி வந்து மீண்டும் பிடிக்கின்ற முயற்சிகளை செய்தது. அந்த இடத்திலே வீரமணிக்குள்ள தெரிவு 2 ஒன்று, அணிகளை பாதுகாத்து கொண்டு பின்வாங்க வேண்டும், அல்லது தாங்கள் இருந்து அந்த காப்பு அகழிகளுக்குள் இருந்து வெளியேறி அந்த சிங்கள சிப்பாய்களின் எதிரிகளை, அதாவது டேங்கிகளை எதிர்கொள்ள வேண்டும். வீரமணி 2வதை தெரிவு செய்தார். அதாவது போராளிகளை காத்துக்கொண்டு பின்வாங்குகின்ற முடிவு எடுக்காமல் எதிரிகளின் டேங்கிகளை எதிர்கொள்ளுகின்ற முடிவை வீரமணி எடுக்கின்றார்.
தன்னுடன் இருக்கக்கூடிய அந்த சிறிய அணியை வைத்துக்கொண்டு எதிரிகளின் டேங்கி அணியை முற்றுமுழுதாக முறியடித்து அந்த வெற்றியை எமக்கு சாதகமாக தந்ததில் வீரமணியின் பங்கு அதிகம் என்பதை தளபதி தீவன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இதில் மிக முக்கியமான ஒரு வரலாற்று பதிவொன்று வீரமணியின் வரலாற்றில் அமைகிறது. ஓயாதலைகள் மூன்றிலே தென்மராட்சிக்குள்ளால் நுழைந்த தமிழர் சேனை அரியாலை வரை முன்னேறி இருந்த வரலாறு ஒன்று இருக்கிறது. யாழ் அரியாலையில் வீரமணி தன்னுடைய அணிகளோடு நிலை கொண்டிருந்த போது அப்போதுதான் புதிதாக யாழ் மாவட்டத்துக்கான தளபதியாக சிங்கள சிப்பாய்களின் படைத்தளபதியாக சரத் பொன்சேகா அவர்கள் பதவியேற்ற நாள், அதாவது பதவியேற்ற காலம். நடந்து வந்தேன் யாழ்ப்பாணத்துக்கான புதிய தளபதியாக சிங்கள படைத்தரப்பிலே சரத் பொன்சேகா பதவியேற்ற போது கினிகிர என்கின்ற ஒரு படை நடவடிக்கையை அரியாலை ஊடாக சரத் பொன்சேகா தொடங்கியிருந்தார். வீரமணி தன்னுடைய அணிகளோடு அதற்கு எதிராக சண்டைக்களங்களை ஆரம்பித்தான். இந்த தகவல் சால் சண்டனி சிறப்பு படையணி சிறப்பு தளபதிக்கு கிடைத்த போது அவர் அந்த களம் நோக்கி விரைந்து போகவும் அதற்கிடையில் அந்த நடவடிக்கையை வீரமணி முழுக்க முழுக்க வெற்றிகரமாக முடித்திருக்கவும் சரியாக இருந்தது. ஒன்றல்ல நூறல்ல, வீரமணியின் அந்த எதிர்கள சமராடலில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிங்கள சிப்பாய்களின் உடல்களும் பல நூறு காயமடைந்த சிங்கள சிப்பாய்களையும் கொழும்புக்கு ஏற்ற வேண்டிய தேவையை சரத் பொன்சேகாவுக்கு அது ஏற்படுத்தியிருந்தது. கொழும்பு தலைமையகத்தின் உத்தரவில்லாமல் தன்னிச்சையாக செயல்பட்ட சரத் பொன்சேகா யாழ் தளபதி பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் என்பதும் வரலாறு. அதாவது முதல் முறையாக யாழ்ப்பாணத்தின் தளபதியாக பதவியேற்ற சரத் பொன்சேகாவின் பதவியை இழக்கச் செய்ததிலும் வீரமணியின் வரலாற்று பதிவு ஒன்று இருக்கிறது. அந்த துணிகர செயல்பாட்டுக்காக வீரமணியின் தனித்திறமையை தேசிய தலைவர் அவர்கள் பாராட்டியிருந்தார். இந்த நிலையில்தான் விடுதலை போராட்டத்தின் புகழ் பூத்த சால் சண்டனி சிறப்பு படையணியின் துணைத் தளபதியாக வீரமணி அவர்கள் நியமிக்கப்படுகின்றார். 90ஆம் ஆண்டு மாங்குளம் மீதான நடவடிக்கையில் காவும் குழுவாக முதல் முதலிலே பங்கேற்றவன் 2001ஆம் ஆண்டு தீச்சுவாலை என்கின்ற சிறப்பு நடவடிக்கை வரை சிறப்பு தளபதியாக தன்னுடைய 50வது களத்தை கண்டான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 10 அல்லது 11 ஆண்டுகளுக்குள் 50க்கும் மேற்பட்ட வீரதீர செயற்பாடுமிக்க களங்களில் அவன் கடமையாற்றியிருக்கின்றான். இறுதியாக நாகர்கோவில் களமுனை பகுதிக்கு தளபதியாக இருந்தபோது போராளிகளை பார்ப்பதற்கு பலகாரம் கொண்டு செல்கின்ற மக்கள் முன்னே வீரமணி உரையாற்றுகின்ற நேரம் ஒன்று வந்தது. அந்த வேளையில்தான் மக்கள் முன்னே அவன் உரையாற்றுகிற போது சொன்னான், சிங்கள தளபதி சரத் பொன்சேகாவின் யாழ் தளபதி பதவியை முதல் முதலிலே பறிச்சது நான் தான். இப்போ படைத்தளபதி பொறுப்பில் இருந்து கொண்டு அவர் சண்டைக்கு திமிருகிறார். சண்டையை தொடக்கட்டும், அவரை இராணுவத்தை விட்டே கலைக்கிறனா இல்லையா பாருங்கள் என்று அவன் அந்த மக்கள் முன்னே அவன் சொல்லியிருந்தான். வெயில் சரியாக சாய்ந்திராத ஒரு பின்னிற பொழுதிலே மக்களும் போராளிகளும் கிளிநொச்சி பண்பாட்டு மண்டபத்திலே திரண்டிருக்க வீரமணியை தாங்கிய பீளை உள்ளே தூக்கி வரப்படுகிறது. வீரமணியின் மனைவி வீரமணியின் உடலை கட்டிப்பிடித்துக் கொண்டு கதறிக்கொண்டிருந்தார். கூட்டத்திலே ஆங்காங்கே விம்மல்கள் வெடிக்கிறது. விடுதலை போரிலே 50க்கும் மேற்பட்ட போர்க்களங்கள் கொண்ட ஒரு அசகாய சூரன் அமைதியாக படுத்திருப்பது என்னவோ அங்கே இருந்த போராளிகளை என்னவோ செய்தது. இந்த இடத்தில் மூத்த தளபதி பால்ராஜ் அவர்கள் குறிப்பிடுகின்றார், கடலிலே ஏற்பட்ட வெடிவிபத்திலே மீனுக்கு குண்டடித்து வீரமணிக்கு காயம் என்று சொன்னார்கள். இது தளபதி பால்ராஜ் அவர்கள் சொல்லிய வார்த்தைகள். அதிர்ந்து போனேன். சரி, காயந்தானே என்று நினைத்து கொண்டிருக்க, இல்லை இல்லை, வீரமணிக்கு ஒரு கையில்லையாம் என்றார்கள். சரி, கையில்லாட்டிலும் பரவாயில்லை, அவன் வரட்டும் என்று காத்திருந்தேன். கொஞ்ச நேரத்தில் நிலைமை மோசமாக இருப்பதாக சொன்னார்கள். அவன் உயிர் தப்பினால் போதும் என்கின்ற நிலைக்கு நான் வந்தேன். இது பால்ராஜ் அவர்கள் சொல்லிய வார்த்தைகள். முதலிலே குண்டடிப்பட்டது என்று சொன்னார்கள், காயம்தானே, வரட்டும் என்றிருந்தேன். கையில்லை என்று சொன்னார்கள். சரி, கையில்லை, உயிரோடு இருக்கிறான் தானே, வரட்டும், பரவாயில்லை, ஒரு கைதானே இல்லை என்று நினைத்து அவன் வரவேற்காக காத்திருந்தேன்.
நிலைமை மோசம் என்றார்கள். அவன் உயிரோடு இருந்தால் போதும் என்கின்ற நிலைக்கு நான் வந்தேன். பிறகு அவன் சாவை தழுவியதாக சொன்னார்கள். அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருந்தது என்று தளபதி பால்ராஜ் அவர்கள் அவனுடைய சாவு பற்றி குறிப்பிடுகின்றார். சாவு வீரமணிக்கு அஞ்சி கோழைத்தலமாய் அவனை கொன்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவன் நின்று சமராடிய போர்க்களங்களில் அவனை வீழ்த்துவதற்கு சாவு அவனை நெருங்குவதற்கு தயங்கி இருக்கிறது. அவதனால்தான் போர்க்களம் இல்லாத ஒரு கடற்கரையில் அவனை சாவு நெருங்கியிருக்கிறது. அவனுடைய புதைகுழிக்கு மண் போட்டு எல்லாம் முடிந்தது, இனி வீரமணி வரமாட்டான் என்று மனதிலே திரும்பவும் ஒரு உயிரை பிழிகின்ற விடயம் உள்ளே அமைகிறது. அவனுடைய வீட்டில் அந்தியேட்டிக்காக போராளிகளும் தளபதிகளும் போயிருந்தார்கள். உள்ளே தொப்பென்று ஒரு சத்தம் கேட்டது. இது அந்தியேட்டி வீட்டிலே நிகழ்ந்தது. உள்ளே தொப்பென்று ஒரு சத்தம் கேட்டது. வீரமணியின் படம் விழுந்து கண்ணாடி உடைந்து விட்டது என்றார்கள். பக்கத்திலே இருந்தவர் சொன்னார், நான் படத்துக்கு வணக்கம் செலுத்தும் போது அவன் படத்துக்குள்ளே உயிரோடு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை கண்டேன். இது அங்கே இருந்த ஒரு முதியவர் சொல்லிய வார்த்தை. நான் படத்துக்கு வணக்கம் செலுத்த போகும்போது அவன் உயிரோடு இருந்ததை கண்டேன். அவன் படத்திலிருந்து வெளியே வர எத்தனிச்சிருக்க வேண்டும், அதனால்தான் கண்ணாடி உடைந்திருக்க வேண்டும் என்று, அவன் வந்துவிட மாட்டானா என்று தன் ஏக்கத்திலே இருந்த அந்த ஆற்றாமை உணர்வுகள் பற்றி அந்த முதியவர் சொன்னதை தளபதி அவர்கள் கேட்டார்கள். எல்லோருக்கும் அதுதான் ஒரு நப்பாசையாக இருந்தது. வீரமணி திரும்பி வந்தால் என்ன? ஆனால் வன்னிக்களத்தில் என்ற ஒட்டுமொத்தமான சிங்கள படைகளை பொறுத்தவரை இரவிலே தங்கள் தளங்களிலே அலைந்து திரிகின்ற ஒரு மெல்லிசான உருவம், ஒரு ஓரல் முகம், ஒரு இளைய வயது, மினுங்குகின்ற கண்கள், கழுத்திலே ஒரு நீள நிற வெள்ளை பல் தொங்க விடுகின்ற ஒரு கயிறு, சுட்டால் படாது, நின்றதை காண முடியாது, எங்கே என்று பார்த்தால் அந்த உருவம் எங்கும் மறைந்திருக்கும், சுட எத்தனித்தால் அந்த அத்த உசப்பாங் என்று சிங்களத்திலே கீச்சிட்டு விட்டு அந்த உருவம் எங்கே போனதென்று தெரியாமல் மாயமாய் மறைந்துவிடும். இப்படி ஒரு பிசாசு போன்ற உருவம் தங்களுடைய முகாம்களில் இனி உலவாது என்று அவர்கள் இனி நிம்மதி பெருமூச்சு விடலாம். சிங்கள பிக்குகளிடமிருந்து மந்திரித்து கழுத்திலே கட்டிய தாயத்து இனி சிங்கள படைகளுக்கு தேவையில்லாமல் போகலாம். ஆம், அவன் போராளிகளோடு வாழ்ந்ததை விட சிங்கள சிப்பாய்களின் தளங்களுக்குள் அவர்களோடு அவர்களாக படுத்துறங்கிய காலங்கள்தான் அதிகம். அவன் சிங்கள சிப்பாய்களை பொறுத்தவரையிலே அவன் அவர்களுடைய கண்களுக்கு ஒரு மாய உருவமாகவே அவன் கடைசி வரை வாழ்ந்திருக்கின்றான். ஒரு போராளியின் குருதிச்சுவடுகளிலிருந்து வீரமணி என்கின்ற ஆகச்சிறந்த வீரனின் களமுனையின் ஒரு சில பகுதிகளை மட்டுமே உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன். அவன் 50 களங்களுக்கு மேல் கண்ட ஒரு அசகாய சூரன், ஒரு தனிப்பெரும் ஆற்றல், ஒரு நடமாடுகின்ற புலனாய்வு பல்கலைக்கழகம் அவன். இது தளபதிகள் கூறிய வார்த்தை. வீரமணி என்பவன் ஒரு நடமாடுகின்ற புலனாய்வு பல்கலைக்கழகமாகவே தமிழ் ஈழத்துக்கு அவன் இருந்தான். புதிய போராளிகளுக்கான படிப்பினையும் பாடவுமாக அவன் இருந்தான். இப்படியானவனைத்தான் சாவு போர்க்களங்களிலே சந்திப்பதற்கு தயங்கி அவனை ஒரு கடற்கரையிலே வைத்து காவு கொண்டிருக்கிறது. 2006 ஐந்தாம் மாதம் 24 நாள் யாழ் குடரப்பு பகுதியிலே கடற்கரை பகுதியிலே ஏற்பட்ட தவறுதலான வெடி விபத்தின் போது வீரச்சாவை தழுவிக்கொண்டார் வீரமணி என்கின்ற அந்த வீர தளபதி. இங்கே ஒரு சில தளபதிகள், ஒரு சில போராளிகள் பற்றிய விதைப்பு விடயங்களைத்தான் உங்களோடு நாங்கள் பகிர்கின்றோம். இந்த ஒரு சில போராளிகள், ஒரு சில தளபதிகளூடாக தமிழ் ஈழ விடுதலைக்காய் அந்த பயணத்திலே தங்கள் உயிர்களை விதையாக்கி இருக்கக்கூடிய அத்தனை மாவீரர்களையும் நாங்கள் இவர்களின் பெயர்களுக்கூடாக நினைவேந்திக் கொள்கின்றோம். அவர்களுக்கான அகவணக்கத்தையும் செய்து கொள்கின்றோம். அதேவேளையில் இதே காலப்பகுதியில் சிங்கள படைகளாலும் இந்திய படைகளாலும் படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட எங்கள் தாயகத்தின் மக்களையும்
நினைவேந்தல் செய்து அவர்களுக்கான அகவணக்கத்தையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம். காற்றில் நேரம் 4:05. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம். 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை முழுமையாக தடை செய்வதற்கு பதிலாக வயது குழந்தைகளின் அடிப்படையிலே அதனை ஒழுங்குபடுத்தும் முறைமை குறித்து ஆராய்ந்து வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார பிரதியமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். தமிழ்நாட்டுக்கு காவிரியிலிருந்து ஜூன் மாதத்துக்கான 9.91 DMC நீரை திறந்து விடுவதற்கு கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கிடையே வர்த்தக ஒப்பந்தம் இருந்த போதிலும் கனடா மெக்சிகோ மீதான வரிகள் தொடரும் என அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி தெரிவித்திருக்கின்றார். அரசுக்கு எதிரான போராட்டங்கள் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேலுடனான மோதல்களின் போது நாடு முழுவதும் விதிக்கப்பட்ட கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு பிறகு இணைய சேவைகளை மீட்டெடுக்குமாறு உத்தரவிட்டிருந்த ஒரு ஜனாதிபதி அமைப்பை ஈரானின் நீதித்துறை இன்று இடைநிறுத்தியது. சிஎம்ஆர் தமிழப்பம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

0: புதிய எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA கிரெடிட். மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18 0508 ட்ரூ ரோட் மிசிசாகா. இண்டுமிஷன் .ca

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றில். நேரம் 4:11. அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் அருண், செல்வி.
0: வணக்கம் செல்வி, நலம் தானே நீங்கள்?
1: நலமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள்
0: நலமாக இருக்கிறேன் சொல்லுங்கள். என்ன பாடல் உங்கள் தெரிவாக்க போறீங்கள்?
1: எனக்கு கண்டா வரைக்கிறாங்க
0: ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். ஒலிக்கின்ற பாடல் இது சந்தோஷ் நாராயணன் இசையிலே மாரி செல்வராஜின் வரிகளில் உருவாகிய பாடல். கர்ணன் திரைக்காக ஒலிக்கிறது.

0: அந்த பாடல் மாரியம்மா மற்றும் சந்தோஷ் ஆகியோர் பாடியது. நேரம் 4:17.
1: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
5: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
0: நேரம் 4:19. இது உங்கள் தெருவிலே பாடல்கள் ஒலிக்கின்ற நேரம். அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம் இந்த வேளையிலே. அழைப்பிலே வணக்கம்.
6: வணக்கம் அருள்குமார், நான் கண்ணன் பேசுறேன்.
0: வணக்கம் கண்ணன், நலம் தானே?
6: நலம். கேட்கும் பாடல் வந்து நித்ரியா தமிழா என்ற பாடல, சுகுமாரன் என்ற குரல்ல. அதுக்கு முன் வந்து விசேடபிரிவு சேர்ந்த லெப்டினல் வீரமணி அண்ணா அவர்களுக்கும், அதன் உட்பட விடுதலை புலியின் போர் வீரச்சாவை தலைவி கொஞ்ச மாவீரர்களுக்கும், இந்திய ராணுவத்தாலும் ஸ்ரீலங்கா ராணுவத்தாலும் கொல்லப்பட்ட இன படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களுக்குமாக எனது ஈக வணக்கத்தை தெரிஞ்சு கொண்டு இந்த பாடலுக்கு
0: ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்த உடனமைக்கு
6: நன்றி.
0: நன்றி கண்ணன்.

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
1: நேரம் 4:25.
2: Everything okay? No problem and did you
3: bar kalam closing da tadikira nadik
4: the customer you're trying to reach is not available.
5: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155, 416-268-0155.
6: மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி பிரிவுகள், 1000+ மேற்பட்ட லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ் ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை தெரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், 2140 மோர்னிங் சைட் அவென்யூ அண்ட் ஃபின்ச் ஷெல் கேஸ் station plaza will 416-298-6116 பட்டுக்கிழக்கூர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க்.
7: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
6: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
7: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
6: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
7: 416-271-5992.
6: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
1: உங்கள் திருவிலே பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 4:36. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். இந்த வெளியில் அழைப்பில் வணக்கம்.
8: வணக்கம் யோகா.
1: வணக்கம் யோகா, சொல்லுங்கள், நலம் தானே நீங்கள்?
8: நலமா இருக்கிறேன்.
1: நலம் சொல்லுங்கள், என்ன பாடல் கேட்க போறீங்க?
8: அதுக்கு முதல் தாய் மண்ணின் விடுதலைக்காக தங்கள் உயிர்களை ஆபுதியாக்கிய மாவீரர்களுக்கும் மற்றும் இனப்படுகொலை செய்யப்பட்ட எம் உறவுகளுக்கும் எனது அகவணக்கத்தை கூறிக்கொண்டு எனக்கு தங்கமலை திருடன் படத்தில் இருந்து சத்தியமே என் பாதை அந்த பாடல்
1: ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
8: நன்றி அருண். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 91.3.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
6: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றிலே. நேரம் 4:33. அழைப்போடு காத்திருக்க அடுத்த நேரை சந்திக்கலாம். இந்த வெளியில அழைப்பில் வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: சுதர்ஷினி கேட்கிறேன்.
6: வணக்கம் சுதர்ஷினி, நலம்
7: தானே?
6: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
7: அனைத்து மாவீரர்களுக்கும் எனதாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ராஜ்யம் படத்திலிருந்து தமிழன் தமிழன் வென்றான் தமிழன்
6: ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
7: நன்றி. நன்றி, வணக்கம்.
6: நன்றி, வணக்கம்.

0: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM.
1: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
3: உங்களுக்கான நிகழ்ச்சியோடு கலந்து கொள்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். இந்த வழியில் அழைப்பிரி வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் அண்ணா. நான் சங்கர் இருக்கிறேன், பிரம்டன்ல இருந்து.
3: வணக்கம் சங்கர், நலம் தானே?
4: நான் நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கிறேன். சொல்லுங்கள், என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: எனக்குன்னா அந்த அலையோசை படத்துல இருந்து போராடடா ஒரு வாழைந்த அந்த பாடல் என்ன அனைத்து ஈழ போராளிகளுக்காக கேட்க விரும்புறேன்.
3: ஒலிக்கிறது உங்கள் தெளிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கும்.
4: நன்றி, வணக்கம் அண்ணா.
3: நன்றி, வணக்கம்.

0: மலேசியா வாசவன் குழுவினர் பாடிய பாடலாக அந்த பாடலை கேட்டீர்கள். நேரம் 4:43.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
3: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்ப்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
1: இது உங்கள் வானொலி CMR 101.3.
0: நேரம் 4:45. அழைப்பிலே இருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்,
0: நலமா இருக்கிறேன் ஜோகி. நீங்கள் நலம் தானே?
5: நல்ல மகிழ்ச்சியா இருக்கும்.
0: என்ன பாடல் கேட்க போறீங்க?
5: ஒரு காலம் வரும், நல்ல நேரம் வரும்.
0: உங்களுக்கு
5: அனைத்து மாவீரர்களுக்கும் ஆவணங்களை தெரிவித்து இந்த பாடலை கேட்டு.
0: நன்றி ஜோகி. ஒலிக்கிறது பாடல் கேளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம். கே ஜி ஜெயசுவாஸ் பாடிய பாடல் பூவுக்குள் பூகம்பம்.

0: இது உங்கள் வானொலி செய்யுமாறு 101.3 FM.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது வீட்டு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியில் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம் டீன்கலி
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: 905-270-8800 905-270-8800
3: உதயம் சூப்பர் மார்க்கெட்
5: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும் 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்
5: வட்டி வெறும் 1.5%
6: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன
6: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
5: 416-834-2266
8: மாவீரர்களுக்கும் படுகொலை செய்யப்பட்ட அனைத்து பொதுமக்களுக்கும் அது அகவணக்கத்தை தெரிவித்து பாடல்
6: கேளுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்
8: நன்றி

0: அந்த பாடல் ஜோகிபி பாடிய பாடலாக ஒலித்தது. நேரம் 4:56.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: உங்களுக்கான நிகழ்ச்சியின் நிறைவு நேர் யார் என்று பேசலாம். அழைப்பிலே வணக்கம். வணக்கம் சிவானந்தன், சொல்லுங்கள், என்ன பாடல் உங்கள் திரிவாக்கு போறீங்கள்? ஒலிக்கிறது உங்கள் திரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். ஒலிக்கிற பாடல் இது மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைக்காக ஒலிக்கிறது. இந்த பாடலோடு இன்றைய அதிகாலை பொழுதின் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் நன்றி. பிறந்திருக்கின்ற இந்த புதிய நாள் உங்கள் எல்லோருக்குமே சிறந்த நாளாக, மகிழ்ச்சியான பாதுகாப்பான நாளாக அமைய வேண்டும் என்கின்ற நல் வாழ்த்துகள் கூறிக்கொண்டு, இன்னொரு நாள் காற்றலை வழியே உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் அன்பும் நன்றியும் பகிர்ந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான், உங்கள் அன்பின் அருண்குமார். தொடர்ந்து வரக்கூடிய காற்றலை நிகழ்ச்சிகளில் ராம் பிரசன் உங்களுடன் இருந்திருப்பார். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நன்றி அருண்குமார். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். FM 101.3 CMR தமிழ் FM-களில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 27ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. தொடர்வது CMR தமிழ் FM-இன் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க CMR தமிழ் FM.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் எஸ் ஜே ராம்பிரசன், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் கைபேசியில் உள்ள விவரங்களை ஆராய்வதற்காக அமெரிக்காவின் பிரதான புலனாய்வு அமைப்பான பெடரல் விசாரணை பணியகத்தின் உதவியை நாடியிருப்பதாக கொழும்பு குற்றப்பிரிவு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருக்கின்றது. தமிழ்நாட்டின் கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாத்திட உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கின்றார். கடந்த 3 வாரங்களுக்குள் கொங்கோ, உகண்டா அல்லது தென் சூடான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்த பயணிகள் கனடாவுக்கு வந்ததன் பிறகு 21 நாட்களுக்கு தனிமைப்படுத்திக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் ராணுவத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட ராணுவத் தலைவர் முகமது ஓடே மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் மேற்கொண்டதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: விரிவாக்கப்பட்ட நிதிவசதி திட்டம் தொடர்பான 5வது மற்றும் 6வது கட்ட மீளாய்வுகள் குறித்து எட்டப்பட்ட உத்தியோத்தர் மட்ட இணக்கப்பாட்டுக்கு ஒப்புதல் வழங்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் இயக்குநர் சபை இன்று கூடுகின்றது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டிருக்கின்ற இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் செயல் திட்ட பிரதானி எவான் பபஜியோ, கடந்த சில ஆண்டுகளில் இலங்கை பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதிலும் வெளிநாட்டு கையிருப்பு மட்டத்தை வலுப்படுத்துவதிலும் மற்றும் சந்தை நம்பகத்தன்மையை மீள கட்டியெழுப்புவதிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்க அதிகாரிகள் மேற்கொண்ட தொடர்ச்சியான நடவடிக்கைகள் காரணமாக பொதுமக்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் ஏனைய பங்குதாரர்கள் மத்தியில் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் படிப்படியாக ஸ்திரமடைந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் அண்மையில் உருவாகியுள்ள உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் மற்றும் சவால்கள் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு புதிய அழுத்தங்களை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவின் கைபேசியை உள்நுழைவதற்கு செய்வதற்கு அமெரிக்காவின் புலனாய்வு மற்றும் சட்ட அமுலாக்க முகவர் அமைப்பின் உதவி கோரப்பட்டிருப்பதாக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். கபில சந்திரசேனவனின் மரணம் தொடர்பான நீதவான் நீதிமன்ற விசாரணை 5வது நாளாகவும் கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டபொழுது இந்த விடயம் அறிவிக்கப்பட்டது.

0: வரை 18 நபர்களிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக நீதவான் இதன்போது தெரிவித்திருக்கின்றார். கவ் பே இணையதளம் ஊடாக போக்குவரத்து அபராதங்களை சம்பவ இடத்திலேயே செலுத்துவதற்கு வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்காத போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை காவல்துறை எச்சரித்துள்ளது. வாகன சாரதிகளின் சுமையை குறைக்கவும் போக்குவரத்து அபராதங்களை செலுத்துவதில் ஏற்படும் தாமதங்களை குறைப்பதற்கும் இந்த ஆப் உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டு ஏப்ரலில் கோபே கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டதாக காவல்துறை மா அதிபர் டபிள்யூ பிஜே சேனாதீர தெரிவித்திருக்கின்றார். முந்தைய முறையின் கீழ் வாகன சாரதிகள் பணம் செலுத்துவதற்கு அதிகமான நேரத்தை செலவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் அது தேவையற்ற சிரமத்தை விளைவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சிரமங்களை தவிர்ப்பதற்கும் பொதுமக்களின் மதிப்புமிக்க நேரத்தை சேமிப்பதற்கும் கோபே முறை அறிமுகப்படுத்தப்பட்டதாக காவல்துறை அதிபர் தெரிவித்தார். மத்திய கிழக்கு பிராந்திய மோதல்களுடன் தொடர்புடைய நெருக்கடிகள் தணியும் வரை தற்போதைய எரிபொருள் மானிய நடைமுறையை நிறுத்தும் திட்டம் எதுவும் அரசாங்கத்திற்கு இல்லை என்று மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. எரிபொருள் மற்றும் மின்சார விநியோகத்தில் ஏற்படும் நட்டத்தை அரசாங்கத்தினால் காலவரையின்றி பொறுப்பேற்க முடியாது என்று அண்மையில் நுவரேலியாவில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து தெரிவித்திருக்கும் மின்சக்தி அமைச்சர் அனுரக் கருணாதிலக்க, ஜனாதிபதி கூறியது மானியத்தை காலவரையின்றி தொடர முடியாது என்பதைத்தான் என்றும், தற்போதைய நெருக்கடி நிலை தணிந்த பின்னரே இந்த மானியம் நீக்கப்படும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். பொதுமக்களின் பொருளாதார சுமையை குறைப்பதற்காக தற்போதைய மானிய ஏற்பாட்டின் கீழ் அரசாங்கம் 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாயையும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபாயையும் பொறுப்பேற்று வருவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார்.
1: இந்திய செய்திகள்.
0: தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றதன் பின்னர் 2 நாள் பயணமாக டெல்லி செல்லும் முதலமைச்சர் விஜய் அங்கு பிரதமர் நரேந்திர மோடி உட்பட்ட அரசியல் தலைவர்களை சந்திக்கவுள்ளார். சென்னையில் இருந்து இன்று தனி விமானம் மூலமாக முதலமைச்சர் விஜய் டெல்லிக்கு செல்கின்றார். இதனைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துக்கு செல்லும் முதலமைச்சர் விஜய் அங்கு அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை திறந்து வைக்கின்றார். அதன்பின் மாலை பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் முதலமைச்சர் விஜய் சந்திக்கவுள்ளார். இந்த சந்திப்பின் போது மெட்ரோ ரயில் திட்டம், பிஎம் ஸ்ரீ கல்வி நிதி, மீனவர் பிரச்சினை, மேகதாது விவகாரம், நிலுவையிலுள்ள நிதிப்பகிர்வு, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை, பல்வேறு மத்திய அரசு திட்டங்களுக்கான மாநில பங்குகள் விரைந்து விடுவிப்பு, பருவ காலத்திற்கு தேவையான யூரியா உட்பட்ட உரங்கள் விரைந்து விநியோகிப்பது உட்பட தமிழகத்தின் நலன் சார்ந்த திட்டங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் கடிதம் வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோரையும் அவர் சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உட்பட்டோரையும் சந்தித்து துறை சார்ந்த கோரிக்கை கடிதங்களை வழங்க முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பயணத்தினிடையே காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உட்பட்டோரையும் முதலமைச்சர் விஜய் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாத்திட உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாட்டின் கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்குகள் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும், இந்த தமிழ்நாடு சட்டம் 1994 எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள் இன்று விசாரணைக்கு வர இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டினை பாதுகாக்கும் நோக்கில் உரிய சட்ட நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள முதலமைச்சர் அறிவுறுகளை வழங்கியிருக்கின்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: கனேடிய செய்திகள்.
0: எபோலா நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான அண்மைய நடவடிக்கைகளின் கீழ் கடந்த 3 வாரங்களுக்குள் கொங்கோ, உகண்டா,

0: அல்லது தென்சூடான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்தவர்கள் கனடாவுக்கு வந்ததன் பிறகு 21 நாட்களுக்கு தனிமைப்படுத்திக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் கனடாவுக்குள் நுழைந்து பரவும் அபாயத்தை குறைக்கும் வகையில் தற்காலிக எல்லை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தி கனடிய அரசாங்கம் உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கனடாவின் பொது சுகாதார முகமை அறிவித்திருக்கின்றது. இந்த தற்காலிக தனிமைப்படுத்தல் நடவடிக்கை மே 30 முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் இது ஆகஸ்ட் 29 வரை அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா நோய் பரவும் அபாயம் அதிகமாகவோ அல்லது மிக அதிகமாகவோ உள்ள அனைத்து நாடுகளைச் சேர்ந்த குடியிருப்பாளர்களுக்கு குடியேற்ற ஆவணங்களை மே 27 முதல் 90 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாகவும் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இதற்கு தனிமைப்படுத்தல் விடுமுறை, கனேடிய குடிமக்கள் நிரந்தர குடியிருப்பு விசா மூலம் ஏற்கனவே கனடாவில் வசிப்பவர்கள், இந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நபர்கள் மற்றும் எபோலா நோய் அறிகுறிகள் இல்லாத வெளிநாட்டு பயணிகள் ஆகியோருக்கும் பொருந்தும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கோவிச்சான் பழங்குடியினரின் நில உரிமை தீர்ப்பு போன்ற ஒரு முக்கியமான நீதிமன்ற வழக்கை மீண்டும் நடத்துவது அரிதானது என்று பிரிட்டிஷ் கொலம்பியாவின் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். முழு உரிமை பத்திரத்துடன் ஒப்பிடுகின்ற பொழுது பழங்குடியினரின் உரிமை ஒரு மூத்த உரிமை என்று தீர்ப்பளிக்கப்பட்டதால் தாங்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பது குறித்த விவரங்களை மொன்ட்ரோசி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தில் முன்வைக்க முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். நீதிபதியினால் வழங்கப்பட்ட 300 மொத்த உரிமை பகுதியில் மெட்ரோஸ் நிறுவனம் சுமார் 120 நிலத்தை வைத்திருப்பதாகவும், ஆனால் ஆரம்ப வழக்கின் போது நீதிமன்றம் தனியார் நில உரிமையாளர்களின் வழங்களை கேட்கவில்லை என்றும், எனவே அந்த நிறுவனம் விக்டோரியாவில் உள்ள பிரிட்டிஷ் கொலம்பிய உச்சநீதிமன்ற நீதிபதியிடம் இந்த வழக்கை மீண்டும் நடத்துமாறு கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: ஹமாஸ் ராணுவத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட ராணுவ தலைவர் முகமது ஓடே மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் மேற்கொண்டதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. ராணுவ தலைவர் ஓடேவின் நிலை குறித்து ஹமாஸ் உடனடியாக தகவல்களை வெளியிடவில்லை. அதே நேரத்தில் இஸ்ரேலிய அதிகாரிகள் அவரது மரணத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. இருப்பினும் இந்த நடவடிக்கை வெற்றி பெற்றிருக்கலாம் என்று ஆரம்பகட்ட மதிப்பீடுகள் குறிப்பிடுவதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. தாக்குதல் காசா நகரத்தின் மேற்கு பகுதியில் உள்ள ரிமால் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டதாகவும், அங்கு குறைந்தது 3 உயிரிழந்ததாகவும், 20 காயமடைந்ததாகவும் காசாவின் ஹமாஸ் நடத்தும் குடிமை பாதுகாப்பு முகமை தெரிவித்துள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கையாண்ட விதம் தொடர்பில் அமெரிக்க ஜனநாயக கட்சி செனட்டர் கோரி பூக்கர் விமர்சித்திருக்கின்றார். நிர்வாகத்தின் அணுகுமுறை டெஹ்ரானின் நிலையை பலவீனப்படுத்துவதற்கு பதிலாக வலுப்படுத்தியிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்க ஊடக நேர்காணல் ஒன்றில் பேசியிருக்கின்ற அவர், தற்போதைய உத்தி முற்றிலும் எதிர்விளைவை ஏற்படுத்தியுள்ளது என்றும், இந்த மோதல் வாஷிங்டனை மிகவும் கடினமான நிலையில் விட்டுள்ளது என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். இந்த போர் தவறானது, அவர் நம்மை முன்பிருந்ததை விட மோசமான ஒரு சூழ்நிலையில் தள்ளியிருப்பதாக, தீவிரவாத ஆட்சியாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பலவீனமான தேசம் அமெரிக்காவை ஒரு முட்டுக்கட்டையில் தள்ளியிருப்பதாகவும், முதலில் இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக டொனால்டு ட்ரம்ப் ஒரு முட்டாளாக ஆக்கப்படுகின்றார் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் கைபேசியில் உள்ள விவரங்களை ஆராய்வதற்காக அமெரிக்காவின் பிரதான புலனாய்வு அமைப்பான பெடரல் விசாரணைப் பணியகத்தின் உதவியை நாடியுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு நேற்றைய தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாத்திட உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியிருக்கின்றார். கடந்த 3 கொங்கோ, உகண்டா அல்லது தென்சூடான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்தவர்கள் கனடாவுக்கு வந்ததன் பிறகு 21 தனிமைப்படுத்திக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஹமாஸின் ராணுவத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட ராணுவ தலைவர் முகமது ஓடேவ் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் மேற்கொண்டதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. இத்துடன் CMR தமிழ் FM இன் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: Everything okay? No problem and dinam.
2: Bar kalam closing da adikira nadik.
3: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
1: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
2: செல்லம் இல்லடா, செல்வம்.
1: சரி சரி.
4: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
5: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
6: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
7: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

நேரம் 5:22 தொடர்ந்து நேர்கள் இறையோசை நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க தீபாலட்சுமி பாடும் பக்திகானம் ஒலிபரப்பாகின்றது. பாடலுக்கான இசை சதீஷ்.

0: நேர்கள் இதுவரை இறையோசை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-6-7-7-2-0-0.
4: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றதினை மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதை சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதினை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுமதை திண்ணுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை, திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

உங்கள் பலத்தில் பெருமை கொள்ளாதீர்கள். உங்களை விட பலசாலி ஒருவன் இருக்கின்றான் என்பதை மறவாதீர்கள். ஆய கலைகள் 64 என்பார்கள். இந்த அறிவியல் உலகில் இந்த எண்ணிக்கை மேலும் கூடும். நாம் எல்லாம் அறிவோமா? இல்லை. எல்லாம் அறிந்தவன் இந்த உலகில் இதுவரை பிறந்ததில்லை, இனியும் பிறக்க மாட்டான். உங்கள் பலம் குறித்து யோசியுங்கள். அதனை அளவீடு செய்யுங்கள். அதனை மதிப்பீடு செய்யுங்கள். உங்கள் பலத்தை பெருக்கும் சக்தியை கூட்டுங்கள். ஆனால் எந்த சமயத்திலும் உங்கள் பலத்தின் மீது பெருமை கொள்ள வேண்டாம். உங்களை விட பலசாலி ஒருவன் இருப்பான். நெப்போலியன் எப்படிப்பட்ட வீரன்? துணிவு மிக்கவன், அஞ்சா நெஞ்சன், முடியாது என்ற சொல்லே கூடாது என்றவன். போட்டலூ என்ற இடத்தில் நடந்த கடற்போரில் அவன் தோல்வி கண்டான். நெல்சன் என்கின்ற கடற்படை தளபதி நெப்போலியனை வீழ்த்தினான். இது வரலாற்று உண்மை. ஜூலியஸ் சீசர் எப்படிப்பட்ட வீரன்? அவனையும் அவன் நண்பர்களே வீழ்த்திவிடவில்லையா? நம்பிக்கை வேறு, தற்பெருமை வேறு. உள்ளூரில் நீங்கள் சிங்கமாக இருக்கலாம், வெளியூரில் நீங்கள் பூனைதான். ஒப்பீடுகள் சரியானவை அல்ல. யாரிலும் யாரும் பலசாலி என்று நினைப்பது கூடாது. சிறு வயதிலேயே ஓட்டப்பந்தயத்தில் முயல் தூங்கி ஆமை ஜெயித்த கதை அறிவீர்கள். சிறு துரும்பும் பல்குத்த உதவும். தரைக்கு வந்த முதலியை நாம் கூட காக்கலாம். பிறரை மதியுங்கள், துதியுங்கள், போற்றுங்கள். தற்பெருமை விடுங்கள். தலைக்கணம் ஒளியுங்கள். நாமே பலசாலி என நினைத்து ஏமாந்து போகாதீர்கள். சரியா? மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவி.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 க்கு King Bed ஒன்றை கொள்வனம் செய்து Vacuum இலவசமாகவும், $299 க்கு 6 கதரைகளுடன் Dining Table கொள்வனம் செய்து Microwave இலவசமாகவும், $699 க்கு Sofa, Love Seat, Chair கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். Bramptonil Queen and Gateway சந்திப்பில், இலக்கம் 294 Walker Drive, Grand Home Furniture, 905-302-9494. Grand Home Furniture.

0: இன்று மே மாதம் 27ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை, மணிக்கவும் புதன்கிழமை. இன்று பிறந்தநாள், திருமணநாளை கொண்டாடுகின்ற CMRTVA நேயர்கள் அனைவருக்கும் எமது பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம். 6 மணிக்கு நேயர்கள் காற்றலையில் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ள மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
5: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
6: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757, 647-459-9757.

0: இனி உற்சாகம் தரும் காலை வேளையில் உங்கள் அனைவரையும் FM 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது முதல் 9 மணி வரை நேர்கள் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்று மே மாதம் 27 2026 புதன்கிழமை காலை ஒலிபரப்பில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தூத்து வழங்க கலிகத்தில் உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம்பிரசன். மலர்ந்திருக்கும் இந்த பொழுது அனைவரது வாழ்விலும் இனிய பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திக்கின்றோம். தொடர்ந்து காற்றலையில் நேர்கள் இந்த மணித்தியாலத்திற்கான தலைப்புச் செய்திகளை கேட்கலாம்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: விசாக் பண்டிகையை முன்னிட்டு வடக்கில் உணவுதானம் வழங்குவதற்கும் அலங்கார ஏற்பாடுகளுக்கும் ஆளுநர் தடை விதித்துள்ளார் என வெளியாகும் தகவல் போலியானது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். கடந்த 2010 பின் பிறந்தவர்களுக்கு புகையிலை பொருட்களை முற்றாக தடை செய்யும் புகையிலை இல்லா தலைமுறை கொள்கை முன்மொழிவு இன்னும் அமைச்சரவை அங்கீகார நிலைக்கு முன்னேறாமல் தாமதிக்கப்பட்டு வருவதாக மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் மாணவர் நல வசதிகள் தொடர்பாக நீடித்து வரும் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேராதனை பல்கலைக்கழக மகா மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் செவ்வாய்க்கிழமை பேரணியொன்று முன்னெடுக்கப்பட்டது. ஹட்டன் டிகோயா பகுதியில் வயோதிப தம்பதியினர் இரட்டை கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று அதிகாலை தப்பியோடியிருக்கின்றார். புகையிலை பயன்பாட்டினால் ஆண்டுதோறும் 22,000 உயிரிழப்புகள் பதிவாவதாக புகையிலை மற்றும் மதுபானங்கள் மீதான தேசிய அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஜூலை 2025 முதல் ஈரானில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 10 இந்திய மாணவிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். எபோலா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பதாக எழுந்த சந்தேகத்தின் பேரில் இந்தியாவுக்கு சென்ற உகாண்டா நாட்டு பெண் ஒருவர் பெங்களூரில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக இந்திய சுகாதார அமைச்சின் வட்டாரங்களை மேற்கோள்காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. வகுப்பு வாரிய சொத்துக்களை பாதுகாக்க தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் வருவாய் ஆவணங்களை வழங்க வேண்டும் என்று SDBI கட்சி வலியுறுத்தியிருக்கின்றது. சனாதன தர்மத்தை அசுத்தமான மதம் என்று கூறி மத உணர்வுகளை புண்படுத்தி பேசியதாக மம்தா பானர்ஜி மீது மேற்குவங்க காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. பிரிந்து செல்வது குறித்த ஒரு பொது வாக்கெடுப்பில் தெளிவு சட்டத்தின் கீழ் 50% மற்றும் ஒரு வாக்கு என்ற அளவிலான ஆதரவு ஒரு தெளிவான பெரும்பான்மையாக கருதப்படாது என்று பிரதமர் மாகாணி தெரிவித்துள்ளார். குழந்தைகளை கட்டாய தத்தெடுப்பு நடைமுறையை ஆதரிப்பதில் அரசாங்கத்தின் பங்கிற்காக அது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கரீனா கோல் மற்றும் செனட்டர் சாண்டல் பெட்டிலேக் ஆகியோர் கூறியிருக்கின்றனர். முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் ஸ்டீபன் கில்போர்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார் என கனேடியன் பிரஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இன்று நடைபெறும் லிபரல் கட்சி கூட்டத்திற்கு கில்போர்ட் இதுகுறித்து தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நியூயார்க்கில் நடைபெற்ற உயர்மட்ட ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான முட்டுக்கட்டையை உடைக்க சீனா பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். மோதல் மேலும் தீவிரமடையக்கூடும் என்ற அச்சம் வலுத்து வரும் நிலையில் தெற்கு மற்றும் கிழக்கு லெபனானில் உள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்கள் ஆகியவற்றிலிருந்து மக்களை கட்டாயமாக வெளியேற்றுவதற்கான உத்தரவுகளை இஸ்ரேலிய ராணுவம் பிறப்பித்திருக்கின்றது. மே 17 பர்கா அணுமின் நிலையத்தை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல் குறித்து தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்திய ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் அறிக்கையை ஐக்கிய அரபு அமீரகம் வரவேற்றிருக்கின்றது. பிராந்தியத்தில் நிலவும் அதிகரித்த பதட்டங்களுக்கு மத்தியில் இஸ்ரேலிய விமான நிலையங்களில் அமெரிக்க ராணுவ விமானங்கள் நிறுத்தப்படுவது கணிசமாக அதிகரித்துள்ளதாக இஸ்ரேலின் பொது ஒலிபரப்பு ஊடக சேவையான கேன் செய்தி வெளியிட்டிருக்கின்றது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

புத்தம் புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஹமாஸ் அமைப்பினுடைய புதிய ஆயுதப்படை தலைவரை கொண்டிருப்பதாக இஸ்ரேல் தற்பொழுது அறிவித்திருக்கின்றது. ஹமாஸ் அமைப்பின் புதிய ஆயுதப்படை தலைவரான முகமது ஓடே அவர்கள் காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் அவர்கள் இது பற்றி கூறுகின்ற பொழுது, காசாவில் உள்ள ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின் ஆயுதப்படையின் தலைவர் கொல்லப்பட்டதாகவும், நரகத்தில் உள்ள அவரது நட்புகளை சந்திப்பதற்காக அவர் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார். பிரதமர் மற்றும் தன்னுடைய சார்பாக இந்த அற்புதமான செயல்பாட்டுக்காக இஸ்ரேல் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படைக்கு தாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கின்றார். அக்டோபர் 7 தாக்குதலுக்கு காரணமான

0: அளிக்க உள்ளதாக உறுதி செய்ததாகவும் அதனை தாங்கள் இப்பொழுது செய்து முடிக்க திட்டம் தீட்டியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அவர்கள் அனைவருக்கும் மரணம் உறுதி என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஹமாஸ் மீது நேற்று தாக்குதல் நடத்த இருப்பதை அறிவித்த பின்னர் கேட்ஸ் மற்றும் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு வெளியிட்ட கூட்டறிக்கையில் அக்டோபர் 7 தாக்குதலின் போது ஒடே ஹமாஸ் உளவுத்துறையின் தலைவராக பணியாற்றியதாகவும் இஸ்ரேல் பொதுமக்கள் ராணுவ வீரர்கள் என்று பலர் பலியானதற்கு அவரே காரணமாக இருந்தார் என்றும் தெரிவித்தார். ஒடே கொல்லப்பட்டது பற்றி ஹமாஸ் எந்த தகவலையும் இதுவரையில் தெரிவிக்கவில்லை. அக்டோபர் தாக்குதலில் இஸ்ரேலில் 1221 பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அரசு தெரிவித்திருக்கிறது. ஆனால் அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் காசா மீது நடத்திய தாக்குதலில் இதுவரை 72,803 பேர் கொல்லப்பட்டதாக புள்ளி விவர தகவல்கள் தெரிவிக்கின்றன.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் Custom Built Homes, Full Home Renovation, காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
2: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: சிஎம்ஆர் தமிழகமின் காலை நேர உற்சாகம் புத்தம்புது காலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒலித்த பாடல் ஹரிஹரன் மற்றும் டிமி குழுவினர் பாடியது.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262.
0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட எ ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 க்கு அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.com.
3: காலை நேர உற்சாகம் புத்தம்புது காலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 6:24 நிமிடம்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் நேரம் காலை 6:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
1: விசாக் பண்டிகையை முன்னிட்டு வடக்கில் உணவுதானம் வழங்குவதற்கும் அலங்கார ஏற்பாடுகளுக்கும் ஆளுநர் தடை விதித்துள்ளார் என வெளியாகும் தகவல் போலியானது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளின் ஜெயதிஷா தெரிவித்துள்ளார். கடந்த 2010 பின் பிறந்தவர்களுக்கு புகையிலை பொருட்களை முற்றாக தடை செய்யும் புகையிலை இல்லா தலைமுறை கொள்கை முன்மொழிவு இன்னும் அமைச்சரவை அங்கீகார நிலைக்கு முன்னேறாமல் தாமதிக்கப்பட்டு வருவதாக மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் மாணவர் நல வசதிகள் தொடர்பாக நீடித்து வரும் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேராதனை பல்கலைக்கழக மகா மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் செவ்வாய்க்கிழமை பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஹட்டன் டிகோயா பகுதியில் வயோதிப தம்பதியினர் இரட்டை கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று அதிகாலை தப்பியோடியிருக்கிறார். புகையிலை பயன்பாட்டினால் ஆண்டுதோறும் 22,000 உயிரிழப்புகள் பதிவாவதாக புகையிலை மற்றும் மதுபானங்கள் மீதான தேசிய அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஜூலை 2025 முதல் ஈரானில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 10 இந்திய மாணவிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். எபோலா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பதாக எழுந்த சந்தேகத்தின் பேரில் இந்தியாவுக்கு சென்ற உகாண்டா நாட்டு பெண் ஒருவர் பெங்களூரில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக இந்திய சுகாதார அமைச்சின் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. வஹ்பு வாரிய சொத்துக்களை பாதுகாக்க தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் வருவாய் ஆவணங்களை வழங்க வேண்டும் என்று SDBI கட்சி வலியுறுத்தியிருக்கின்றது. சனாதன தர்மத்தை அசுத்தமான மதம் என்று கூறி மத உணர்வுகளை புண்படுத்தி பேசியதாக மம்தா பானர்ஜி மீது மேற்குவங்க காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. பிரிந்து செல்வது குறித்த ஒரு பொது வாக்கெடுப்பில் தெளிவுச் சட்டத்தின் கீழ் 50% மற்றும் ஒரு வாக்கு என்ற அளவிலான ஆதரவு ஒரு தெளிவான பெரும்பான்மையாக கருதப்படாது என்று பிரதமர் மாகாணி தெரிவித்துள்ளார். குழந்தைகளை கட்டாய தத்தெடுப்பு நடைமுறையை ஆதரிப்பதில் அரசாங்கத்தின் பங்கிற்காக அது மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கரீனா கோல் மற்றும் செனட்டர் சாண்டல் பெட்டிலேக் ஆகியோர் கூறியிருக்கின்றனர். முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் ஸ்டீபன் கில்போர்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார் என கனேடியன் பிரஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இன்று நடைபெறும் லிபரல் கட்சி கூட்டத்திற்கு கில்போர்ட் இதுகுறித்து தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நியூயார்க்கில் நடைபெற்ற உயர்மட்ட ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான முட்டுக்கட்டையை உடைக்க சீனா பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். மோதல் மேலும் தீவிரமடையக்கூடும் என்ற அச்சம் வலுத்து வரும் நிலையில் தெற்கு மற்றும் கிழக்கு லெபனானில் உள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்கள் ஆகியவற்றிலிருந்து மக்களை கட்டாயமாக வெளியேற்றுவதற்கான உத்தரவுகளை இஸ்ரேலிய ராணுவம் பிறப்பித்திருக்கின்றது. May 17 பர்கா அணுமின் நிலையத்தை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல் குறித்து தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்திய ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் அறிக்கையை ஐக்கிய அரபு அமீரகம் வரவேற்றிருக்கின்றது. பிராந்தியத்தில் நிலவும் அதிகரித்த பதட்டங்களுக்கு மத்தியில் இஸ்ரேலிய விமான நிலையங்களில் அமெரிக்க ராணுவ விமானங்கள் நிறுத்தப்படுவது கணிசமாக அதிகரித்துள்ளதாக இஸ்ரேலின் பொது ஒலிபரப்பு ஊடக சேவையான கேன் செய்தி வெளியிட்டிருக்கின்றது.
0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
3: வொர்க்கிங் ஃபார் யூ.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.
1: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சூரிய வெளிச்சத்தோடு முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. தற்பொழுது வெப்பநிலை 17 °C. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 15 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகூடி வெப்பநிலை 26 °C, குறைந்த வெப்பநிலை 13 °C. நாளை மறுதினமன்று இந்த வாரம் முழுக்க வெப்பநிலை 20 °C-லும் விட அதிகமாகவே இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. மாலை வேளையில் சில பகுதிகளில் லேசான மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வானிலை அவதான நிலையம் அறிவித்திருக்கின்றது.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் காலை நேர ஒலிபரப்பு புத்தம்புது காலை. குறிப்பாக கனடாவின் மேற்கு மாகாணங்கள் மற்றும் பிராந்தியங்களுடைய முதல்வர்கள் அல்பர்டாவில் கனஸ்கேஸ் பகுதியில் நடைபெற்ற சந்திப்பில் ஒற்றுமையையும் ஒத்துழைப்பையும் வெளிப்படுத்த முயன்ற போதிலும் கூட்டத்தின் இறுதியில் முக்கியமான கருத்து வேறுபாடு ஒன்று ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் குடிகளின் உடன்படிக்கை உரிமைகளை பாதிக்கக்கூடிய விவகாரங்களில் அரசாங்கங்களின் ஆலோசனை குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது அல்பர்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் அவர்கள் வழங்கிய பதிலை மணிடோபா முதல்வர் வாப் கினி அவர்கள் இது சரியான நடவடிக்கை அல்ல என்று நேரடியாக குறிப்பிட்டிருந்தார். அல்பர்டா பிரிவினை தொடர்பான பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கோரி அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட குடிமக்கள் மனுவை ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் மக்களோடு தேவையான ஆலோசனை நடத்தப்படவில்லை என்ற காரணத்தினால் நீதிமன்றம் நிராகரித்ததாகவும் இந்த தீர்ப்பு குறித்து டேனியல் ஸ்மித் கடும் அதிருப்தி வெளியிட்டு மேன்முறையீடு செய்யப்போவதாகவும் தெரிவித்திருந்தார். செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நீதிமன்றம் தவறான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது, இது ஜனநாயக விரோதமான முடிவு என்று ஸ்மித் மீண்டும் விமர்சித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஆலோசனை கடமைக்கு என்ன எல்லைகள் உள்ளன என்ற நிலையில் இது குறித்து தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தகவல் ஏனையோரால் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கனடா வரை செல்லக்கூடும் என்று தற்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு பதிலளித்திருக்கின்ற ஓப் கினி அவர்கள் நீங்கள் கூறியவற்றில் பல சரியானவை அல்ல என்று நேரடியாக தெரிவித்தார். ஆலோசனை கடமையை நிறைவேற்ற வேண்டியது முக்கியமானது அல்ல, அது அல்பர்டா அரசாங்கத்தின் பொறுப்பு என்று அவர் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒரு சர்வதேச எல்லை உருவாக்கப்படும் நிலை ஏற்பட்டால் மற்றும் வேட்டையாடல் மீன்பிடி போன்ற உடன்படிக்கை உரிமைகள் பாதிக்கப்படும் என்பது தெளிவாகின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் கனேடிய அரசியல் அமைப்பின் பிரிவு 35 பழங்குடியினர் மற்றும் உடன்படிக்கை உரிமைகளை அங்கீகரிப்பதாக நினைவூட்டியிருக்கின்ற அவர் அரசியலமைப்பின் ஏனைய பகுதிகளைப் போலவே இதையும் மதிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த மாநாடு என்பது ஒற்றுமையை வலியுறுத்துவதாக இடம்பெற்றாலும் கூட இறுதியில் இவ்வாறான விடயங்கள் காரணமாக ஒரு ஒற்றுமை இன்மை அங்கே புலப்பட்டதை காணக்கூடியதாக இருந்ததாக பலரும் விமர்சனம் வெளியிட்டிருக்கின்றார்கள்.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
1: யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்க கனடா கிளை நடாத்தும் பல்கலைச்சங்கமம் கலை நிகழ்ச்சி மே மாதம் 30 சனிக்கிழமை மாலை 4 மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில், இலக்கம் 550 மார்க்கம் ரோடில் அமைந்திருக்கின்ற சீதபரே கொலேஜியேட் இன்ஸ்டிடியூட்டில் நடைபெறும். 6479919362 பிரிகேடியர் தீபன் மலராக்க குழுமம் நடாத்தும் பிரிகேடியர் தீபன் கலமுனைகளின் செருக்கலநாயகன் புத்தகம் மற்றும் ஒளிப்புகளை வெளியீட்டு விழா மே மாதம் 30 சனிக்கிழமை மாலை 4 இலக்கம் 1120 டாப்ஸ்கோட் ரோடு யூனிட் 3 அமைந்திருக்கின்ற தமிழிசை கலாமன்றத்தில் நடைபெறும். 4372251286 கனடா நெல்லியடி மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் வருடாந்த ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் மே மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமை, இலக்கம் 1555 நீல்சன் ரோடில் அமைந்திருக்கின்ற நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 416-844-7390
0: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர ஒலிபரப்பு. டொரண்டோவின் தற்போதைய ஓப்பன்லை 17 பாகை செல்சியஸ், இன்று அதிகூடிய ஓப்பன்லை 26 பாகை செல்சியஸ்.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நேர்கள் காலை நேர ஒலிபரப்பில் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நாள் சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். தற்பொழுது வெப்பநிலை 17°C. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 15 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இந்த வாரம் முழுக்க சூரிய வெளிச்சத்தோடு முகில்கூட்டம் நிறைந்து காணப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. வெப்பநிலையிலும் உயர்வு காணப்படுகின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 26°C, நாளை மறுதினம் 23°C வெப்பநிலை இருக்கும். இந்த வாரம் முழுக்க வெப்பநிலையில் உயர்வு காணப்படுவதோடு வெப்பநிலை 22°C மேலாகவே இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகுறைந்த வெப்பநிலை மாலை வேளையில் 13°C இருக்கும்.

0: இதயத்தின் ஓசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 www.cmr.fm இதயத்தில் துள்ளும் தமிழ்.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
2: மாகாண சபை தேர்தலுக்காக பெண்கள் மற்றும் இளைஞர் பிரதிநிதித்துவத்திற்கு வேட்புமனு தாக்கலின் போது 25% இடஒதுக்கீட்டை வழங்க எழுத்து மூலமாக இணக்கம் தெரிவித்திருப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பழைய தேர்தல் முறையின் கீழ் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு சாதகமான வகையில் இந்த இணக்கம் எட்டப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் முன்வைத்துள்ள தனிநபர் பிரேரணையை அரசாங்கம் நிறைவேற்றலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இதுவரை 203 பேர் மூளைக்காய்ச்சல் நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நோய் தொற்றுக்கள் தெனியாய தியத்தலாவ ரிபல் கஸ்கட மற்றும் கண்டி உட்பட்ட பகுதிகளில் இருந்து பதிவாகியிருப்பதாக சுகாதார பிரதியமைச்சர் மருத்துவர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்திருக்கிறார். இந்த நோய் தொடர்பில் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் நோய் பரவலை கட்டுப்படுத்த தேவையான சுகாதார நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெறிவித்தார். மூளைக்காய்ச்சல் நோயின் அறிகுறிகள் வயது மற்றும் நோயின் தன்மையை பொறுத்து மாறுபடலாம் என்றும் பொதுவாக காணப்படும் அறிகுறிகளாக கடுமையான காய்ச்சல், கடும் தலைவலி, கழுத்து இறுக்கம் அல்லது கழுத்தை நகர்த்த முடியாமல் சிரமம், வாந்தி அல்லது குமட்டல் உட்பட்ட மேலும் சில அறிகுறிகளும், குழந்தைகளிடம் காணப்படும் அறிகுறிகளாக தொடர்ந்து அழுதல், பால் மற்றும் உணவு அருந்த மறுத்தல், அதிக தூக்கம் அல்லது சோர்வு காய்ச்சல் என கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் சுகாதார வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்றி நோய் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெறுமாறு சுகாதார அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். மானிப்பாய் பிரதேச சபை அமர்வு இன்று இடம்பெற்ற பொழுது செய்தி சேகரிக்கச் சென்ற ஊடகவியலாளர் புவனேஸ்வரன் கஜிந்தனுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பிரதேச சபை உறுப்பினர் சாக அச்சுதபாயன் சபையிலிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஊடகவியலாளர் கஜிந்தனும் வேறொரு ஊடகவியலாளரும் இன்றைய தினம் மானிப்பாய் சபை அமர்வினை அறிக்கையிடச் சென்ற பொழுது மற்றைய ஊடகவியலாளருக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் ஊடகவியலாளர் கஜிந்தனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் வெளிநடப்பு செய்த உறுப்பினர் அச்சுதபாயன் கருத்து தெரிவிக்கும் பொழுது உடைவிலாளர் கஜிந்தன் கட்டட அமைப்பு தொடர்பாக தவறான செய்தி ஒன்றினை பிரசுரித்திருந்ததாக கருதியே இந்த அனுமதி மறுக்கப்பட்டதாக தவிசாளர் தெரிவித்தார். ஆனால் அவர் வெளிப்படுத்திய விடயம் தவறானது அல்ல என்றும் பிரதேச சபையிலேயே தவறு இடம்பெறும் பொழுது மானிப்பாய் சபை குறித்து மக்களிடம் நல்ல அபிப்பிராயம் இல்லை என்றும் தெரிவித்தார். சபையில் பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன என்றும் இருப்பினும் அவற்றை திருத்தாமல் அவை செய்தியாக பிரசுரிக்கப்படும் பொழுது அந்த செய்தியை வெளியிடும் ஊடகவியலாளரை வெளியேற்றுவது தவறான செயல் என்றும் தெரிவித்தார். குறித்த ஊடகவியலாளருக்கு எப்பொழுது அனுமதி வழங்கப்படுகின்றதோ அப்பொழுதுதான் தான் சபை அமர்வில் கலந்து கொள்ள உள்ளதாக அவர் கூறிவிட்டு சபை அமர்வில் இருந்து வெளியேறிவிட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. வடக்கில் தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படாத வகையில் காணிகளை விடுவிப்பதற்கான சாதகமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். காணி விடுவிப்புகள் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட உயர்மட்ட கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு மிகவும் தீவிரமான அக்கறையுடன் செயற்பட்டு வருகின்றது. குறித்த காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வருவதாகவும் மக்களின் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்பதில் ஜனாதிபதி மிக தெளிவான நிலைப்பாட்டில் உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பாடசாலைகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் மக்கள் கோரும் குறிப்பிட்ட சில காணிகளின் பாதுகாப்பு மற்றும் மூலோபாய முக்கியத்துவங்கள் குறித்து நேரில் ஆராயப்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூகத்தில் மனிதநேயமும் மத நல்லிணக்கமும் மேலும் தழைத்துவங்க வேண்டுமென்று முதலமைச்சர் விஜய் பக்ரீத் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கின்ற வாழ்த்துச் செய்தியில் இகை திருநாளாம் பக்ரீத் திருநாளை முன்னிட்டு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தனது இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். இறை நம்பிக்கை, தியாகம், கருணை, பகிர்வு, மனிதநேயம் ஆகிய உயரிய விழுமியங்களை மனிதகுலத்திற்கு உணர்த்தும் புனித பெருநாளாக பக்ரீத் திகழ்கின்றது. ஏழை எளிய மக்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சமூகத்தில் அன்பும் சமத்துவமும் நிலைக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தும் பக்ரீத் திருநாளில் சமுதாயத்தில் மனிதநேயமும் மத நல்லிணக்கமும் மேலும் தழைத்துவங்கிட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருக்கின்றார். இது தொடர்பில் அவர் விடுத்திருக்கின்ற அறிக்கையில், இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. கோடை வெயிலின் தாக்கத்தினால் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் பல சிரமங்களும் அதிகரித்து வருகின்றன. இந்த சூழ்நிலை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். அத்துடன் வெளியில் செல்லும் பொழுது எப்பொழுதும் தண்ணீரை உடனெடுத்துச் செல்லுமாறும் உடல் வறண்டு போகாமல் பார்த்துக் கொள்ளுமாறும் அவர் கூறினார். அதிகப்படியான வெப்பத்தினால் ஏற்படும் தலை சுற்றல், வாந்தி அல்லது கடுமையான சோர்வு போன்ற எந்தவொரு அசௌகரியத்தையும் அலட்சியப்படுத்த வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தியிருக்கின்றார். இந்த சுட்டரிக்கும் வெயிலில் முதியவர்கள், வெயிலில் வேலை செய்பவர்கள் மற்றும் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் விலங்குகள், பறவைகளும் பாதிக்கப்படுவதால் பாத்திரங்களில், மாடிகளிலும் கடைகளிலும் நீர் நிரப்பி வைத்தால் தாகத்தால் தவிக்கும் அவைகளுக்கு வாழ்வாதாரமாக அது மாறக்கூடும் என்றும் தெரிவித்தார். எனவே இந்த இக்கட்டான நாட்களில் அனைவரும் முழு மனிதாபிமானத்தோடும் இரக்கத்தோடும் ஒருவரையொருவர் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கேரளத்தில் முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுகின்றது. இந்த சோதனைக்கு மார்க்சிஸ்ட் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பினராயி விஜயனின் மகள் வீணா தொடர்புடைய நிறுவனம் முறைகேடு செய்த முறைப்பாட்டில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. திருவனந்தபுரம், கண்ணூர் உட்பட 10 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனையை நடத்தி வருகின்றது.
1: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.

0: வரலாற்றில் இன்றைய நாள்
1: மே மாதம் 27ஆம் தேதி 1860 இத்தாலியின் ஒற்றுமைக்காக கரிபாதி சிசிலியின் பலர்மோ நகரில் தாக்குதலை ஆரம்பித்தார். 1883 ரஷ்யாவின் மன்னனாக 3 அலெக்சாண்டர் முடிசூடினார். 1937 கலிபோர்னியாவில் கோல்டன் கேட் பாலம் திறக்கப்பட்டது.
0: வரலாற்றில் இன்றைய நாள் தாமோர் நிறுவனம் விடுக்கும் அறிவித்தலை தருகின்றோம். தற்பொழுது தாமோர் நிறுவனம் மார்க்கத்திலும் சேவையாற்றுகின்றது. மிசிசாகா பிரம்டன் என்று பல வருடங்களாக வாடிக்கையாளர்களின் உடனடி பண தேவைகளை பூர்த்தி செய்து வந்த தாமோர் நிறுவனம் இப்பொழுது மார்க்கத்தில் சேவையாற்றுகின்றது. 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 வாடிக்கையாளர்களின் உடனடி பண தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக கோலாகலமாக ஆரம்பமாகி சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றது. மேலும் அடுத்த ஒரு மாதத்துக்கு எந்தவித வட்டிகளும் இல்லாமல் நகைக்கு பணம் கொடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலதிகமாக பணமாற்று மற்றும் 120 நாடுகளுக்கு ரெமிட்பி ஊடான கட்டணமில்லாத பணம் அனுப்பும் சேவை என்பன இடம்பெறுகின்றது. மகிழ்ச்சியான செய்தியோடு உங்களை தாமோர் நிறுவனம் வரவேற்கின்றது. இலக்கம் 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200 தாமோர் நிறுவனம்.
2: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
4: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
5: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
6: ஆலோசனைகளும்
5: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன்.

4164654661 4164654661. மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18 ட்ரூ ரோட் மிசிசாகா, ஹிந்து மிஷன் .ca. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 647-849-4444. Smart Restoration.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA credit.
5: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 905-456-8433.
3: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காலை நேர உற்சாகம் புத்தம்புது காலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று மே மாதம் 27 2026 புதன்கிழமை. 7:30 நேர்கள் இந்த மணித்தியாலத்திற்கான தலைப்புச் செய்திகளை கேட்கலாம்.

0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகரமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களிடம் தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததொரு ஆயுள் காப்புறுதியும் அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததொரு காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்திற்கும் குறைந்த மாதந்த கட்டணத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு முகவர் வேண்டும். அதற்கான சரியான காப்புறுதியை தெரிவு செய்வது கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றதா? கவலை வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல் ஸ்டேட்டின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். அழையுங்கள் 416-837-7795-416-837-7795.
1: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
0: நேரம் காலை 7:30.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள்.
0: விசாக் பண்டிகையை முன்னிட்டு வடக்கில் உணவுதானம் வழங்குவதற்கும் அலங்கார ஏற்பாடுகளுக்கும் ஆளுநர் தடை விதித்துள்ளார் என வெளியாகும் தகவல் போலியானது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளின் ஜேதிச தெரிவித்துள்ளார். கடந்த 2010 பின் பிறந்தவர்களுக்கு புகையிலை பொருட்களை முற்றாக தடை செய்யும் புகையிலை இல்லா தலைமுறை கொள்கை முன்மொழிவு இன்னும் அமைச்சரவை அங்கீகார நிலைக்கு முன்னேறாமல் தாமதிக்கப்பட்டு வருவதாக மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் மாணவர் நல வசதிகள் தொடர்பாக நீடித்து வரும் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேராதனை பல்கலைக்கழக மகா மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் செவ்வாய்க்கிழமை பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஹட்டன் டிகோயா பகுதியில் வயோதிப தம்பதியினர் இரட்டை கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று அதிகாலை தப்பியோடியிருக்கின்றார். புகையிலை பயன்பாட்டினால் ஆண்டுதோறும் 22,000 உயிரிழப்புகள் பதிவாவதாக புகையிலை மற்றும் மதுபானங்கள் மீதான தேசிய அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஜூலை 2025 முதல் ஈரானில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 10 இந்திய மாணவிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். எபோலா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பதாக எழுந்த சந்தேகத்தின் பேரில் இந்தியாவுக்கு சென்ற உகண்டா நாட்டு பெண் ஒருவர் பெங்களூரில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக இந்திய சுகாதார அமைச்சின் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. வகுப்பு வாரிய சொத்துக்களை பாதுகாக்க தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் வருவாய் ஆவணங்களை வழங்க வேண்டும் என்று SDBI கட்சி வலியுறுத்தியிருக்கின்றது. சனாதன தர்மத்தை அசுத்தமான மதம் என்று கூறி மத உணர்வுகளை புண்படுத்தி பேசியதாக மம்தா பானர்ஜி மீது மேற்குவங்க காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. பிரிந்து செல்வது குறித்த ஒரு பொது வாக்கெடுப்பில் தெளிவு சட்டத்தின் கீழ் 50% மற்றும் ஒரு வாக்கு என்ற அளவிலான ஆதரவு ஒரு தெளிவான பெரும்பான்மையாக கருதப்படாது என்று பிரதமர் மாகாணி தெரிவித்துள்ளார். குழந்தைகளை கட்டாய தத்தெடுப்பு நடைமுறையை ஆதரிப்பதில் அரசாங்கத்தின் பங்கிற்காக அது மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கரீனா கோல் மற்றும் செனட்டர் சாண்டல் பெட்டிலேக் ஆகியோர் கூறியிருக்கின்றனர். முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் ஸ்டீபன் கில்போர்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார் என கனேடியன் பிரஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இன்று நடைபெறும் லிபரல் கட்சி கூட்டத்திற்கு கில்போர்ட் இதுகுறித்து தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நியூயார்க்கில் நடைபெற்ற உயர்மட்ட ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான முட்டுக்கட்டையை உடைக்க சீனா பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். மோதல் மேலும் தீவிரமடையக்கூடும் என்ற அச்சம் வலுத்து வரும் நிலையில் தெற்கு மற்றும் கிழக்கு லெபனானில் உள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்கள் ஆகியவற்றிலிருந்து மக்களை கட்டாயமாக வெளியேற்றுவதற்கான உத்தரவுகளை இஸ்ரேலிய ராணுவம் பிறப்பித்திருக்கின்றது. May 17 பர்கா அணுமின் நிலையத்தை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல் குறித்து தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்திய ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் அறிக்கையை ஐக்கிய அரபு அமீரகம் வரவேற்றிருக்கின்றது. பிராந்தியத்தில் நிலவும் அதிகரித்த பதட்டங்களுக்கு மத்தியில் இஸ்ரேலிய விமான நிலையங்களில் அமெரிக்க ராணுவ விமானங்கள் நிறுத்தப்படுவது கணிசமாக அதிகரித்துள்ளதாக இஸ்ரேலின் பொது ஒலிபரப்பு ஊடக சேவையான கேன் செய்தி வெளியிட்டிருக்கின்றது.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள்.

0: இன்கம் டாக்ஸ் இ ஃபைலிங் பற்றிய அறிவித்தலை தருகின்றோம். உங்களுடைய வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்து நிறைந்த நன்மைகளை பெற கே எம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் 6475221775 6472221775 ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிபிகேட், ஸ்மார்ட் சர்வ் லைசன்ஸ், பிடிசி லைசன்ஸ் மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான பேரோல் அண்ட் அக்கவுண்டிங் சர்வீசஸ், இவற்றோடு ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப், பிஆர், சிட்டிசன்ஷிப் இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கன் டுவெல் சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளுக்கும் மிகவும் நம்பிக்கையான தெரிவாக விளங்குகின்றது கே எம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ். கெனடியன் ஷெப்பர்ட் சந்திப்புக்கு அருகில் வாரத்தில் 7 நாட்களும் சேவை வழங்குகின்றது கே எம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ். அழையுங்கள் 6475221775 கே எம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ்.
1: Everything okay? No problem and dinner.
2: Bar kalamu closing da adikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155 416-268-0155.
1: Last minute left. Closing day the Pradesh Chellathukku thanks.
2: Chellam illa da Selvam.
1: Sari sari.
5: ஆயிஷா செல் கோடை காலம் முழுக்க தரும் சம சேல், புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம், அனைத்தும் 30% தொடக்கம் 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியூர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், மென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மிட் $200. ஆயிஷா சில்க் 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் 416-298-6116 ஆயிஷா சில்க். சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஆண்ட்ரியா, ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
5: Markham & Progress 885 Progress Avenue, Scarborough 416-271-5992.
7: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
5: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
7: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
5: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200. 9055667222.
8: வரலாற்றில் இன்றைய நாள்
9: மே 27 1960 துருக்கியில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியின் போது சிலல் பயார் அதிபர் பதவியில் இருந்து அகற்றப்பட்டார். 1965 வியட்நாம் போர், அமெரிக்க போர்க்கப்பல்கள் தெற்கு வியட்நாம் மீது குண்டுகள் வீசி தாக்குதலை தொடுத்தன. 1967 ஆஸ்திரேலியாவில் நடந்த வாக்கெடுப்பில் ஆதிவாசிகளே மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அடக்கவும் அவர்களுடைய வாழ்க்கை முறையை மேம்படுத்தவும் அரசாங்கத்திற்கு அதிகாரம் வழங்க மக்கள் அங்கீகாரம் அளித்தனர்.
8: வரலாற்றில் இன்றைய நாள்

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசையமார் தமிழ் எஃப்எம்மின் காலை நேர ஒலிபரப்பு. புத்தம்புது காலை தமிழர்கள் வாழ்ந்து இழந்து போன தாயகத்தை காக்கவும் மீட்கவும் களமாடியவரின் கதையின் வெளியீட்டு விழா இடம்பெற இருக்கின்றது. தமிழீழ மண்ணின் விடுதலைக்காக பிரிகேடியர் தீபன் அவர்களின் பாதம் பதித்த களம், இசையமைப்பாளர் இசைப்பிரியனின் இசையில், தமிழ் கவிஞர்களின் எழுத்தில் வார்த்தெடுத்த வரிகளில், தமிழ் தேசிய கலைஞர்களின் உருவாக்கத்தில் கண்ணீருடன் நாயகன் பிரிகேடியர் தீபன் மற்றும் விடுதலை கேணல் தீபன் ஆகியோரின் உண்மை வரலாற்று உணர்வின் வழியாக திருமதி இலக்கியா தீபன் அவர்களின் எண்ணத்திற்கும் செயலாக்கத்திற்கும் அமைவாக தேசக்காற்று ஆவண காப்பகத்தின் உருவாக்கத்தில் வெளிவருகின்ற பிரிகேடியர் தீபன் களமுனைகளின் செருக்கள நாயகன் புத்தகம் இதனோடு ஒலிப்பிழையும் வெளியிட்டு வைக்கப்படுகின்றது. வருகின்ற 30ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு ஸ்காப்ரோவில் தமிழிசை கலா மண்டபத்தில் இந்த வெளியீட்டு விழா நடைபெற இருக்கின்றது. 11:20 டெப்ஸ்கோட் யூனிட் 3 ஸ்காப்ரோவில் தேசிய ஆளுமைகளின் நிர்வாகத்தில் மாணவர்கள் வழங்குகின்ற இசை நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அனுமதி இலவசம். பிரிகேடியர் தீபன் மலராக்க குழுமம் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றது. தொடர்புகளுக்கு 416-450-6167 416-456-6167.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383,
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
4: ஏஷியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வியர், மென்ஸ் கலெக்ஷன், குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ. ஏஷியன் Mega Sale.

0: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844, ஸ்காப்ரூ, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000, பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002, மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
1: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு சாப்பிட வர போய் கோசரியில் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன் டீன் கலி.
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன், மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: 905-270-8800
0: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 8 மணிக்கு கனேடிய உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை நேர்கள் கேட்கலாம்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. நேரம் காலை 8 மணி.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் கனேரிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
2: கனடாவின் மிகப்பெரிய ஆயுத வர்த்தக கண்காட்சி நடைபெற்று வருகின்றது. இன்றும் நாளையும் ஒட்டோவாவில் நடைபெறும் கண்காட்சியில் நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை விற்பனை செய்ய இருக்கின்றன. இந்த கண்காட்சியை நடத்தும் கனேடிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தொழில்கள் தங்கத்தின் தலைவரான கிறிஸ்டின் சியான் ஃபராணி கலந்து கொள்ளும் நிறுவனங்கள் இந்த ஆண்டு தங்கள் விநியோகச் சங்கிலிகளில் உள்ள கனேடிய நிறுவனங்களை ஊக்குவிக்க கடுமையாக உழைத்து வருவதாக தெரிவித்தார். பிரதமர் மாக்கானி உள்நாட்டு பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்கவும் பொருளாதாரத்தை வலுப்படுத்த இத்துறையை பயன்படுத்தவும் வலியுறுத்தி வருகின்றார். கடந்த ஆண்டு கனேடிய பொருட்களை வாங்குங்கள் என்ற கொள்கையின் அடிப்படையில் மற்றும் அமெரிக்காவுக்கு செல்லும் கனேடிய பாதுகாப்பு நிதியின் அளவை குறைப்பது ஆகியவற்றின் அடிப்படையில் அவர் தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றார். கனடாவில் உள்ள ஒரு சில நகரங்கள் அமெரிக்காவுக்கு வெளியே தனது வர்த்தகத்தை பன்முகப்படுத்துவதில் கனடாவின் முன்னேற்றத்தை முன்னெடுத்துச் செல்வதாகவும் மற்றவை பின்தங்கியுள்ளன என்றும் கனேடிய வர்த்தக சபையின் புதிய அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது. அமெரிக்க சந்தைக்கு வெளியே ஏற்றுமதியை பன்முகப்படுத்துவதில் கல்கரி, ஒட்டோவா, டொரண்டோ, சசெச்சூன் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள கலோனா ஆகிய நகரங்கள் வலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. கனடாவில் உள்ள பல நகரங்கள் இதேபோன்ற மாற்றத்தை காணவில்லை என்றும் ஒன்டாரியோவில் உள்ள உற்பத்தி பகுதிகள் தொடர்ந்தும் பலவீனமான ஒட்டுமொத்த வர்த்தக செயல்திறனை எதிர்கொள்கின்றன என்றும் கூறியுள்ளது. தற்போதைக்கு வர்த்தக நிலைமைகள் நிலையற்றதாகவே இருக்க வாய்ப்புள்ளது என்றாலும் கனடா அமெரிக்கா வர்த்தக நிலைமைகள் நிலைபெறும் என்று பல வணிகங்கள் இன்னும் எதிர்பார்ப்பதாக அந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. பழங்குடியினர் உரிமைகள் பிரகடன சட்டத்தை திருத்துவதற்கான கோரிக்கைகளை முதல்வர் டேவிட் ஈபி கையாண்டு வருவதனால் பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் இடையிலான பதட்டம் அதிகரித்து வருகின்றது. பழங்குடியின மக்களுக்கு ஆதரவாக 2 நீதிமன்ற தீர்ப்புகள் வந்ததைத் தொடர்ந்து ஒரு சவாலான நேரத்தில் தனது நியமனம் நிகழ்ந்திருப்பதாக பிரிட்டிஷ் கொலம்பிய ஒப்பந்த ஆணையகத்தின் புதிய தலைவர் ஜோர்ஜ் அபோட் தெரிவித்தார். இந்த நடவடிக்கை சொத்து மற்றும் மேம்பாட்டு உரிமைகளுக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஒப்பந்தங்களை பழங்குடியின மக்களின் உரிமைகள் மீதான ஐக்கிய நாடுகளின் பிரகடனம் மற்றும் ட்ரிப்பா உடன் நேரடியாக இணைப்பதற்கு எதிராக அபோட் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஆனால் நவீன ஒப்பந்தங்கள் பழங்குடியின மக்கள், அரசாங்கம் மற்றும் தொழில்துறைக்கு மிகவும் தேவையான உறுதியையும் நன்மைகளையும் வழங்கும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்துவது தனது முன்னுரிமைகளில் ஒன்று என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் சில பழங்குடி மக்கள் ஒப்பந்தங்களுக்காக 30 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்கின்றார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவுடன் மீண்டும் ஒரு ராணுவ மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று ஈரான் கூறியிருப்பதோடு எந்தவொரு தாக்குதலையும் எதிர்கொள்ள தனது ஆயுதப்படைகள் முழுமையாக தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தது. இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படையின் துணை அரசியல் தலைவர் முகமது அக்பர் சாதே தனது எதிரிகளின் பலவீனம் காரணமாக போருக்கான சாத்தியக்கூறு குறைவாகவே இருப்பதாக ஈரான் நம்புவதாக செய்தி வெளியாகியுள்ளது. ஈரானின் தஸ்னீம் செய்தி நிறுவனத்திடம் பேசியிருக்கின்ற அவர் நாட்டின் ஆயுதப்படைகள் முழுமையான ஆயுதக்கிடங்குகளுடன் காத்திருப்பதாகவும் டெஹ்ரான் உயர் எச்சரிக்கை நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்தும் நிலைத்திருப்பதற்கு லெபனான் அரசாங்கமே காரணம் என்று இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கீடியான் சார் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இஸ்ரேல் அரசின் அரபு மொழி சமூக ஊடக கணக்கில் பகிரப்பட்ட கருத்துக்களில் லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேலுக்கு எந்த நோக்கங்களும் இல்லை என்று தெரிவித்தார். பெரிய அளவிலான இஸ்ரேலிய தரைப்படைகள் தெற்கு லெபனானுக்குள் முன்னேறி வருவதாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்ததைத் தொடர்ந்து அவரது இந்த கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றன. பைஜூஸ் கல்வி தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிறுவனர் பைஜூ ரவீந்திரனுக்கு சிங்கப்பூர் நீதிமன்றம் 6 மாத சிறை தண்டனை விதித்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றாக திகழும் பைஜூஸ் தற்பொழுது கடுமையான நிதி மற்றும் சட்டச்சிக்கலில் சிக்கியுள்ளது. 2022 இந்த நிறுவனத்தின் மதிப்பு 187,000 கோடி ரூபாவாக இருந்தது. ஆனால் நிறுவனத்தின் தற்போதைய நிலை 0 என்ற அளவுக்கு குறைந்திருப்பதாக அந்த நிறுவனர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். 1.2 பில்லியன் டாலர் கடன் தொடர்பான சட்ட போராட்டங்களும் அமெரிக்க நீதிமன்றங்களில் இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் கட்டார் முதலீட்டு வாரியத்தின் துணை நிறுவனமான கட்டார் ஹோல்டிங்ஸ் தொடர்ந்த வழக்கில் பைஜூ நிறுவனர் ரவீந்திரனுக்கு சிங்கப்பூர் நீதிமன்றம் 6 மாத கால சிறை தண்டனையை விதித்துள்ளது. இது தொடர்பில் ப்ளூம்பர்க் செய்தி ஊடகம் வெளியிட்டிருக்கின்ற தகவலில், 2024 ஏப்ரல் முதல் நிறுவனரின் சொத்து விவரங்களை வெளியிடுவது தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த பல உத்தரவுகளை அவர் தொடர்ந்து மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரித்த நீதிமன்றம் சிறை தண்டனை மற்றும் நீதிமன்ற செலவுத் தொகையை செலுத்த உத்தரவிட்டிருக்கின்றது. மேலும் அவர் உடனடியாக சரணடைய வேண்டுமென்றும் உத்தரவிடப்பட்டிருந்தது. தரம்சாலாவில் நேற்று இரவு இடம்பெற்ற 19th IPL போட்டியின் 1st தவுதியான் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொண்ட நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 92 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த வெற்றி மூலம் 2nd தொடர்ச்சியான தடவையாகவும் IPL வரலாற்றில் 5th தடவையாகவும் இறுதிப் போட்டியில் விளையாட ராயல் சேலஞ்சர்ஸ் அணி தகுதி பெற்றுக் கொண்டது. இந்த போட்டியில் முதலில் துருப்பெடுத்தாடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 254 ஓட்டங்களை பெற்றது. 255 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துருப்படுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி 19.3 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 162 ஓட்டங்களை பெற்று படுதோல்வி அடைந்தது.
1: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
0: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன். பயோ செல் கால் 416-700-2222 J.CA.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
0: 416-700-2222 J.CA. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
2: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்கம் டாக்ஸ் இ ஃபைலிங் பற்றி அறிவித்தலை தருகின்றோம். உங்களின் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்து நிறந்த நன்மைகளை பெற KM பிசினஸ் சொல்யூஷன்ஸ் 647-522-1775 ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிபிகேட், ஸ்மார்ட் சர்வ் லைசன்சஸ், PTC லைசன்சஸ் மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான பேரோல் அண்ட் அக்கவுண்டிங் சர்வீசஸ், இவற்றோடு ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப், PR, சிட்டிசன்ஷிப் இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கன் 12 சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளுக்கும் மிகவும் நம்பிக்கையான தெரிவாக விளங்குகின்றது KM பிசினஸ் சொல்யூஷன்ஸ். கெனடியன் ஷெப்பர்ட் சந்திப்புக்கு அருகில் வாரத்தில் 7 நாட்களும் சேவைகளை வழங்குகின்றது KM பிசினஸ் சொல்யூஷன்ஸ். அழையுங்கள் 647-522-1775 647-522-1775.
0: Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656 905-949-5656 Can Smile Dental. ஐஷாசில் கோடைகாலம் முழுக்க தரும் சம சேல், புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம், அனைத்தும் 30% தொடக்கம், 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியோர் கோல்ட் காஞ்சிபுரம், பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, ஸ்மிட் $200, பிராஸ் விளக்கு செட் $140, அடுக்கு பாத்திரம் $40, ஹவுஸ் கோட் இந்தோனேஷியா ஃபாக்ஸ் $10, சாரம் $3-$4 $200 மேற்பட்ட கொள்வனவுக்கு ஃப்ரீ கிஃப்ட். ஐஷா சில்க், 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா.

0: நேர்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். நேரம் காலை 8:15. வணக்கம் நேர்களை, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று கனடாவை பொறுத்தவரையில் அனைத்து மாகாணங்களும் ஒருமித்த செயற்பாட்டை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. நேற்று முன்தினமும் 2 மாநாடு நடைபெற்றிருந்தது. குறிப்பாக மேற்கு பிராந்திய முதல்வர்கள் சந்தித்து தங்களுடைய ஒற்றுமையை வலு கட்டாயமாக இந்த தருணத்தில் வெளிப்படுத்துவது அவசியம் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்த பொழுதிலும் அதில் சில ஒற்றுமையின்மங்கள் நிலவியதாக தெரிவிக்கப்படுகிறது. இருந்தபோதிலும் நாங்கள் வாழ்கின்ற ஒன்டாரியோ என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாகாணமாக இருக்கின்றது. கனடாவினுடைய செயல்திறன் மிக்க செயற்பாடுகளுக்கு ஒன்டாரியோவினுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருந்தாலும் கூட மக்களுடைய ஆதரவை பெற்று முதல்வராக தெரிவாகிய டாக் ஃபோர்ட் அவர்களுடைய செயற்பாடுகள் குறித்த பல்வேறு விமர்சனங்கள் அண்மை நாட்களில் எழுந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு முன்னர் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தாலும் கூட அந்த விமர்சனங்களில் இருந்து தன்னை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவராக டாக் ஃபோர்ட் விளங்கியிருந்தார். இருந்தபோதிலும் அண்மைய நாட்களில் வழிவந்த விமர்சனங்களை பார்க்கின்ற பொழுது அவருடைய செயற்பாடுகள் குறித்த கேள்விகள் எழுந்திருப்பதை தவிர்க்க முடியாத ஒரு நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஊடகங்கள் மீதான அவருடைய பார்வையும் வித்தியாசமான போக்கில் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையில் தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பான தகவல்களை ஊடகங்கள் வெளிக்கொண்டு வந்த பொழுது ஒன்டாரியோ அரசு தன்னிச்சையான முறையில் செயற்படுகின்றது, தகவல் உரிமை அறியும் சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வர எத்தனைக்கின்றது போன்ற விடயங்களை முன்வைத்த பொழுது டாக் ஃபோர்ட் அவர்கள் இது தனிப்பட்ட ரீதியிலாக ஊடகங்கள் வைக்கின்ற கோரிக்கைகளே தவிர பொதுமக்களிடம் அவ்வாறான அபிப்பிராயம் இல்லை என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை தெரிவித்தது என்பது பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளான விடயமாக மாறியிருந்தது. இந்த விடயங்கள் குறித்துத்தான் இப்பொழுது நாங்கள் பேச இருக்கின்றோம். எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார், அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே.
0: வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே.
0: ஆமாம் சுரேஷ், டாக் ஃபோர்ட் அவர்கள் குறித்து ஏற்கனவே பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த கிரீன் பெல்ட் பகுதியை ஒப்பந்தக்காரர்களோடு சேர்ந்து தன்வசப்படுத்த அவர் முயன்றார் என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற ஒரு விவாத பொருளாக அது இருக்கின்றது. தொடர்ந்தும் நீதிமன்றத்தை அணுகக்கூடிய ஒரு நிலைக்கு அது சென்றிருக்கின்றது. இவ்வாறான பல விமர்சனங்கள் இருக்கின்ற பொழுதிலும் இப்பொழுது இந்த ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் சட்டத்தின் ரீதியாக செய்யக்கூடிய பல விடயங்களுக்கும் அவர் முற்றுப்புள்ளி வைப்பது போன்ற விடயங்களை கையில் எடுத்திருக்கின்றார். குறிப்பாக தொலைபேசி உரையாடல்களை கேட்பது மற்றும் தகவல் உரிமை அறியும் சட்டம் போன்றவற்றில் அவருடைய நிலைப்பாடுகள் என்பது வித்தியாசமானதாக சென்று கொண்டிருப்பதை பலரும் குறிப்பிடுகிறார்கள். இதில் உண்மைத்தன்மை இருக்கின்றதா? குறிப்பாக இவ்வாறான விடயங்களில் ஒரு அரச தலையீடு இருப்பது என்பது எவ்வாறு பார்க்கப்படக்கூடிய ஒன்று என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: இவரது ஆட்சியின் போதான விசாரணைகள் என்பன பல கோணங்களில் சென்று கொண்டிருக்கின்றன என்பதில் எந்தவித சந்தேகங்களும் இல்லாத அளவிற்கு 3 முனைகளில் இந்த விசாரணைகள் சென்று கொண்டிருக்கின்றன. முக்கியமாக RCMP மற்றும் OPP மற்றும் ஆடிட்டர் ஜெனரல் இந்த மூவரும் அரசு மட்டத்திலான விசாரணைகளை முன்னெடுக்கின்ற பொழுதும் இந்த அரசு சம்பந்தமான தகவல்களை வெளிக்கொணர்வதில் அல்லது பகிர்வதில் இந்த பத்திரிகையாளர்கள் பலரும் ஈடுபட்டிருப்பதையும் நாங்கள் நேரடியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இதன் உச்சக்கட்டமாகத்தான் டாக் ஃபோர்ட் அவர்களின் தொலைபேசி சம்பந்தமான பதிவுகள், தொலைபேசி அழைத்தவர்கள், உரையாடியவர்கள் அல்லது அழைப்படுத்தவர்கள் போன்ற விவரங்களை அவருடைய தனிப்பட்ட தொலைபேசியில் அவ்வாறான அழைப்புகள் ஏற்படுவதை அறிவதற்காக நவம்பர் 2022 அவ்வாறானவற்றை அறிவதற்கான முயற்சியை பத்திரிகையாளர்கள் மேற்கொண்டிருந்த பொழுது அதனை தடுப்பதாகத்தான் நீங்கள் குறிப்பிட்ட இந்த தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்களின் தனிப்பட்ட விடயங்களை ஆராய்வது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு ஒரு வாரத்திற்கு முன்னர் கொண்டுவரப்பட்ட சட்ட மூலமாக்கப்படவிருந்த நிலையில் அதற்கு கிடைத்த இந்த எதிர்ப்புகள் காரணமாக அந்த திட்டம் என்பது கைவிடப்பட்டு தற்பொழுது அது சாதாரணமாக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இவருடைய முதலாய விசாரணை என்று நாங்கள் மத்திய போலீசாரின் கீழ் விசாரணையை பார்த்தோமானால் பசுமை நிலங்களை அபகரித்தல் என்பது, அதாவது அந்த கிரீன் பெல்ட் எனப்படுகின்ற நிலப்பகுதிகளில் அப்பொழுது வீட்டு சந்தை உயர்வாக இருந்தது. அங்குள்ள காணிகளை, சுமார் 7,000 ஏக்கர் காணிகளை இவ்வாறு கையகப்படுத்த முயன்றதாகவும், அதன் மூலம் $8 பில்லியன் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையை தனிநபர்கள் அடையக்கூடியதாக மாற்றியதாகவும் ஆன ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இப்பொழுதும் விசாரணையின் கீழ் இருக்கின்றது. அந்த விசாரணையில் சம்பந்தப்பட்டவர்களில் ஒருவரான அமைச்சர் ஏற்கனவே பதவியில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டார். அவருடைய தலைமை அதிகாரி என்பவர் ராஜினாமா செய்துவிட்டார். அவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டு புறப்பட்டாலும் இல்லை, இதன் பின்னால் ஒரு பெரிய பின்னணி இருக்கின்றது என்ற ரீதியில் தான் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஏனென்றால் $1,000 விற்கப்படும் ஒரு ஏக்கர் காணி என்பது பிற்காலத்தில் அது $1,00,000 வீடு கட்டுகின்ற நிலைமை ஏற்படுகின்ற பொழுது, விற்கக்கூடிய நிலைமை வருகின்ற பொழுதுதான் இந்த இவ்வாறாக கணக்காளர் நாயகம் சுட்டிக்காட்டிய $8 பில்லியன் என்று சொன்னால் $8,000,000,000 தனிநபர்களால் உழைக்கக்கூடியதாக, இதில் தமிழர்களும் பலரும் இவ்வாறான சட்டவிரோத முயற்சியில் அது சட்டத்திற்கு புறம்பானதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளதால் தான் சட்டவிரோதம் என்றெல்லாம் அவ்வாறான முயற்சியில் ஈடுபட்டிருந்த பொழுதும் அவர்கள் முதலீட்டை இழந்தவர்களாக தற்பொழுது கருதப்படுகின்றார்கள் என்றால், பல இடங்களிலும் விசாரணை இவ்வாறு மத்திய போலீசாரால் எடுக்கப்பட்ட பொழுது அந்த நிலைமை என்பது கைவிடப்பட்டிருந்தது. இதே போல பல துறைகளும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை கணக்காளர் நாயகம் கூறிய பொழுதும், அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் எனப்படுகின்ற தொழில் முனைவோருக்கான பயிற்சி என்கின்ற திட்டம் ஒன்றேறியோ மாகாண போலீசாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றால், பல $1,000,000 சாதாரண கவச்சி நடனமாடுகின்ற கிளப் போன்றவற்றிற்கு கொடுக்கப்பட்டதான தகவல்கள் பத்திரிகைகளால் கண்டறியப்பட்ட பொழுது அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வாறாக அண்மையிலே விசாரணைக்கு வந்த விடயம் என்று சொன்னால், அவர் விமானம் வாங்கியது சுமார் $90 மில்லியனாக இருக்க வேண்டும் என நம்புகின்றேன். $90 மில்லியன் ஒரு விமானம் ஒன்றை கொள்வனவு செய்த பொழுது உடனடியாக கிளம்பி எதிர்ப்பால் அந்த விமானம் மீண்டும் விற்கப்பட்டது ஒன்றறியோ அரசால். இவ்வாறு பல இடங்களிலும் பல விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் அவருடைய செயற்பாட்டில் இன்னொரு அங்கமாக இடம்பெறுகின்ற விடயம் இந்த இலக்க தகடுகள், வாகனங்களுக்கான இலக்க தகடுகளை நீல நிறத்தில் மாற்றியதோடு அவற்றை தரமற்ற முறையில் உற்பத்தி செய்து, இப்பொழுது ஒரு வாகன தகட்டை நீங்கள் வேண்டி போடுவீர்கள் என்றால் ஒரு விண்டர் சீசனுக்கு பிறகு அந்த வாகன தகடு அதிலிருந்து உரிந்து விழுகின்ற நிலையிலான செயற்பாடுகள் எல்லாம் கண்டறியப்பட்டு அவ்வாறான மாற்றங்கள் எவ்வாறு இடம்பெற்றன என்பதை அறிவதற்கான ஒரு விசாரணை கூட இடம்பெறுகின்ற பொழுது, அந்த நேரம் அந்த துறைக்கு பொறுப்பாக இருந்த முக்கியமான பிரதானியான கரோலின் மல்ரோனி என்கின்ற அமைச்சர் தற்பொழுது தனிப்பட்ட காரணங்களுக்காக நேற்று முன்தினம் பதவி விலகி இருக்கின்றார். அது கூட அவர் உண்மையிலேயே தனிப்பட்ட காரணங்கள் என்றாலும் இவ்வாறான ஒரு விசாரணையின் பொழுது அவர் வெளியேறியிருப்பது என்பது பல கேசங்களை உருவாக்குவதாக கூட இருக்கின்றது. எனவே பல கோணங்களில் விசாரிக்கப்படுகின்ற ஒரு நபராகவும், அதே நேரம் மக்கள் மத்தியிலான ஆதரவு என்பது குறைந்து வருகின்ற ஒரு நபராகவும் டக்ஃபோர்ட் மாறி வருவது ஒரு அதாவது முக்கியப்படுத்தப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.
0: ஆனால் அவர் இந்த அமெரிக்க பிரச்சனை ஏற்பட்ட பொழுது எடுத்த நடவடிக்கைகள், தன்னை ஒரு கனடாவினுடைய தலைவராக மற்றவர்கள் எண்ண வேண்டும் போன்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்த நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் தோற்றுவித்திருந்ததை மறக்க முடியாது. குறிப்பாக அமெரிக்கா என்ற ஒரு விடயத்தில் பிரதமர் மாக்கானி செயற்பட்டதை விட ஒரு வீரியமான செயற்பாட்டை அந்த நேரத்தில் வெளிப்படுத்தியவர். ஆனால் இப்பொழுது அமெரிக்காவுடனான பல்வேறு வர்த்தக முயற்சிகளையும் ஏனைய பிராந்தியங்கள் வெவ்வேறு தளங்களில் மேற்கொள்ளுகின்ற பொழுதிலும் இன்று வெளிவற்றுகின்ற தகவலின் அடிப்படையில் ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் பன்முக வர்த்தக நடவடிக்கைகளில் ஏனைய நாடுகளோடு கைகோர்க்கக்கூடிய மாகாணங்களாக சில மாகாணங்கள் இருக்கின்றன, நகரங்கள் இருக்கின்றன. ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் பல நகரங்களும் அவற்றில் பின்தங்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக டொரண்டோ மற்றும் ஒட்டோவை தவிர்த்து ஏனைய நகரங்கள் அவ்வாறான பன்முகத்தன்மைக்கு செல்லாத ஒரு நிலை காணப்படுகிறது. டக்ஃபோர்ட் தான் எடுத்த முடிவிலிருந்து தற்பொழுது பின்வாங்கிவிட்டதாக நீங்கள் பார்க்கிறீர்களா?
1: இல்லை, அவருடைய அந்த பன்முகம் என்பது மாறுபடவில்லை, அல்லது அவர் குற்றவியல் ரீதியாக எந்த விடயத்திலும் இதுவரையில் பதிவு செய்யப்படவில்லை, இவரும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் விசாரணைகள் உச்சம் பெற்றிருக்கின்றன என்பதுதான் இங்கே முக்கியப்படுத்தப்பட வேண்டிய விடயம். அத்துடன் இந்த ஒன்டாரியோ பிளேஸ் என்கின்ற இடத்தை கூட மாற்றுவதற்கான திட்டங்கள், அவர் பல திட்டங்கள் இருக்கின்றன, பல திட்டங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். அவ்வளவு விடயங்கள் ஆராயப்பட வேண்டும் என்கின்ற பரிந்துரையை இந்த கணக்காளர் நாயகம், ஒன்டாரியோ கணக்காளர் நாயகம் பரிந்துரை செய்திருந்ததும் அதன் விளைவுகளாக இடம்பெறுகின்ற விசாரணைகள் போன்றவையும் தான் இதற்கான காரணமாக இருந்த பொழுதிலும் அவருடைய தலைமைத்துவ பண்பு என்பதில் நிச்சயமாக தாக்கம் நிறைந்த ஒன்றாக காட்டுவதாக அமெரிக்க விவகாரத்தில் அவர் செயல்பட்ட விடயம் இருந்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அத்தோடு மத்திய ரீதியில் கன்சர்வேட்டிவ் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தலாம் என்கின்ற ஒரு கேசியமானவராக கூட கருதப்பட்ட ஒரு நபராக அவர் இருக்கிறார், அல்லது முக்கியமானவர்களில் ஒருவராக கருதப்படக்கூடிய பியப்பொலி வீரர்களை பிரதியீடு செய்யக்கூடிய முக்கியமான நபர்களில் ஒருவராக கூட டக்ஃபோர்ட் கருதப்படுகின்றார்.
0: அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றன? குறிப்பாக தற்பொழுது மாகாணி அவர்களுடைய செயற்பாடு குறித்த சில தகவல்கள் வெளிவருகின்றன. இனியும் காலம் இருக்கின்ற நிலையில், அடுத்த ஒரு பொது தேர்தலுக்கு செல்லுகின்ற நிலையில் இவர் தலைவராக கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அதற்கான ஆயத்தங்களில் இவர் ஈடுபடுவதான செய்திகள் வெளிவருகின்றனவா?
1: இல்லை, அவ்வாறான தகவல்கள் கசிந்திருந்தன கடந்த காலங்களில். இருந்த பொழுதும் அது ஒரு பெரிய பாரமான பொறுப்பெடுப்பு, தனியே ஒன்டாரியோ மாகாணத்தை மாத்திரம் இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கை அல்ல. அது நிச்சயமாக கியூபெக், பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா ஆகிய மூன்று முக்கிய மாகாணங்கள், அங்கேதான் ஒன்டாரியோவுக்கு அடுத்ததாக பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அதிக தொகையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ள மாகாணங்கள். இந்த மாகாணங்களிலும் இவரது பங்கு எவ்வாறு இருக்கும் என்பது பொறுத்து அமைந்திருக்குமாக இருந்தாலும் அவ்வாறான ஒரு கருதுபொருள் முக்கியப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அதற்குரிய நடவடிக்கைகளில் அவர் ஈடுபடுவாரா இல்லையா என்பது அவரை பொறுத்தது. ஏனென்றால் ஒரு போட்டியாளராகத்தானும் இருப்பதற்கான தகுதியை அவர் கொண்டிருக்கின்ற நபராக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதால் அவருக்கான ஊக்கம் என்பது ஏனைய அரசியல்வாதிகள் அல்லது முன்னைய அரசியல்வாதிகள், பிரதமர் போன்றவர்கள், முன்னைய பிரதமர்களான ஸ்டீவன் ஹாப் போன்றவர்களிடமிருந்து வருகின்ற பொழுது சில வேளைகளில் அதிகரிக்கலாம். ஆனால் அவ்வாறான ஆதரவை அவர் பெறுவாரா என்பது கேள்விக்குறி. ஏனென்றால் அவர் நேரடியாகவே வெளிப்படையாகவே அதாவது வந்து பியப்பொலிவியர் சார்ந்த தலைமைகளை எதிர்ப்பவரான ஒருவராக தன்னை அடையாளம் காட்டியிருக்கின்றார். அது குறித்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மறுபக்கமாக நீங்கள் கேட்ட இந்த மாகாணம், அதாவது ஒன்டாரியோ மாகாணம் என்கின்ற ரீதியில் பல நக, அதாவது அமெரிக்காவில் உள்ள மாநிலங்களில் தனக்குரிய கவுன்சுலேட்டை வைத்திருக்கின்றது. குறிப்பாக டெக்சாஸ், நியூயார்க் போன்ற இடங்களில் எல்லாம் அவ்வாறான கவுன்சுலேட் இருக்கின்றன. அவற்றின் மூலம் அது தனக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக இருந்தாலும் பல நகரங்கள் மையப்படுத்தப்படவில்லை அல்லது நகரங்களுக்கு இவை கொண்டு செல்லப்படவில்லை என்பது ஆராயப்பட வேண்டிய விடயமாக தற்பொழுது எடுக்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அவற்றின் ஊடாக பெறுகின்ற இந்த தொழில் வாய்ப்புகள் அல்லது தொழில் முனைவுகள் இங்கே மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அவை பரந்துபட்ட ரீதியில் விநியோகிக்கப்பட வேண்டிய தேவையின் தாக்கம் என்பது ஒன்றறியவில் தற்பொழுது பட்டவர்த்தனமாக தெரிகின்றது. அதற்கான ஒரு விரிவாக்கத்தை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கையை தான் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அதுதான் உண்மையான நிலைமை.
0: பல ஊடகங்கள் தற்பொழுது ஒன்டாரியோ குறித்து தகவல் வெளியிடுகின்ற பொழுது, பல ஊடக நிறுவனங்களுடைய தகவலின்படி பல்வேறு திணைக்களங்களிலும் பல மெஸ் நிலவுவதாக குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக இந்த சர்வீஸ் ஒன்டாரியோ போன்ற விடயங்களில் குறிப்பாக தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அது இப்பொழுது வங்கித்துறைக்கும் பரவியிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இதன் மூலமாக தகவல்களை கசிய விட்டு பல்வேறு கொள்ளை சம்பவங்கள், பணப்பறிப்பு, பல விடயங்கள், இவ்வாறு குற்றச்செயல்கள் இடம்பெறுவதற்கு காரணமாக இந்த ஒன்டாரியோ அரசின் கீழ் இயங்கக்கூடிய மிக முக்கியமான திணைக்களங்கள் செயற்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. இதில் பணியாற்றுபவர்கள் குறித்த சந்தேகத்தையும் அது எழுப்பியிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. பலர் இரண்டு வேலைகளை முழு நேரமாக செய்வதையும் கவனித்திருக்கின்றார்கள். அவர்கள் வேலைக்கு செய்வதில்லை என்றும், சில வேளைகளில் ஒரே நேரத்தில் வேலை இடத்தில் இருந்தே இன்னும் ஒரு வேலையை செய்பவர்களாக இருப்பதாகவும் கண்டறியப்பட்டிருக்கின்றது. இது ஒன்டாரியோ அரசின் ஒரு இயலாத தன்மையை வெளிக்காட்டுவதாக பலரும் குறிப்பிடுகிறார்கள். இது டக்ஃபோர்டினுடைய இழப்புக்கு ஒரு காரணமாக இருக்குமா? மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழப்புக்கு உரிய காரணமாக
1: இல்லை, அது தொடர்பான நிலைமைகளில் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பதை கூட இப்பொழுது 3 நாட்கள் கட்டாயமாக வர வேண்டும் அல்லது 3 நாட்களுக்கு மேற்பட்ட நாட்கள் வர வேண்டும் போன்ற பல இறுக்க நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். எனவே அதிலிருந்து மீள்கின்ற ஒரு தன்மையை பெறுவதற்கான முயற்சியை மேற்கொள்கின்றார்கள் என்ற கருத்தை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டாலும், இங்கே நீங்கள் குறிப்பிட்ட தகவல் கசிதல், தகவல் அறிதல் போன்றவற்றிற்காக அவர்களால் அதான் நியமிக்கப்பட்ட அல்ல அவர்களால் பணிக்கு அமர்த்தப்பட்ட ஊழியர்கள் நன்னம்பிக்கை அல்லது ராஜ துரோகம் என்பவற்றை சாதாரணமாக செய்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அதாவது அவர்கள் வல்னரபிள் போலீஸ் செக் என்பது போன்றவை எல்லாம் செய்யப்பட்டால் கூட அங்குள்ள நிலைமை என்னவென்றால், அவர் எந்த குற்றத்தில் முதல் ஈடுபடாதவராக கனடாவில் இருக்கின்ற பொழுது அவருடைய சான்று என்பது நற்சான்றலாக வரும். இருந்த பொழுதிலும் அவர் அவ்வாறான நடவடிக்கைகளில், அதாவது ஊடரப்பு நடவடிக்கைகள், அதாவது கணினித்துறைகள் மற்றும் தகவல்களை கசிய விடுதல் போன்றவற்றில் மேற்கொள்கின்ற ஊடரப்புகள் என்பன அவர்கள் தங்கள் தொழில் முனைவரான ஒன்டாரியோ அரசு தங்கள் மீது வைத்திருக்கின்ற அல்லது தங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையை சிதறடிக்கின்றார்கள் என்கின்றதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது. அதற்கு காரணமாக அவர்களது மலினமான பணம் பண்ணும் ஆசை இருக்கின்றது என்பதில் எந்தவித இரண்டாம் கருத்தும் இல்லை. இதன் மூலம் பல விடயங்கள் இடம்பெறுகின்றன. இது நிச்சயமாக தற்பொழுது கவனமான ஆராய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் குறுங்கள், இல்லை இல்லை, மறுபக்கமாக ஆமாம், நிச்சயமாக இவ்வாறாக, அதாவது ஒரே நேரத்தில் இந்த 2 வேலைகள் அல்லது 2 பணிகளை செய்வது போன்றவை எல்லாம் ஆராயப்படுகின்ற விடயங்களாகவும், அது குறித்து இவ்வாறான மீள் நடவடிக்கைகளுக்குள் ஒன்டாரியோ அரசு வரலாம் என்பது திட்டமிடப்படுகின்ற நடவடிக்கையாகவும், இப்பொழுது இடம்பெறுகின்ற நடவடிக்கைகள், அதாவது வந்து ஒன்டாரியோ மாகாண அரசு மாத்திரமல்ல பல மாநகரங்கள் கூட இவ்வாறான திட்டங்களில் முனைப்போடு செயற்படுகின்றன. அதாவது வந்து அவர்கள் தங்களுடைய பணிக்கு திரும்ப வேண்டும் போன்ற பல இத்தியாதிகளை கொண்டு வருகின்றன. எனவே இது குறித்து நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
0: நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துரைக்கு மீண்டும் விரிவாக பேசுவோம்.
1: நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
0: தாமோர் நிறுவனம் இப்பொழுது மார்க்கத்தில் சேவை ஆற்றுகின்றது. மிசிசாகா பிராம்டன் என பல வருடங்களாக வாடிக்கையாளர்களின் உடனடி பண தேவைகளை பூர்த்தி செய்து வந்த தாமோர் நிறுவனம் 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5 சேவை ஆற்றுகின்றது. இப்பொழுது 1 மாதத்துக்கு வட்டியில்லாத விதத்தில் நகைக்கு பணம் வழங்கப்படுகின்றது. மேலதிகமாக பணம் பாற்று சேவையையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. 120 நாடுகளுக்கு மேல் ரெமிட்பி ஊடாக கட்டணமில்லாமல் பணம் அனுப்ப முடியும் என்பதனையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார்கள். 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5 தாமூர் நிறுவனம். தொடர்புகளுக்கு 905-667-7200 9-667-7200.
6: Everything okay? No problem. Indigenam.
7: Bar kalamu closing da. Tadikira nadi.
8: The customer you're trying to reach is not available.
9: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gilai vangi kumatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
6: Last minute left. Closing day the Pradesh Chellathukku thanks.
7: Chellam illa dad Selvam.
6: சரி சரி.
10: மிஸ்ஸஸ் ஆகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
11: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் கைபேசியில் உள்ள விவரங்களை ஆராய்வதற்காக அமெரிக்காவின் பிரதான புலனாய்வு அமைப்பான பெடரல் விசாரணைப் பணியகத்தின் உதவியை நாடியுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. விரிவாக்கப்பட்ட நிதிவசதி திட்டம் தொடர்பான 5வது மற்றும் 6வது கட்ட மீளாய்வுகள் குறித்து எட்டப்பட்ட உத்தியோத்தர் மட்ட இணக்கப்பாட்டுக்கு ஒப்புதல் வழங்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் இயக்குநர் சபை இன்று கூடுகின்றது. கவ்பே இணையதளம் ஊடாக போக்குவரத்து அபராதங்களை சம்பவ இடத்திலேயே செலுத்துவதற்கு வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்காத போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை காவல்துறை எச்சரித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்திய மோதல்களுடன் தொடர்புடைய நெருக்கடிகள் தணியும் வரை தற்போதைய எரிபொருள் மானிய நடைமுறையை நிறுத்தும் திட்டம் எதுவும் அரசாங்கத்திற்கு இல்லை என்று மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாத்திட உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியிருக்கின்றார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றதன் பின்னர் 2 நாள் பயணமாக டெல்லி செல்லும் முதலமைச்சர் விஜய் அங்கு பிரதமர் நரேந்திர மோடி உட்பட்ட அரசியல் தலைவர்களை சந்திக்கவுள்ளார். எபோலா நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான அண்மைய நடவடிக்கைகளின் கீழ் கடந்த 3 வாரங்களுக்குள் கொங்கோ, உகண்டா அல்லது தென்சூடான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்தவர்கள் கனடாவுக்கு வந்ததன் பிறகு 21 நாட்களுக்கு தனிமைப்படுத்திக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஹமாஸின் ராணுவத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட ராணுவ தலைவர் முகமது ஒடேவ் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் மேற்கொண்டதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது.
11: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: பிரிகேடியர் தீபன், களமுனைகளின் செருக்கள நாயகன் நூல் வெளியீடு மற்றும் இசைப்பேழை வெளியீட்டு விழா இடம்பெற இருக்கின்றது. சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு ஸ்காப்ரூவில் அமைந்திருக்கின்ற தமிழ் இசை கலாமண்ட மண்டபத்தில் இடம்பெற இருக்கின்றது. 11:20 டெப்ஸ்கோட் ரோடு யூனிட் 3 ஸ்காப்ரூவில் தேசிய ஆளுமைகளின் நிர்வாகத்தில் மாணவர்கள் வழங்கக்கூடிய இசை நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அனுமதி இலவசம் என்று தெரிவிக்கப்படுகிறது. பிரிகேடியர் தீபனின் மலராக்க குழு அனைவரையும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கின்றார்கள். திருமதி இலக்கியா தீபன் அவர்களின் எண்ணத்திற்கும் செயலாக்கத்திற்கும் அமையாக தேசக்காற்று ஆவண காப்பகத்தின் உருவாக்கத்தில் இந்த ஆவண ஒலிப்பேழை வெளியிட்டு வைக்கப்பட இருக்கின்றது. பிரிகேடியர் தீபன், களமுனைகளின் செருக்கள நாயகன். மேலதிக விவரங்கள் தேவைப்படுவோர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 416-450-6167 அல்லது 647-783-3466, 416-45-6167 அல்லது 647-783-3466.
2: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 சமர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
3: தமிழை இங்கு கொட்டி
2: ஆண்ட்ரியா
3: சொல்றியா
2: July 4 Whitby Event Center Hill. ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire Events. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். வரலாற்றில் இன்றைய நாள்
4: May 27, 1986 Dragon Quest என்ற வீடியோ கேம் ஜப்பானில் வெளியிடப்பட்டது. 1994 சோவியத் அதிருப்தியாளர் அலெக்சாண்டர் சோல்ஷியன்சின் 20 ஆண்டுகளின் பின்னர் ரஷ்யா திரும்பினார். 2006 ஜாவாவில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் 6,000 பேர் வரை பலியாகினர்.
5: வரலாற்றில் இன்றைய நாள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகரமான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததொரு ஆயுள் காப்புறுதியும் அவசியம். குறைந்த மாதாந்த கட்டணத்தில் உங்களுக்கான காப்புறுதி தேவைகளை பூர்த்தி செய்ய அழையுங்கள் நவீன். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல்ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். 416-837-7795 416-837-7795 ஆல்ஸ்டேட் இன்சூரன்ஸின் முகவர் நவீன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
0: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ். 416-990-2462. 416-990-2462.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
0: டொரண்டோவின் தற்போதைய ஓப்பன்லை 17 பாகை செல்சியஸ், சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது. இன்று அதிகூடி ஓப்பன்லை 26 பாகை செல்சியஸ், குறைந்த ஓப்பன்லை 13 பாகை செல்சியஸ். நாளைய தினமும் அதிகூடி ஓப்பன்லை 22 பாகை செல்சியஸ், சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். அந்த தகவலோடு நானும் இன்றைய ஒலிபரப்பில் இருந்து விடைபெற இருக்கின்றேன். நிகழ்ச்சியில் பங்குபற்றிய நேர்கள் அனைவருக்கும் நன்றி. 24 மணி நேரமும் ST2 அலைவரிசையில் தமிழ் ஒலிபரப்பினை கேட்கலாம். இதே அலைவரிசையில் 9 மணி வரை பல்கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும். மீண்டும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இரவு ஒலிபரப்பு 9 மணிக்கு ஆரம்பமாகும். செய்தி பிரிவில் கடமையாற்றிய உமா பாரதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம்பிரசன். மீண்டும் சந்திப்போம்.

0: 맞춤까?
1: 어허! 들어!

Tie your business on CMR at 11. Reach the South Asian community.